என பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா மொஹமத் நசீர் கூறினார். ஈரானை எதிர்த்து கடும் தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அச்சுறுத்தியுள்ளார். அந்நாட்டின் ஆற்றல் கட்டமைப்புகளை இலக்கிட்டு இவ்வார இறுதியில் மீண்டும் தீவிரமான தாக்குதலை தொடுப்பது குறித்து ட்ரம்ப் பரிசீலித்து வருவதாக அமெரிக்க ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. தெஹ்ரானை சரணடையும் வகையில் ஒரு புதிய தாக்குதலை நடத்த ட்ரம்ப் உத்தரவிட்டதாக வால் ஸ்ட்ரீட் குறிப்பிட்டுள்ளது. அர்ஜென்டினாவும் தென்கொரியாவும் முக்கியமான கனிமத்துறையில் ஒத்துழைப்பை ஆழப்படுத்தியுள்ளதாக அர்ஜென்டின வெளியுறவு அமைச்சர் பப்லோ கெரனோ தெரிவித்துள்ளார். அர்ஜென்டினாவுடனான இந்த ஒப்பந்தம் முக்கிய கனிமங்களின் ஆய்வு, பதப்படுத்துதல், சுத்திகரிப்பு ஆகியவற்றில் முதலீடுகளையும் திட்டங்களையும் ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் அட்டவணை இன்று மாலை 3:30 தொடங்கும். போலிங் தொடக்கச் சுற்றில் தேசிய ஆடவர் இணையினர் அமிருல் டேனியல் அப்துல்ஹயீம், மொஹமட் சோஃபி ருஸ்லியும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஏமா ஃபிரியானா சரோஜியும் போட்டியிடுகின்றனர். பாரா போலிங் பிரிவில் ஜரியா ஜக்காரியா, நோ ரசியான் டவுட் இணையினர் களமிறங்குகின்றனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

வணக்கம். மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். 16வது நிகர சம்மேளன் மாநில சட்டமன்ற தேர்தல் இன்று August 1 சனிக்கிழமை காலை 8 மணி தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறவிருக்கும் வாக்குப்பதிவில் நிகர சம்மேளன் மாநில மக்கள் தங்களின் ஜனநாயக கடமையை நிறைவேற்றலாம். செல்லும்போது, வாக்களிக்க செல்லும்போது மறவாமல் உங்கள் அடையாள அட்டையின் எந்த வாக்குச்சாவடியில் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் செலுத்த போறீங்க என்பதை முன்னதாக நீங்கள் சரிபார்த்து அந்தந்த இடங்களில் உங்களுடைய ஜனநாயக வாக்குரிமையை நிறைவேற்றலாம்.

வணக்கம் மின்னல் எஃப்எம், என் பேரு கதிரவன் சுப்பராயன், வயது 65. நான் 2 ஜனவரி 2023 புறப்பட்டு மோட்டார் சைக்கிள் சுத்திட்டு 9 5 மாசம் 2026 தான் மலேசியாவுக்கு நான் வந்தேன். 109 நாடுகளை மோட்டார் சைக்கிளே சுத்திட்டு வந்து மலேசியாவை பிரபலப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்கு நான் போனேன்.

0: இப்ப மந்திரம் ஆறு தலைமுறை தாண்டி சுவைக்குதா முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: வரலாற்று பயணத்தில் மீண்டும் கலப்படம். நம்ம கலைஞர்கள் பாடுறாங்க, நகைச்சுவை இல்லனா எப்படி?
2: ஒரு போட்ல போயிட்டே இருக்கேன், திடீர்னு இந்த பக்கம் கடல் இந்த போட்டு ஓட்டையாயி தண்ணி பூருது. நீ என்ன செய்வ? இன்னொரு சைடு ஓட்ட போட்டு தண்ணி வழியா.
1: திறமைகளை காட்டுவதற்கு உங்களில்
3: ஒருவன்.
1: ஞாயிற்றுக்கிழமை காலை 10:15
4: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹைரிஷ்.

0: கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க.
1: ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: கேக்குதுங்களா சார்?
1: நல்லா கேக்குதுமா, கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
0: சார்? என் பையன் ஒரு ரெண்டு மணி நேரமா காணும் சார், ஒரே பதட்டமா இருக்கு சார்.
1: ரெண்டு மணி நேரமா காணமா, இப்பதான் அழைக்கிறீங்க?
0: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேனும், இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
1: அதிகமாவா? அதிகமானா
0: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் ஒரு ஒரு இதுல நம்ம பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்ன என்னமா, லைக்ஸ்க்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா?
0: சார்
1: என்னது,
0: என் பையன் கிடைச்சிட்டான் சார், இங்கதான் இருந்திருக்கான்.
1: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார், சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

உலகக்கிண கார்பந்தாட்ட போட்டி நிறைவடைந்து விட்ட பிறகும் அதற்கு பிறகு இன்னும் அந்த காய்ச்சல் இருக்குதான் சொல்ல வேண்டும். இன்றைய ஹலோ மின்னலாம் கேட்க மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம தமிழ் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் இளம் நட்சத்திர கார்பந்தாட்ட விளையாட்டாளர்களையும் நாம சந்திக்க போகிறோம். இதற்கிடையில நேற்று சமூக வலைதளங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமா, பிரேசில் தேசிய கார்பந்து அணியில் இருந்து ஓய்வு பெறுவதை நெய்மர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஏன் அப்படின்னு எல்லாரும் அவரை கேள்வி கேட்கும் போது அதற்கு அவர் சொன்ன பதில் இதுதாங்க. உலக கிண்ணத்தின் இரண்டாவது சுற்றுல நோர்வேயிடம் பிரேசில் தோல்வியடைந்தது. அதுவே தேசிய அணிக்காக விளையாடிய கடைசி ஆட்டம் என்று நெய்மர் ஏற்கனவே கூறியிருந்தார் அல்லவா. அப்புறம் கோபா சுடா மொழிக்கான போட்டியில் சாந்தோஸ் அணிக்காக ஆடினார் அவர். அதில் 4-2 என்ற கோல் கணக்கில் வெற்றியும் பெற்றார். அதற்கு பிறகு சொன்னாங்க, ஒருவேளை மீண்டும் வருவாரோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பிறகுதான் செய்தியாளர்களிடம் பேசினார். தேசிய அணியுடன் என் காலம் முடிவடைந்து விட்டதாகவே நான் நினைக்கின்றேன். அந்த அணியுடன் வரலாறு படைத்துள்ளேன். அதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கு. தேசிய அணிக்காக என் ரத்தத்தை கொடுத்தேன், வாழ்க்கையை கொடுத்தேன். மஞ்சள் சட்டைக்காக கடுமையாக போராடினேன். ஆனால் இனி அந்த மஞ்சள் ஜெர்சியை அணிய விரும்பவில்லை என்று நெய்மர் கூறியிருக்கின்றார். 34 நெய்மர் பிரேசில் தேசிய அணிக்காக 80 கோல்கள் அடித்துள்ளார். பிரேசிலுக்காக அதிக கோல்கள் அடித்த வீரர் என்ற சாதனையும் படைத்திருக்கின்றார். ஆனால் அவருக்கு அந்த உலக கிண்ணம் அப்படின்னு சொல்லும் போது அது மட்டுமே அவருடைய அந்த கார்பந்தாட்ட வாழ்க்கையில் கிடைக்காவிட்டாலும் அந்த கார்பந்தாட்ட உலகில் ரசிகர்கள் மத்தியில் அவருக்குன்னு ஒரு தனி இடம் எப்பவும் இருக்கத்தான் செய்கின்றது.

0: வணக்கம், நான் செஃப்மானன். நான் சமையல் துறையில் 11 வருஷமா இருக்கேன். மலேசியனாலே உணவுதான் இங்க நான் சமைக்க ஆரம்பிச்சு வெளிநாடுகள்ல சமைக்க இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் சமைக்கிற சாப்பாடு வெளிநாட்டுக்காரங்க சாப்பிட்டு மலேசியா சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம் நாட்டு உணவு வந்து உலக அரங்கில் கொண்டு போகணும், அது என்னோட பெருமை மட்டும் இல்ல, அது என்னோட கடமையாவும் நான் கருதுறேன். வெளிநாட்டில் எத்தனையோ சமையல் போட்டிகளை நான் கலந்திருக்கேன், வெற்றியும் பெற்றிருக்கேன். வெற்றி பெற்றதை தாண்டி நமது ஜாலூர்க்கு மீளங்கை பிடித்து நிற்கும் தருணம் அந்த சொல்ல வார்த்தையே இல்லைங்க. நான் ஒரு மலேசியரா ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றி மலேசியா.
1: ஜாலூர்க்கு மீளங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: இளம் பூரணன் மித்ரா இவர்கள் பெயரின் முதல் எழுத்துக்களின் இணைப்பில் பிறந்ததுதான் இமி. இதுதான் இன்றைய சிறுகதையின் தலைப்பு.
1: மித்ரா சொன்ன பெயர்தான் இறுதியில் தேர்வில் வெற்றி பெற்றது. நாய்க்கு அவர்கள் முடிவு செய்த பெயர் இமி.
0: மணிராமு எழுதிய இந்த சிறுகதைக்கு த்ரேசா லசாரோ குரல் கொடுத்திருக்காங்க. இன்று 7:15
1: அவளது இதயம் மற்றும் முக்கிய உறுப்புகள் செயலிழக்க தொடங்கியதும் தெரிய வந்தது.
0: நடந்ததுதான் என்ன? இமி சிறுகதையை கேளுங்க.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மினல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
4: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை 7:30 பின் கே.எஸ். மணியம் எழுதிய சூரியவர்மன்.
5: 2 சூரியவர்மனின் கதையில் தொடர்வோமா?
6: சில நாட்களாக விஷ்ணு என் கனவில்
7: தோன்றுகிறார்.
6: அவருக்காக நான் எழுப்பும் ஆலயம் உலகையே வியக்கும் பிரம்மாண்டமான ஆலயமாக இருக்கும்.
8: இரவில் ரகசியமாக நீச்சல் வீரர்களை அனுப்பி அவர்களின் கப்பல்களை தீயால் அழிக்கலாம்.
9: இது போர் அறம் அல்லவே?
10: உன் பெயர் சொல்ல காலங்களை கடந்தும் நிலைத்து நிற்கும் அங்கூர்வாட்.
4: சூரியவர்மன்
1: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும்.
7: நினைத்தாலே இனிக்கும்.
11: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
4: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
11: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ மயங்குகிறாய்.
4: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 தொடங்கி 3 வரை
7: 70 மட்டும் பேச போகுதுங்க.
4: நினைத்தாலே இனிக்கும்.
12: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும்.
4: கேளுங்க, ரசிங்க,
7: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
1: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: ஐ மகிழ்ச்சி.
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா
1: உற்சாகம்.
0: உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15
2: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
0: அமுதே தமிழே.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

வணக்கம். மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். வாராந்திர இலக்கிய நிகழ்ச்சி அம்புதை தமிழை நீங்க ஞாயிற்றுக்கிழமைகள்ல கேட்கலாம். அதே மாதிரி சனிக்கிழமைகள்ல 9 மணிக்கு மேல இன்னங்க ஹலோ மின்னல். இன்றைய ஹலோ மின்னல் நம்முடைய சொல்லங்கள்லாம், அதாவது முதல் முறையாக மலேசியாவில் இருக்கும் 8 தமிழ் பள்ளிகளில் இருந்து ஒரு அணியாக அனைத்துலக கற்பந்தாட்ட போட்டியில் பங்கெடுத்து வெற்றி பெற்று, அதாவது 9வது நிலையில் வெற்றி பெற்று நாடு திரும்பியிருக்கிறாங்க. அவங்களுடைய அனுபவங்கள் தான் இன்றைய ஹலோ மின்னலில் இடம்பெறப் போகின்றது. கேட்க மறந்துடாதீங்க.

0: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே,
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை 7:30 பின் கே எஸ் மணியம் எழுதிய சூரியவர்மன்.
1: இரண்டாம் சூரியவர்மனின் கதையில் தொடர்வோமா?
2: சில நாட்களாக விஷ்ணு என் கனவில் தோன்றுகிறார்.
3: நல்ல கனவாயிற்று.
2: அவருக்காக நான் எழுப்பும் ஆலயம் உலகே வியக்கும் பிரம்மாண்டமான ஆலயமாக இருக்கும்.
4: இரவில் ரகசியமாக நீச்சல் வீரர்களை அனுப்பி அவர்களின் கப்பல்களை தீயால் அழிக்கலாம்.
5: இது போர் அறம் அல்லவே?
6: உன் பெயர் சொல்ல காலங்களை கடந்தும் நிலைத்து நிற்கும் அங்கூர்வாட்.
0: சூரியவர்மன்.
7: வணக்கம், நான் செஸ்மானன். நான் சமையல் துறையில் 11 வருஷமா இருக்கேன். மலேசியனாலே உணவுதான் இங்க நான் சமைக்க ஆரம்பிச்சு வெளிநாடுகள்ல சமைக்க இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் சமைக்கிற சாப்பாடு வெளிநாட்டுக்காரங்க சாப்பிட்டு மலேசிய சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம் நாட்டு உணவு வந்து உலக அரங்கில் கொண்டு போகணும், அது என்னோட பெருமை மட்டும் இல்ல, அது என்னோட கடமையாவும் நான் கருதுறேன். வெளிநாட்டில் எத்தனையோ சமையல் போட்டிகளை நான் கலந்திருக்கேன், வெற்றியும் பெற்றிருக்கேன். வெற்றி பெற்றதை தாண்டி நமது ஜாலூர் கும்மியில் அங்க பிடித்து நிற்கும் தருணம் அந்த சொல்ல வார்த்தையே இல்லைங்க. நான் ஒரு மலேசியர் ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றி மலேசியா.
8: ஜாலோர்க மிலாங்கை பறக்க விடுவோம். மலேசியராய் பெருமை.

0: நெகிரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தல் வாக்களிப்பு சீராக தொடங்கியது. வெளிநாட்டு முதலீடுகள் பொருளாதாரத்தில் உறுதியான பலன்களை வழங்க வேண்டும். வணக்கம், சலமலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நெகிரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தல் வாக்களிப்பு காலை 8 மணிக்கு தொடங்கிய நிலையில் 401 வாக்களிப்பு மையங்கள் ஒரு சேர திறக்கப்பட்டன. 859,760 பேர் இன்று மக்களாட்சி கடமையை நிறைவேற்றுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த செவ்வாய்க்கிழமை முன்கூட்டியே வாக்களிப்பு நடைபெற்ற வேளை 91.06 விழுக்காட்டினர் அல்லது 14,995 பேர் தங்கள் வாக்குகளை செலுத்தினர். மேலும் தேர்தல் சீராக நடைபெறுவதை உறுதி செய்ய குறைந்தது 15,344 தேர்தல் அதிகாரிகள் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைய தலைவர் டத்துஸ்ரீ ரம்லான் ஹருண் தெரிவித்தார். இம்முறை இந்த சட்டமன்ற தேர்தலில் 36 தொகுதிகளுக்கான போட்டியில் 103 தகுதி பெற்ற வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர். இவ்வேளை இன்று நெகிரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற வேளை காலையில் பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் தெளிவாக இருக்கும் என்று மலேசிய வானிலை ஆய்வுத்துறை கணித்துள்ளது. சிரம்பான், ஜம்போல், ஜெலுபு, கொலபிலா, தம்பின், போர்டிக்சன், ரம்பாவ் ஆகிய மாவட்டங்கள் அதில் அடங்கும் என மெட் மலேசியா கூறியது. இருப்பினும் மாலையில் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாபோங் அஜி வாரியத்தின் நிர்வாக செயல்பாடுகள் குறித்த அரச விசாரணை ஆணையம் RCI-இன் முழுமையான அறிக்கை எவ்வித தணிக்கையோ அல்லது திருத்தமோ இன்றி வெளிப்படையாக பொதுமக்களுக்கு வெளியிடப்பட்டுள்ளதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். RCI முன்மொழிந்த பரிந்துரைகள் உட்பட முஸ்லிம்களும் மலேசியர்களும் ஆராய்ந்து பார்க்க அந்த அறிக்கையின் எந்தவொரு பகுதியும் நீக்கப்படவில்லை என அவர் தெரிவித்தார். எதிர்காலத்தில் இச்சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருப்பதற்காகவும் அனைவருக்கும் படிப்பினையாக கொள்ளவும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக நிதியமைச்சருமான டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டுள்ளார். மலேசியாவிற்குள் கொண்டுவரப்படும் வெளிநாட்டு முதலீடுகள் வர்த்தக உபரியை வலுப்படுத்த உதவுவது உட்பட பொருளாதாரத்தில் உறுதியான பலன்களை அளிக்க வேண்டும் என்று முதலீடு வர்த்தக தொழிலமைச்சர் டத்துஸ்ரீ ஜோஹாரி அபுல்கானி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இறக்குமதி மதிப்பு தற்போது 1.45 டிரில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளது. இந்த இறக்குமதியின் அதிகரிப்பு நாட்டின் வர்த்தக உபரியை மேலும் விரிவுபடுத்த வழிவகுக்கும் என அவர் கூறினார். வாகனத்துறை மட்டும் அல்லாமல் அனைத்து தொழில்துறைகளும் மலேசியாவில் முதலீடு செய்ய வலியுறுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜோஹோர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் JSSEZ-க்கான முதன்மை திட்டம் வருடாந்திர தலைவர்கள் கூட்டத்தினூடே இணைந்து இவ்வாண்டு டிசம்பரில் அதிகாரப்படியாக அறிமுகப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மலேசியாவில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் ஹோங்கும் தொடக்கி வைப்பர் என பொருளாதார அமைச்சர் அக்மல் நசுருல்லா மொஹமட் நசீர் கூறினார். புவிசார் அரசியல் நிலையற்ற தன்மை, உலகளாவிய விநியோக நெருக்கடிகளுக்கு நடுவே இந்த திட்டம் JSSEZ-இன் நிலையை வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். ஷா ஆலாம் தடத்திற்கான இலகு ரயில் LRT-யின் இலவச சேவை இம்மாதம் 14 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த சேவையை மேலும் அதிகமான பயனர்கள் முயற்சி செய்து பார்க்க வாய்ப்பளிப்பதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக RapidKL தெரிவித்துள்ளது. அத்துடன் பதலிஞ்சயா, ஷா ஆலாம், கில்லான் ஆகியவற்றை இணைக்கும் இந்த தடத்தை பழக்கப்படுத்திக் கொள்ளவும் இது வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நவம்பரில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படும் சூப்பர் எல்னினோ காலநிலையை எதிர்கொள்வதற்கான தயார் நிலையை தேசிய நீர் சேவை ஆணையம் ஸ்பான் வலுப்படுத்தி வருகிறது. நாடு முழுவதும் உள்ள அணைகளிலும் நீர் சுத்திகரிப்பு ஆலைகளிலும் கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுகிற வேளை பயனர்களுக்கான நீர் விநியோகம் போதுமானதாக இருப்பதையும் ஸ்பான் உறுதி செய்யும் என அதன் அவசர இடர் தயார்நிலை செயற்குழு தலைவர் சுலைமான் கமிசன் கூறினார். தமது தரப்பு தொடர்புடைய அமைப்புகளுடன் இணைந்து மூல நீர் ஆதாரங்களின் தற்போதைய நிலையை மதிப்பிடுவதற்காக கெடா மற்றும் பெர்லீஸில் உள்ள சில அணைகளுக்கு சென்று ஆய்வுகளை மேற்கொண்டதாக கமிசான் தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: ஈரானை எதிர்த்து கடும் தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தியுள்ளார். அந்நாட்டின் ஆற்றல் கட்டமைப்புகளை இலக்கிட்டு இவ்வார இறுதியில் மீண்டும் தீவிரமான தாக்குதலை தொடுப்பது குறித்து ட்ரம்ப் பரிசீலிப்பதாக அமெரிக்க ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. தெஹரானை சரணடைய வித்திட ஒரு புதிய தாக்குதலை நடத்த ட்ரம்ப் உத்தரவிட்டதாக வால் ஸ்ட்ரீட் குறிப்பிட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணையில் கப்பல்கள் தாக்கப்படும் ஒவ்வொரு முறையும் ஒரு பாலம் அல்லது மின் நிலையம் அழிக்கப்படும் என ட்ரம்ப் கடந்த வாரம் சூளுரைத்திருந்தார். இதை தொடங்குவதற்கு இன்னும் அனுமதி அளிக்காவிடனும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூட்டாக தாக்குதலை நடத்த தயாராகுவதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. 2019 பின் வெனிசுவேலாவும் நெதர்லாந்தும் சிறிய தீவான அருபாவும் மீண்டும் இருவழி விமான பயணத்தை தொடங்கியுள்ளன. அருபாவில் நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான மனிதநேய உதவிகளை விநியோகிக்க அமெரிக்க எதிர்க்கட்சி தரப்பு முயன்றது. அதற்கெதிராக வெனிசுவேலா முன்னாள் தலைவர் நிக்கோலஸ் மடுரோ அனைத்து வான் கடல் தொடர்பையும் துண்டித்தார். இரு நாட்டிற்கு இடையேயான விமான சேவை சனிக்கிழமை தொடங்குவதாக அருபா போக்குவரத்து அமைச்சர் சிசிலியா தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக வர்த்தக விமானங்களுக்காக இந்த தடம் திறக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். அர்ஜென்டினாவும் தென்கொரியாவும் முக்கியமான கனிமத்துறையில் ஒத்துழைப்பை ஆழப்படுத்தியுள்ளதாக அர்ஜென்டினா வெளியுறவு அமைச்சர் பாப்லோ குரினோ தெரிவித்துள்ளார். அர்ஜென்டினாவுடனான இந்த ஒப்பந்தம் முக்கிய கனிமங்களின் ஆய்வு, பதப்படுத்துதல், சுத்திகரிப்பு ஆகியவற்றின் முதலீடுகளையும் திட்டங்களையும் ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. உலக ஆற்றல் மாற்றத்தில் இன்றியமையாத கனிமமாக கருதப்படும் லித்தியத்தை இந்த தென் அமெரிக்க நாடு உலகின் 5வது பெரிய அளவில் உற்பத்தி செய்கிறது. பியூனசர்ஸில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் கெரினோ தமது சகா ஜேவியர் மேலேயை சந்தித்தார். 22 பின் முதன்முறையாக தென்கொரிய தலைவர் ஒருவர் அர்ஜென்டினாவுக்கு சென்றுள்ளார். இத்தாலியின் தென் மாவட்டம் நேப்லஸில் ரிக்டர் கருவியில் 4.7 பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய புவி இயற்பியல் எரிமலையியல் நிறுவனம் INGV தெரிவித்துள்ளது. அடிக்கடி நில அதிர்வுகள் ஏற்படும் ஐரோப்பாவின் மிகப்பெரிய எரிமலை குழி அமைந்துள்ள காம்பி ஃபிளக்ரே பகுதியில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளூர் நேரப்படி 7:46 நிகழ்ந்த இந்த நிலநடுக்கம் 3 கிலோமீட்டர் ஆழத்தில் மையமிட்டிருந்தது. மின் தூக்கிகளில் சிக்கிக்கொண்டதாக மட்டுமே அவசர அழைப்பு கிடைத்ததாகவும் உடனடி உதவிக்கான கோரிக்கைகள் எதுவும் வரவில்லை எனவும் தீயணைப்பு வீரர்கள் குறிப்பிட்டுள்ளனர். 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் அட்டவணை இன்று மாலை 3:30 தொடங்கும். போலிங் தொடக்கச் சுற்றில் தேசிய ஆடவர் இணையினர் அமீருல் டேனியல் அப்துல் ஹயீம், மொமர் சாஃபி ருஸ்லியும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் எமா ஃபிரியானா சரோஜியும் போட்டியிடுகின்றனர். பராபோலிங் பிரிவில் ஜாரியா ஜக்காரியா, நோராசியன் டவுட் இணையினர் களமிறங்குகின்றனர். தொடர்ந்து நாட்டின் சைக்கிளோட்ட வீரர் டத்தோ மொமர் அசீசுல் அஸ்னி அவாங்கும் அவரது இணை மொமர் ஷபீர் டா ஷாரோஹமும் உள்ளரங்கு சைக்கிளோட்ட போட்டியின் தகுதிச் சுற்றில் பந்தயமிடுகின்றனர். பரா உள்ளரங்கு சைக்கிளோட்ட பிரிவில் ஆடவர் தகுதிச் சுற்றில் மொமட் கைருல் அஸ்வான் வாஹாப், மொமட் கைருல் அடராசுல் இணையினர் போட்டியிடுகின்றனர். நெகிரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தல் வாக்களிப்பு சீராக தொடங்கியது. வெளிநாட்டு முதலீடுகள் பொருளாதாரத்தில் உறுதியான பலன்களை வழங்க வேண்டும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா
1: உற்சாகம்.
0: உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா ஹலோ மின்னல் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய தமிழ் பள்ளி மாணவர்களின் சாதனைகளை நாம் கொண்டாடி கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இப்போ நடந்து முடிந்த உலக கிண்ணம் 2026 இதனுடைய காய்ச்சல் இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. வெற்றி பெற்ற அணிகளை தாண்டி தோல்வியுற்ற அணிகள், நட்சத்திர விளையாட்டாளர்கள் அப்படின்னு சொல்லி இன்னமும் அந்த கார்பந்தாட்ட காய்ச்சலில் இருந்து ரசிகர்கள் வெளியே வரலன்னு தான் சொல்லலாம். அதனாலதான் இன்று நம்முடைய அறிவு பறைக்கு கார்பந்தாட்ட இளம் நட்சத்திரங்களை நாம் அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்றோம். உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. என்ன அப்படின்னா, மித்ரா கார்பந்து கிளப் இவங்களுடைய ஏற்பாட்டில் இவங்க ஏற்கனவே ஒரு 19 வருடங்களாக நிறைய கார்பந்தாட்ட விளையாட்டாளர்களை உருவாக்கி கொண்டு வராங்க. அந்த வரிசையில நம்ம தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு இவர்களுடைய இந்த பயிற்சியும் முயற்சியுமே வந்து பெருமைக்குரியது, பாராட்டத்துக்குரியது அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில் சமீபத்தில் சைனாவில் நடைபெற்ற அனைத்துலக கார்பந்து போட்டியில் முதல் முறையாக 8 தமிழ் பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் ஒரே அணியில் இணைந்து அந்த போட்டியில கலந்து நாடு திரும்பி இருக்காங்க. அந்த அணியில் இருந்து 3 விளையாட்டு வீரர்களை இப்ப நம்ம சந்திக்கலாம். 12 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கான இந்த அனைத்துலக கார்பந்தாட்ட போட்டியில் 8 தமிழ் பள்ளிகள் கலந்து கொண்டன. அதில் 3 தமிழ் பள்ளியை சேர்ந்த மாணவர்களை தான் இன்றைய ஹலோ மின்னலில் நாம் சந்திக்க போகின்றோம். கெசஃபில் தமிழ் பள்ளியிலிருந்து ஜாமியான் மேத்யூ இமானுவல், சிம்பாங் லிமா தமிழ் பள்ளியிலிருந்து டி கங்கேஸ்வரன், பெர்சியாரான் ராஜமுடா முசா தமிழ் பள்ளியிலிருந்து பி தவனேஷ் ஆகிய 3 இளம் கார்பந்தாட்ட நட்சத்திரங்கள் இது நமக்காக வாங்க சந்திக்கலாம். வணக்கம் டேமியன்.
2: வணக்கம் அக்கா,
0: எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கிறேன் அக்கா.
0: நல்லா இருக்கீங்களா? அப்புறம் 32 வரிசை பல்லும் தெரியுது இல்ல, நல்லா அழகா இருக்கீங்க. சரி, அடுத்ததாக கங்கேஸ்வரன் தனராஜ் இருக்கிறாரு. வணக்கம்.
3: வணக்கம் அக்கா,
0: நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க அக்கா?
0: சிறப்பா இருக்கிறோம், எல்லா விளையாட்டு வீரர்களோட இருக்கிறோம்ல. நிறைவாக தவனேஷ் பிரகாஷ் இருக்கிறாரு. வணக்கம் தவனேஷ்.
4: வணக்கம் அக்கா.
0: நீங்க குட்டியா இருக்கீங்களா? எப்படி
4: தெரியல அக்கா, நல்லாதான் சாப்பிடுவேன்.
0: நல்லா சாப்பிடுறது இல்ல, பந்தை எப்படி உதைப்பீங்க?
4: நல்லா வேகமா இருக்கும்.
0: என்ன நீங்க பாத்தீங்கன்னா, இந்த உயரத்துல குறைவா இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தா அவங்க தான் இந்த அணியில வந்து நட்சத்திர விளையாட்டாளரா இருப்பாங்க. நீங்க இந்த அணியில நட்சத்திர விளையாட்டாளரா? பொதுவாக ஒரு தமிழ் பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் தான் ஒரு அணியில இருப்பீங்க இல்லையா? இப்ப முதல் முறையாக 8 தமிழ் பள்ளி, வெவ்வேறு தமிழ் பள்ளிக்கூடம், வெவ்வேறு நண்பர்கள், ஆனா ஒரே அணி அப்படின்னு பாக்கும் போது அந்த நட்பு எப்படி இருந்தது மெத்யூ? முதல்ல நீங்க சொல்லுங்க.
4: செலக்ஷனா இருந்துச்சுல, சோ அதுல இருந்து வந்து நம்ம செலக்ட் ஆயிட்டு நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு பேசிக்கிட்டு அந்த டீம் ஒர்க் எப்படி லைக், சரி நீ வந்து இந்த பந்து தட்டு, நான் உனக்கு இந்த பந்து தட்டுறேன் அப்படிதான்.
0: அப்படியா? முதல் முறை ஏன்னா எப்போதுமே வந்து நம்ம பள்ளி அப்படின்னா அந்த சென்டிமெண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, என்னோட பள்ளிக்கூடம், என் நண்பர்கள், நண்பேண்டான்னு சொல்லுவாங்க. எல்லாம் வந்து வெவ்வேறு பள்ளி அப்படின்னு சொல்லும் முதல் நாள் அந்த முதல் சந்திப்பு எப்படி இருந்தது? பேசிக்கிட்டீங்களா இல்ல?
4: முதல் நாள் வந்து நம்ம பேசிக்கல, ஆனா 2nd நாள் வந்து நம்ம பேசிக்கிட்டோம், லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்.
0: அப்படியா? ஏன் முதல் நாள் பேசல?
4: முதல் நாள் நம்ம முதல் பாக்கனால நம்ம யாருக்கும் யாருன்னு தெரியாது.
0: தெரியாது. கங்கேஸ்வரன் நீங்க சொல்லுங்க, தேர்வு நடந்தது, அதற்கு பிறகு நீங்க நண்பர்கள் ஆயிட்டீங்க, பயிற்சின்னு சொல்லிருப்பாங்க இல்லையா, எந்த மாதிரி? ஏன்னா ஒரு பள்ளிக்கூட மாணவர்கள் ஒரு நேரத்துல நீங்க சந்தித்து பயிற்சி பெறலாம். எப்படி 8 தமிழ் பள்ளியிலிருந்து நீங்க எந்த நேரத்துல எப்படி பயிற்சி எடுத்தீங்க அதை பற்றி சொல்லுங்க.
3: நாங்க தினமும் வெனஸ்டே தர்ஸ்டே இந்த டைமிங்ல கோச் எங்களுக்கு வந்து முக்கியமா பயிற்சி கொடுப்பாரு, ஃபிட்னஸ் ட்ரெய்னிங் அப்புறம் ஸ்கில்ஸ் ட்ரெய்னிங். 8-10 அக்கா.
0: 8-10. அப்ப எல்லா பள்ளிக்கூடத்துல எங்க விளையாண்டீங்க?
3: ஸ்டேடியம் புக்கி ராஜா, அண்ட்லா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், அப்புறம் ஸ்டேடியம் ஷாலாம் நேஷனல், பேனசோனிக்.
0: அங்கதான் நீங்க வந்து ஒவ்வொரு புதன் வியாழக்கிழமைகள்ல ஏற்கனவே எத்தனை மாதம் பயிற்சி எடுத்துக்கொண்டீங்க?
3: 3 மாதங்கள்
0: பயிற்சி எடுத்தீங்களா? நீங்க சொல்லுங்க தவனேஷ், இப்போ தேசிய அளவுல அணிகளோட மோதிரம் அப்படின்னா எல்லாம் மலேசிய அணியா இருக்கும் இல்லையா? இப்ப நீங்க வெளிநாட்டுக்கு போக போறீங்க, அங்க உங்க கூட வந்து சைனா, உஸ்பெகிஸ்தான், கொரியா, தாய்லாந்து இந்த நாடுகளில் உள்ள விளையாட்டாளர்களோட மோத போறீங்கல்ல, அவங்க கிட்ட மோதணும் அப்படின்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த வலிமை வேணும்ல, எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் யுக்திகள்லாம் பயிற்சினர் உங்களுக்கு சொன்னாரு, நீங்க வந்து கற்றுக்கொண்டீங்க?
4: அந்த நாட்டில் உள்ளவங்கள பார்த்து பயப்படக்கூடாது, முத நம்ம எப்பயிலும் தேக்கினோன்னு தான் நம்ம மனசுல வச்சிருக்கணும், தைரியமா இருக்கணும்னு சொன்னாரு.
5: இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும்

0: முதல் முறையா இங்க இருந்து அங்க போய் இறங்கிட்ட பிறகு அந்த அணிகள்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்திருப்பாங்களே, இவங்க தான் இந்த நாடு இந்த அணி அப்படின்னு சொல்லும் போது எல்லாம் எப்படி இருந்தாங்க?
1: நல்லா வளர்த்தி வளர்த்தியா இருந்தாங்க. பார்க்க கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு, ஆனா லாடலாட பழகிடுச்சு.
0: அப்படியா? குறிப்பாக எந்த நாட்டு அணியை பார்க்கும் போது பா என்ன இவங்க என்ன உயரமா நல்லா வாட்ட சட்டமா இருக்காங்கன்னு உங்களுக்கு
1: தோன்றியது? யூஸ் பாகிஸ்தான்.
0: ஓ அப்படியா, எப்படி இருந்தாங்க?
1: வளர்த்தி வளர்த்தியா இருந்தாங்க.
0: ஓ எல்லாம் உயர உயரமா இருந்தாங்களா? அப்ப நீங்க இருக்கிறப்ப எப்படி தம்பிங்க மாதிரி இருந்தீங்களா என்ன?
1: நாங்க சிலர் வந்து வளர்த்தியா கட்டையா இருந்தோம்.
0: அப்படியா? அதெல்லாம் உயரத்திலயோ எடையிலயோ ஒண்ணும் கிடையாது, திறமையிலதான் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து லயனல் மெஸ்ஸி நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. எப்படி இருந்தா என்ன நட்சத்திர விளையாட்டாளர் ஆகலாம் அப்படின்னு. அதனாலதான் நீங்க எல்லாருமே வந்து களத்துல இறங்கிருக்கீங்க. ஆக அங்க நீங்க சைனால வந்து எத்தனை நாட்கள் இருந்தீங்க மேத்யூ, நீங்க சொல்லுங்க.
1: 5 நாட்கள்ல 9 கேம் விளையாண்டோம். கடைசி 2 நாள் வந்து நம்ம சைட் சீயிங் போனோம்.
0: அப்படியா? இப்படி எல்லாம் பாக்கிறது நேரம் கிடைச்சிருக்கு. 9 அணிகளோட 9 முறை விளையாண்டீங்களா? ஒவ்வொரு முறையும் விளையாடும் போது எப்படி இருந்தது? எந்தெந்த அணிகளோட உங்களுக்கு சவாலா இருந்தது?
1: 5 கேம் வந்து லைக் நல்லா இருந்துச்சு, மத்த 5 கேம் வந்து ஓகே தான் இருந்துச்சு. ஆனா வந்து கொஞ்சம் சிக்கலா தான் இருந்துச்சு, லைக் கடினமா இருந்துச்சு. வெரி ஹார்ட், லைக் எப்படி சொல்றது, டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க. நாங்களும் டஃபா இருந்துச்சு, அவ்வளவுதான்.
0: அப்படியா? இப்ப அந்த எஞ்சி இருக்கிற விளையாட்டுகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கடினமா இருந்ததுன்னு சொன்னீங்களே, எந்த நாட்டு அணியோட விளையாண்டீங்க அந்த விளையாட்டுலாம்?
1: சைனா, உஸ்பெகிஸ்தான், கொரியா, தாய்லாந்து, இவங்களாம் கூட விளையாண்டோம்.
0: விளையாடுறப்ப கொஞ்சம் கடினமா
1: இருக்கு, கொஞ்சம் கடினமா இருக்கு.
0: இப்போ பொதுவா விளையாடும் போது நீங்க அந்த விளையாட்டோட விளையாட்டாளர்களுடைய யுக்தியை படிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து மிக சரியா நேர்த்தியா விளையாடலாம் இல்லையா? இந்த 4 நாடுகள் விளையாட்டாளர்களிடமிருந்து நீங்க பார்த்த விஷயம் என்ன, எந்த ஒரு யுக்திய அவங்க வந்துட்டு கையாண்டாங்க?
1: அவங்க கொஞ்சம் லைக் கொஞ்சம் டஃபா இருந்தாங்க. அவங்க வந்து லைக் எங்கிருந்து பந்து ஏத்துறாங்க, அவங்களோட பந்து எங்கிருந்து நடுஃபீல்ட்ல வருதா இல்ல முழுஃபீல்ட் வரைக்கும் அங்க போதா, சோ நம்ம அந்த ஸ்பாட் வச்சுட்டா அந்த பொசிஷன்ல நம்ம நிப்போம், பந்து எங்க லேண்ட் பண்ணுது, சோ நம்ம அங்க பந்து எடுத்துட்டு சோ நாங்க தட்டி தட்டி பாஸ் பண்ணி விளையாடலாம்.
0: சரி, நீங்க கங்கேஸ்வரி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இந்த அணிகளோட விளையாடும் போது என்ன மாதிரி விஷயங்கள் டாக்டிக்ஸ் நீங்க கத்துக்கொண்டீங்க?
2: சில பேர் என்னன்னா கம்யூனிகேஷனோட விளையாடுறாங்க, சில பேர் வந்து டாக்டிக்ஸ் பாசிங் அழகான கிரியேட்டிங் ஷூட்டிங் அந்த மாதிரி விளையாடுறாங்க.
0: நீங்க எப்படி விளையாடுறீங்க? எதிர்காலத்துக்கு வரணும். சரியா தவனேஷ், நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு விளையாட்டாளர் கிட்ட அணிகிட்ட ஒரு ஒரு சிறப்பான விஷயம் இருக்கும், ஏ நல்லா இருக்க இது எப்படி அப்படின்றது எது?
1: அவங்க நல்லா பாசிங் விளையாண்டாங்க, பாடி கம்பேர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரொம்ப லாங் பாஸ் விளையாண்டாங்க, ஷூட்டிங் வந்து தூரத்துல இருந்து அடிச்சாங்க, நாங்க பாத்து வியந்தோம்.
0: வியந்தீங்க. சரி, உங்க மூவர்ல யாராவது வந்து கோல் புகுத்துனீங்களா?
2: மூணு பேருமே
0: பரவாயில்ல. அப்ப நீங்க உண்மையிலேயே நட்சத்திர விளையாட்டாளர்கள் தான். சரி, இப்ப வந்து நம்ம வந்து ஒரு பாடல் கேட்கலாம், பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.

0: சரி, இன்றைய ஹலோ மின்னலில் நம்மோடு டேமியன், கங்கேஸ்வரன் மற்றும் தவனேஷ் இணைந்திருக்கிறாங்க. இவங்களோட இந்த ஆற்றல் என்ன அப்படின்றத சற்று முன்பதாக பாத்தீங்க. பொதுவா கார்பந்து விளையாட்டு அப்படின்னு சொல்லும் இந்த கோல் அந்த எண்ணிக்கையில தான் வந்து வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படும் இல்லையா. இவங்க மூவருக்கு இருக்கிற ஒரே ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மூவருமே கோல் புகுத்தி இருக்கிறாங்க. அப்ப உண்மையிலே இவங்க வந்துட்டு நட்சத்திர விளையாட்டாளர்களுக்கான ஒரு பாதையில பயணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பாக்கலாம். இப்ப அவங்க கிட்டே நம்ம கேட்கலாம். சரி, முதல்ல டேமியன் நீங்க சொல்லுங்க, எந்த அணியோடு விளையாடும் போது நீங்க கோல் சரி, நீங்க எத்தனை கோல் நீங்க புகுத்துறீங்க கங்கேஸ்வரர்?
1: இந்த இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ல நான் வந்து ரெண்டு கோல் போட்டிருக்கேன்.
0: முதல் கோல் எப்படி, எங்க இருந்து பாஸ் பண்ணி எப்படி நீங்க புகுத்துறீங்க?
1: முதல் கோல் வந்து ஃப்ரீ கிக்ல இருந்து போட்டேன்.
0: ஃப்ரீ கிக்கா? அப்ப உங்களோட கிக் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. வேற மாதிரி தான். தவனேஷ், நீங்க சொல்லுங்க.
2: நான் வந்து ஒரு கோல் போட்டேங்க.
0: ஒரு கோல், ஐயா ஒன்னோட புடிச்சிட்டீங்க.
2: மத்ததெல்லாம் பாஸ் பண்ணிட்டேங்க.
0: மெஸ்ஸியோட விளையாட்டு பாத்திருக்கீங்களா? எப்படி விளையாடுவாரு?
2: அவரு வெட்டிட்டு போய் கடைசியா பாஸ் பண்ணுவாரு, இல்ல அழகா சிப் பண்ணிடுவாரு.
0: அவரு மட்டும்தான் கோல் புகுத்தணும்னு நினைக்க மாட்டாரு. அவருக்கு வாய்ப்பு அமைந்ததுன்னா அவர் கோல் புகுத்துவாரு. அப்படி இல்லன்னு என்ன செய்வாரு? அணிக்கிட்ட ஒரு அணியோட வெற்றி அப்படின்றது ஒரு தனி நபரோட அவங்களுடைய ஆற்றலை சார்ந்தது மட்டும் கிடையாது, ஒட்டு மொத்த விளையாட்டாளர்கள்கிட்டயும் அந்த ஆற்றல் இருக்குன்றதுதான் நம்ம அர்ஜென்டினா, அதாவது குறிப்பாக லியோனல் மெஸ்ஸி அவருடைய அந்த விளையாட்டோட அந்த ஒரு யுக்தியாக இருக்கும்ல.
2: அப்ப
0: நீங்க அந்த மாதிரி
2: தானே?
0: பரவாயில்ல. சரி, இப்போ நீங்க 9 ஆட்டங்கள் விளையாடி இருக்கீங்க. 9 ஆட்டங்கள்ல எந்த அணியோட அதிக கோல்களை புகுத்திருக்கீங்க? வெற்றி பெற்ற அணிகளை சொல்லுங்க ஜேமியன்.
2: ஒரு 5 கேம்ல நம்ம ஜெயிச்சிருக்கோம். கடைசி கேம்ல வந்து நான் வந்து ஒரு 2 கோல் போட்டேன்.
0: கங்கேஸ்வரன் நீங்க சொல்லுங்க. கங்கேஸ்வரன், உங்களுடைய இந்த ஆட்டங்களுடைய வெற்றி எத்தனை கோல் எண்ணிக்கையில் நீங்க வெற்றியை வந்து தக்க வச்சீங்க?
1: அந்த வெற்றி பெற்றதுல முதல் ஆட்டம் வந்து 8-1.
0: நீங்க 8-ஆ? பரவாயில்லையே. அப்புறம்
1: 2வது கேம் வந்து 1-0, கடைசி கேம் வந்து 9-0.
0: 9 யாரு?
1: நாங்க.
0: ஓ, எல்லாம் ஒண்ணு ஒண்ணா நீங்க கோல் புகுத்திட்டீங்களா? எப்படி பாருங்க, உங்ககிட்ட எவ்வளவு ஆற்றல் இருக்கு பாத்தீங்களா. பிய மத்த இடத்துல எல்லாம் விட்டுட்டீங்க.
1: கடினமாக இருந்தது அக்கா.
0: கடினமா இருந்தது.
1: நாங்களும் அவங்கள முறிச்சி ஃபுல்லா கொடுத்தோம். பரவாயில்லையே.
0: பெருமையா இருக்கு உங்களை பாக்குறப்ப. சைனா அந்த அணியோட உங்களால ஜெயிக்க முடிஞ்சது?
1: எங்களோட கம்யூனிகேஷன், பாசிங், ஷூட்டிங் அதெல்லாம்.
0: சரி, பரவாயில்ல. இப்ப எதிர்காலத்துல மலேசியா வந்து உலக கிண்ணத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு
1: சொல்லுங்க.
0: போகணும், அதுதான். அதுக்காக தான் மித்ரா கார்பந்து கிளப் வந்து உங்களை எல்லாம் உருவாக்கி கொண்டு வராங்க இல்லையா. சரி, அடுத்ததாக இப்போ இந்த அனுபவம் அப்படின்றது ஒரு தமிழ் பள்ளி மாணவரா, ஒரு இளம் கார்பந்து விளையாட்டாளரா, உங்களுக்கு எந்த வகையில வந்து உதவி இருக்குன்னு ஜமியன் நீங்க சொல்லுங்க.
2: எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருந்துச்சு. நான் வந்து இந்த ஸ்கூல்ல நான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணிருக்கேன் மலேசியாவை.
0: கங்கேஸ்வரன் சொல்லுங்க, உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது?
1: ரொம்ப நல்லா இருந்துச்சு அக்கா. அங்க வந்து நிறைய நாடுகளோட இணைந்து விளையாடுறது மிகப்பெரிய அனுபவமாக இருந்தது.
0: ஒவ்வொரு அணி கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள். அவங்க கிட்ட எல்லாம் நீங்க இன்னும் அந்த தொடர்புல இருக்கீங்களா?
1: அந்த டீம்ல ஒரு கொரியா டீமோட கீப்பர் வந்து அங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வாங்கிருக்காங்க. தொடர்பு இருக்கு.
0: அப்படிதான் இருக்கணும். வெளிநாட்டு கூட்டிட்டு போட எப்படி இருக்கணும்? நட்போட வரணும். நெட் சரியா? ஆனாலும் நிறைய வாங்கிருக்கணும். பரவாயில்ல, கோல் பாதுகாவலரோட வந்திருக்கீங்க. நீங்க தவனேஷ் சொல்லுங்க.
2: என்னோட அனுபவம் வந்து 12 வயதுல நான் வந்து பிளேன் ஏறி இருக்கேன். 1வது வாட்டி
0: முதல் முறையாவா? எப்படி இருந்தது?
3: நல்லா இருந்துச்சுக்கா.
0: நல்லா இருந்ததா? இந்த முதல் முறை வந்து உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய தொடர் வாய்ப்புகளை கொடுக்கும் இல்லையா? அது கொடுக்கறதுக்கு ஹெல்லோ மின்னோட வாழ்த்து. சரியா?
3: நன்றி அக்கா.
0: ஆக இந்த போட்டிக்கு பிறகு அடுத்தது என்னென்ன போட்டிகளுக்கு உங்க அணி களம் இறங்க போறீங்க?
3: FAS அக்கா, FAS Football Association.

0: உங்களோட எதிர்கால ஆசை என்ன?
1: ஒரு பந்து விளையாட்டு வீரர் ஆகணும்.
0: எதிர்காலத்துல ஜாமியன் மேத்யூ நம்ம மலேசியாவோட தேசிய அணியோட ஹரிமா மலாயாவோட தேசிய கார்பந்தாட்டு வீரர் அப்படின்னு நாங்க சொல்லலாம்.
1: பெரிய அளவுல
0: உங்க மூவருக்குமே வந்து நீங்க ஒரு சிறந்த கார்பந்தாட்ட வீரரா வரணும்ன்றதா உங்களுடைய எதிர்கால ஆசை. அதாவது விளையாட்டு துறையை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க இல்லையா. விளையாட்டு நமக்கு நிச்சயமா ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும், உலக அரங்கல ஒரு நட்சத்திரமா வரலாம். அதே தருணத்துல கல்வியை விட்டு விட கூடாது இல்ல. எந்த அளவுக்கு உங்களுடைய கல்வி விளையாட்டு இதை நீங்க நேர நிர்வாகத்தோட பாத்துக்கிறீங்க டேமியன்?
1: நான் வந்து லைக் பேலன்ஸ் பண்ணிக்குவேன். என்னோட படிப்பு வந்து நான் ஒரு லைக் ஜடுவால் பண்ணி வச்சுக்குவேன். படிப்பு வந்து இந்த நேரத்துல செய்யணும், அப்போ ட்ரைனிங் போக வந்து இந்த நேரத்துல செய்யணும். அந்த மாதிரிக்கா
0: அப்ப கல்வியை விட்டுற கூடாது. நீங்க கங்கேஸ்வரன்
2: ஒரு வாரம் இருக்குல்லக்கா, அந்த ஒரு வாரத்துல அஞ்சு நாளைக்கு காலையில கல்வி, மத்தியம் கார்பந்து ஒரு அப்புறம் திருப்பியும் கல்வி, அதுக்கப்புறம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து பாதி நேரம் படிப்பு, அதுக்கப்புறம் கார்பந்து அக்கா.
0: நீங்க?
3: நான் வந்து ஒரு வாரம்னா அந்த ஒரு வாரத்துல வந்து பாதி நேரம் வந்து படிப்புக்கு பாதி நேரம் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்.
0: உங்க எல்லாருக்குமே கல்வி எவ்வளவு முக்கியம் தெரியும்ல. அந்த அடிப்படை கல்வியை முழுமையா முடித்து நீங்களுமே ஒரு பட்டதாரி விளையாட்டாளரா நீங்க வரணும் சரியா. இந்த பக்கமும் நல்லா படிக்கணும், அந்த பக்கம் நல்லா விளையாட, நீங்க நல்லா விளையாடுவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சரி, இப்ப ஏறக்குறைய நம்முடைய இந்த சந்திப்போட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். உலக கிண்ணம் நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க. ஏன்னா நீங்க எல்லாம் வந்து நட்சத்திர விளையாட்டாளரா ஹரிமா மலாய அணில தேசிய வீரர்களா வரணும்னு ஒரு ஆசை இருக்கு. உங்களுக்கு எந்த கிளப் வந்து பிடிக்கும்? அதை முதல்ல சொல்லுங்க. கிளப்ல இருந்து ஆரம்பிக்கலாம்.
1: பிரீமியர் லீக்ல மேன்செஸ்டர் சிட்டி பிடிக்கும்.
0: ஏன் மேன்செஸ்டர் சிட்டி?
1: ஏன்னா எங்களுக்கு பிடிச்ச பிளேயர்ஸ் அங்க இருக்கும். அவங்க வந்து நிறைய லைக் நிறைய ட்ரோஃபி வாங்கியிருக்காங்க. அதுல எனக்கு பிடிச்ச பிளேயர் வந்து டோக்கு, அவர் வந்து ரைட் விங், நானும் அதுல பொசிஷன்ல விளையாண்டுகிட்டு இருக்கேன்.
0: பரவாயில்லையே. நீங்க சொல்லுங்க கங்கேஸ்வரன்.
2: என்னோட ஃபேவரட் கிளப் வந்து மேன்செஸ்டர் யுனைடெட்.
0: நீங்களும் எம்யூவா? அங்க உங்களுக்கு பிடித்த விளையாட்டாளர்
2: புருனோ ஃபெர்னாண்டஸ்.
0: நீங்க?
3: எனக்கு பிடிச்ச கிளப் வந்து மேன்செஸ்டர் யுனைடெட்.
0: எல்லாமே எம்யூ தான், அதனாலதான் ஒரே அணியில இணைஞ்சிருக்கீங்க. சரி, இப்ப உலக கிண்ணத்துக்கு வருவோம். உலக கிண்ணம் அப்படின்னு சொல்லும் போது எந்த நாடு சாம்பியன் சொல்லுங்க?
1: போர்ட்டுகல்.
0: போர்ட்டுகல்ல யாரு?
1: ரொனால்டோ.
0: ரொனால்டோ, கிறிஸ்டியானோ ரொனால்டோ. சரி, போர்ட்டுகல் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படின்னு சொல்லும் போது இந்த அணியையும் இந்த நாடு இந்த விளையாட்டாளர் நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம்?
1: அவர் வந்து நல்லா விளையாடுவாரு. சின்ன வயசுல இருந்து அவர் நினைச்சிட்டு இருந்தாரு, நான் வந்து எனக்கு இந்த ட்ரீம் வேணும், அதை விளையாடுறதுக்கு நான் வேர்ல்ட் கப்ல இருக்கணும்னு. ஃபேவரட் பிளேயர் இருக்காங்க முக்தா டாரி, அவர் வந்து மலேசியன் பிளேயர், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படியா? பாருங்க, அதுதான் நம்ம நாட்டிலேயே நிறைய தலை சிறந்த விளையாட்டாளர்கள் இருக்கிறாங்க. எல்லாமே அந்த வாய்ப்பும் அரங்கும் தான் இல்லையா. அதனால நீங்க அந்த சரித்திரத்தை மாற்றணும் சரியா. இப்ப கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து கனவு மட்டும் இல்ல, அந்த எளிமை கஷ்டம் கப்பட்டு கூட கஷ்டப்பட்டிருக்காரு இல்லையா. ஆனா இன்று பாத்தீங்களா உலகத்திலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நட்சத்திர விளையாட்டாளர் யாரு?
1: ரொனால்டோ,
0: கிறிஸ்டியானோ ரொனால்டோ. சமூக வலைத்தளம் இன்ஸ்டாகிராம்ல வந்து பில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸ் யாரு இருக்கு? அவருக்கு தான் இருக்கிறாங்க. ஆனாலுமே அவர் வந்து எங்க இருந்து வந்தாரோ அதை மறக்கல. ஆமா தானே, இது வரைக்குமே அவர் வந்து அந்த எளிமை இருக்கு, அதோட நீங்களும் வளரணும் சரியா. நம்ம கங்கேஸ்வரன் நீங்க சொல்லுங்க, எந்த அணி எந்த விளையாட்டாளர்?
2: எனக்கு வந்து அர்ஜென்டினா பிடிக்கும் அக்கா, அதுல லியோனல் மெஸ்ஸி.
0: அப்படியா? சரி, இந்த தோல்வி எப்படி பாக்குறீங்க?
2: பரவாயில்ல அக்கா, நம்மளும் யோசிக்க முடியாதுல யார் தேய்ப்பா யார் தோக்கறான்னு.
0: விளையாட்டை பாத்தீங்களா? விளையாட்டு எப்படி இருந்தது?
2: அர்ஜென்டினாவும் அவங்களுக்கு முடிந்ததை கொடுத்தாங்க. ஆனா ஸ்பெயின் வந்து அவங்களோட இன்னும் நல்லா விளாண்டு வெற்றி பெற்றாங்க.
0: ஒவ்வொரு முறையும் வந்துட்டு மெஸ்ஸி அவருக்கு பந்து கிடைக்கும் போது அவரு கோல் வந்து புகுத்துவார்னு எதிர்பார்த்திருப்பீங்களா? அங்க அது தவற விடும் போது எப்படி இருந்துச்சு?
2: ஆனா
0: மெஸ்ஸிக்கு அதுதானே இறுதி ஆட்டம் இல்லையா? கவலையா இல்லையா?
2: கவலையா
0: தான் இருக்கா. ஆனா ஏறக்குறைய இங்க ஸ்பெயின் நீங்க அர்ஜென்டினா விளையாடும் போது அவங்களுடைய அந்த ஆட்டத்தை நீங்க பாத்திருப்பீங்கல்ல, இவங்களோட இவங்களோட ஆட்டம் கொஞ்சம் விறுவிறுப்பா இல்லையா?
2: ஸ்பெயினோட கேம் வந்து பாசிங் அவங்களோட நல்லா இருந்துச்சு. அர்ஜென்டினா இந்த லாங் பாஸ் கம்யூனிகேஷன் அதுவும் சூப்பரா இருந்துச்சு அக்கா.
0: ஆனா அந்த கடைசி ஒரு பத்து நிமிடங்கள் தானே அவங்க அப்படியே புலி மாதிரி எல்லாம் களத்துல விளையாண்டாங்க.
2: ஏன்னா கடைசி பாஞ்சு நிமிஷம் இருக்கறனால ஸ்பெயின் வந்து ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க.
0: ஆமா,
2: அர்ஜென்டினா பிளேயருக்கு ஒரு சிவப்பாட்டே வேற, அதனால ஸ்பெயினுக்கு வந்து அட்வான்டேஜ்
0: அதிகமாயிருச்சு. ஆனா ஆட்டத்துல வந்து நம்ம சிவப்பாட்டை எடுக்க கூடாது, எடுத்தோம்னா அது வந்து மிகப்பெரிய இழப்பா இருக்கும். இந்த ஆட்டத்தை அவங்க தொடக்கத்துல இருந்து ஆடி இருந்தா ஒருவேளை இன்னும் கடுமையா இருந்திருக்கும்ல. சரி பரவாயில்ல, அது நீங்க சொல்லுங்க.
3: எனக்கு வந்து பிடித்த நாடு வந்து பிரேசில்.
0: பிரேசில்ல
3: எனக்கு வந்து பிடித்த விளையாட்டாளர் வந்து நெய்மார்.
0: நெய்மார். இப்ப நெய்மார் விளையாடும் போது என்ன நினைச்சீங்க?
3: ரொம்ப நாள் இன்ஜூரியில இருந்து இப்ப இறங்கி இருக்காரு, அந்த கேம் பாக்குறப்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு.
0: சந்தோஷமா இருந்துச்சு உங்களுக்கு மட்டும் இல்ல, அதாவது நெய்மர் அப்படின்னு சொல்லும் போது அந்த பிரேசிலையும் தாண்டி கார்பந்து உலகத்துல ஒரு நிறைய பேரோட அபிமான விளையாட்டு அல்லவா. கடைசி கடைசின்னு அவங்க தோல்வி அடையும் போது அவர் ஒரு கோல் புகுத்தினார்ல பெனால்டில, அப்ப என்ன நினைச்சீங்க? கோல் போகுமா இல்லையா நினைச்சீங்களா? என்ன நினைச்சீங்க?
3: 100% பூரோங்கா.
0: ஏன்?
3: ஏன்னா அவர் அடிச்ச பெனால்டி எல்லாம் கோல் தாங்க.
0: ஆமா, அதுவும் அந்த கடைசி கட்டத்துல கோல் பாதுகாவலர் வந்து இந்த பந்து பிடிச்சிருவேன்னு சொல்லி இருக்கிறாரு.
3: ஆமா, அவர்கிட்ட சவால் விட்டாரு, அவரு பிடிக்கல அந்த பந்த.
0: அதுதான் என்ன, நெய்மர் வந்து அவர் என்ன சொல்றாரு, நான் நெய்மர்டா, என் பந்தை யாராச்சும் பிடிக்காம இருக்க முடியுமா, பிடிக்க முடியுமான்னு அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லையா. ஆக பிரேசில் அப்படின்னு சொல்லும் போது மிகுந்த எதிர்பார்ப்புகள் இருந்த அணிதான். இருந்த போதிலும் இந்த ஆண்டு பிரேசில், அர்ஜென்டினா, அதாவது போர்ச்சுகல், அதான் நீங்க மூணு பேருமே இல்லையா?
3: இல்லக்கா.
0: பரவாயில்ல, வருத்தமா தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம அர்ஜென்டினா வந்து இறுதி சுற்று வரைக்கும் வந்திருக்காங்க. பிரேசில் நெய்மர் அணி அப்படின்னு சொல்லும் போது 16 ஆண்டுகள் பிரேசில் தேசிய அணிக்காக விளையாடிய பிறகு 2026 உலக கிண்ணத்தில் பிரேசில் நோர்வேயிடம் தோல்வி அடைந்ததை தொடர்ந்து அனைத்துலக கார்பந்திலிருந்து ஓய்வு பெறுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாரு. ஏன் என்று கேட்டபோது, என் நாட்டிற்காக என் ரத்தத்தையும் என் வாழ்க்கையையும் கொடுத்தேன், இப்போது என் நேரம் முடிந்து விட்டது அப்படின்னு உணர்ச்சியோடு சொல்லியிருக்கிறாரு. கனவுகள் சில நேரங்களில் கிண்ணத்தை வெல்லாது ஆனால் கோடிக்கணக்கான இதயங்களை வென்றுவிடும். திடலில் ஒரு கலைஞனாக ஆடியவர், உலகம் முழுவதும் ரசிகர்கள் மனதில் இன்றும் நெய்மர் தான்.

0: 2030ல வந்து உலக கிண்ணம் வரும் இல்லையா, ஏறக்குறைய நீங்களும் நட்சத்திர விளையாட்டாளரா இருக்கீங்க, இன்னொரு 4 வருடங்களுக்கு பிறகு நீங்க வளர்ந்துருவீங்கல்ல, ஏறக்குறைய எந்த அணி இறுதி சுற்றுக்கு வரும்னு ஒரு கணிப்பு இருக்கும்ல, பிரெடிக்ஷன் இருக்குங்களா, நீங்க சொல்லுங்க ஜமியன், சொல்லுங்க எந்த அணி இறங்கும்னு நினைக்கிறீங்க?
1: ஒன்னு வந்து நான் பிரான்ஸ்ல போறேன்னு நினைக்கிறேன், இன்னொன்னு வந்து போர்ட்டுகல்,
0: கங்கேஸ்வரர்,
2: இங்கிலாந்து மிஸ்ஸஸ் ஸ்பெயின்,
0: அர்ஜென்டினா,
2: இனா
0: மெஸ்ஸி இல்லாதனால நம்பிக்கை போச்சு,
2: நம்பிக்கை இருக்கு அக்கா,
0: அப்புறம்
2: அந்த பிளேஸ் சில பிளேஸ்லாம்
0: இல்லாதனால அந்த பலம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? சரி பாப்போம், நீங்க சொல்லுங்க
3: அக்கா. பிரான்ஸும் ஜெர்மனியும்.
0: ஏன்டா நீயாவது பிரேசில் சொல்றது இல்லையா, நம்பிக்கை இல்ல,
3: நம்பிக்கை இல்ல,
0: ஏன் நம்பிக்கை இல்ல? ரசிகர்களுக்கு மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிருக்கேன், என்ன அப்படின்னா, நட்சத்திர விளையாட்டாளர்கள் இருக்கும் அணிதான் வெற்றி பெறும்ன்றதெல்லாம் கிடையாது, யாருக்கு திறமையும் ஆற்றலும் இருக்கோ முயற்சி தொடர்ந்து செய்தால் வெற்றி பெறலான்றதுதான் இந்த முறை உலக கிண்ண கார்பந்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு. அந்த மாதிரி உங்களோட அணி தொடர் வெற்றிகளை பெறத்துக்கு ஹெலோ மீனனுடைய வாழ்த்து. சரியா?
3: நன்றி அக்கா.
0: சரி, எப்படி இருக்க அனுபவம் சொல்லுங்க.
1: இது எனக்கு முத வாட்டி இந்த அனுபவம் வந்திருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா அக்கா.
0: வானொலி உங்க குரல் எல்லாம் கேப்பாங்களா, எப்படி
1: பரவாயில்ல அக்கா?
0: பரவாயில்லையா? ஹலோ மின்னல் கேட்டிருக்கீங்களா?
1: கேட்டிருக்கேன் அக்கா.
0: எப்படி இருக்கா ஹலோ மின்னல், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு?
1: பாட்டு பிடிக்கும், அப்ப அவங்க பேசுறதெல்லாம் பிடிக்கும்.
0: பேசுறதெல்லாம் பிடிக்குமா? கங்கேஸ்வரன் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் ஹலோ மின்னல்ல?
2: ஹலோ மின்னல் இந்த சின்ன பிள்ளைங்க பேசுறது, அவங்களோட திறமை, அந்த இது.
0: என்றைக்காவது நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா?
2: தொலைக்காட்சிகள்
0: நீங்க வரணும், உங்க குரல் கேட்கணும், வெற்றி பெறணும். சரியா?
2: சரியா?
0: நீங்க சொல்லுங்க, மேல ஒரு கோபம் இருக்குதான், பிரேசில் வராதுன்றீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க ஹலோ மின்னல் என்ன பிடிக்கும்?
3: ஹலோ மின்னல்ல வந்து பேசுறது.
0: சரி, இந்த அளவில் இன்றைக்கான ஹலோ மின்னல் எட்டு தமிழ் பள்ளியை பிரதிநிதித்து ஒரே அணி நம்மளுடைய சைனாவுக்கு சென்று 9வது நிலையில வெற்றி பெற்று வந்திருக்காங்க. தொடர்ந்து நீங்க அடுத்தடுத்த நிலைகள்ல முன்னேறி முதல் நிலை நம்ம தமிழ் பள்ளி மாணவர்களை சாதிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு நற்செய்திக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். வாய்ப்பு இருந்தால் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல சந்திக்கலாம். நன்றி. இந்த அணியை சேர்ந்த 3 விளையாட்டாளர்களை சந்தித்தோம். மற்ற விளையாட்டாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு வாங்க அதையும் கேட்டலாம்.
4: வணக்கம், நான் சச்சின் தினகரன். நான் வந்துட்டு மித்ரா எஃப்சி மூலியமா ஹேங்யாங் சைனா போனேன். அங்க வந்துட்டு நான் மிட்ஃபீல்ட் பொசிஷன் விளாண்டேன். அந்த டோர்னமெண்ட்ல என்னால என்னோட தவற்றை திருத்திக்கவும் முடிஞ்சு, என்னோட திறமையை வெளிக்காட்டவும் முடிஞ்சு.
5: என் பேர் மிர்ஷன். நாங்க ரீசென்ட்லி சைனா டோர்னமெண்ட் போயிட்டு வந்தோம். அந்த டோர்னமெண்ட்ல நிறைய கத்துக்கிட்டேன். நான் 9 கேம் கிட்ட விளாண்டேன். அந்த 9 கேமுமே நான் மிட்ஃபீல்ட் விளாண்டேன்.
6: நான் ஸ்ரீதரன் கையோசு பேசுறேன். நான் மித்ராசிக்கு வந்து கோல் கீப்பர் விளாடுறேன். இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ல சைனா டீம் அகேன்ஸ்ட் பண்ணி நான் கிரிட்டிக்கல் கோல் வந்து 1-1 சேவ் பண்ணி டீம் ஒன்னுக்கு ஜெயிக்க வச்சேன்.
7: என் பையன் லிசந்தன் ராம். இந்த ஹேங்யாங் சைனா தேசிய காட்பந்து போட்டி நிறைய அனுபவங்களை எனக்கு தந்தது. காட்பந்து விளையாட்டில் ஆர்வம் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் எனக்குள்ள விதைத்த எனது பெற்றோர்களுக்கு நன்றி.
8: என் பெயர் அறிவேந்தர் செல்வம். என்னோட இடம் மிட்ஃபீல்டர். சைனா ட்ரிப் எனக்கு புது அனுபவம். இட்ஸ் வெரி பெஸ்ட். என்
9: கோச்சின் பெயர் தயாலன் ரமேஷ். என் பொசிஷன் வந்து லெஃப்ட் ஃபுல் பேக். சைனால எனக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப புதுசாகவும் பெஸ்டாகவும் இருந்துச்சு.
10: என் பெயர் லெப்டினன்ட் ஹரிகிருஷ்ணன். நான் லாண்ட பொசிஷன் சென்டர் பேக். சைனால நாங்கள் லாண்டது வந்து எங்களுக்கு புது அனுபவம் கிடைச்சிச்சு.
11: என் பெயர் தருண் ராஜ்குமார். நான் சுங்கை மகேஷ் தமிழ் பள்ளியில் 6 ஆண்டு பயிற்சிக்கிறேன். நான் வந்து ஹென்யாங் யூத் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ல ஸ்ட்ரைக்கர் பொசிஷன் வந்தேன். இந்த ஹென்யாங் யூத் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ல நிறைய புது அனுபவங்கள் கிடைச்சிச்சு.
12: என் பேர் நிதிஷ்வர் மணிமாறன். நான் வந்து சைனா போனப்ப லாஸ்ட் மந்த் விளாண்டேன். சைனா போன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து அங்க வந்து வித்தியாசமான நாடுலாம் வந்துச்சு. அவங்க அந்த பிளேஸ் கூட விளாட வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாம வந்து நாங்க சைனா போனப்ப வந்து நான் வந்து வித்தியாசமான ஸ்கில் அந்த எப்படி இருக்கோ அதெல்லாம் நானும் பார்த்து கத்துக்கிட்டேன்.
13: என் பேர் தேசிகன் மூர்த்தி. நான் வந்து மித்ரா டீமுக்கு வந்து கோல் கீப்பரா ஆடுறேன். எனக்கு வந்து வெளிநாட்டுக்கு போய் விளாண்டு வந்து ரொம்ப பெருமையா இருந்துச்சு. சைனால போய் தான் மொதல் டீம் விளாண்டேன். அங்க உள்ள மற்ற டீம்ஸ் கூட விளாடுறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு.
0: 12 வயதுக்குட்பட்ட அனைத்துலக கார்பந்து விளையாட்டில் கலந்து கொண்டு அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட இந்த இளம் விளையாட்டாளர்களுக்கு நம்முடைய வாழ்த்து தொடரட்டும். இவர்களுடைய

0: தமிழ் பள்ளியே நம் தேர்வு.
1: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
2: வணக்கம், என் பெயர் சாதனா. நான் 6ஆம் ஆண்டு மாணவி. என் பள்ளியின் பெயர் தான் ஸ்ரீ தத்துவ மாணிக்க வாசகர். நான் இன்று பேசவிருக்கும் தலைப்பு கடமை என போற்றுக. சமுதாயத்தின் வருங்கால சிற்பிகளாக விளங்கக்கூடியவர்கள் மாணவர்களாவர். அவர்கள் அனைவரும் சமுதாய உணர்வுடன் வளர்ந்தால்தான் வீடு, பள்ளி, நாடு அனைத்தும் வளம் பெறும். பள்ளி பருவத்திலேயே மாணவர்கள் இயற்கையை போற்றி பாதுகாப்பதன் அவசியத்தை உணர வேண்டும். சுற்றுப்புறத்தை பசுமையாகவும் தூய்மையாகவும் வைத்திருக்கும் முறையையும் அவசியத்தையும் அறிய வேண்டும். பசுமை என்பது கண்களுக்கு மட்டுமல்லாமல் மனதிற்கும் தான் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். வசிக்கும் வீடு, கல்வி கற்கும் பள்ளி ஆகிய இடங்களை சுற்றிலும் செடிகள், மரக்கன்றுகள் நடுவதில் ஈடுபாடு கொள்ள வேண்டும். பசுமையான மரங்களால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் நன்மைகள் மட்டுமின்றி குளிர்ந்த காற்று, நிழல், பறவைகள், சிறிய உயிரினங்கள் வாழும் இருப்பிடமாகவும் அமையும் என்பதையும் அறிந்து கொள்ளலாம். நன்றி.
3: பாஷ்னா தியாகராஜன். நான் 6ஆம் ஆண்டு மாணவி. நான் இன்று பேசவிருக்கும் தலைப்பு பண்பு புகுட்டும் விளையாட்டு. மிக எளிமையான வடிவம் கொண்ட விளையாட்டு பொருள் ஒன்று உங்களுக்கு வேண்டுமா? இந்த விளையாட்டினை விளையாடுவதற்கு மொழிகள் எதுவும் தேவையில்லை. மகிழ்வுடன் விளையாடி மகிழ உங்களிடம் உள்ள மதிநுட்பமே போதும். மனமும் மதியும் ஒன்றிணைந்தால் நீங்கள் தான் வெற்றியாளர். இதோ ரூபிக்ஸ் கியூப் எனும் விளையாட்டு. ரூபிக்ஸ் கனசதுரம் என்பது முப்பரிமாண வடிவத்தில் அமைக்கப்பெற்ற கனசதுரமாகும். இப்பொருளை ஏர்னோ ரூபிக் என்பவர் 1974ஆம் ஆண்டு கண்டுபிடித்தார். உலகில் உள்ள எல்லா நாடுகளிலும் விற்பனையாகும் விளையாட்டு பொருள்களில் இதுவும் அடங்கும். இந்த பொருளின் விற்பனை சாதனை என்பது அனைவரையும் வியக்கவே செய்கின்றது. நன்றி.
4: சந்தியா, நான் 6ஆம் ஆண்டு மாணவி. நான் இன்று பேச விரும்பும் தலைப்பு வாழ்வியல் முறை. பல தமிழர்கள் அன்றைய நாளில் சிறு சிறு குழுக்களாக வாழ்ந்தனர். அவர்களின் மலைகளை சார்ந்த குறிஞ்சி நிலங்களில் வாழ்ந்தனர். இயற்கை சிற்றங்களில் இருந்தும் காட்டு விலங்குகளிடமிருந்தும் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டிய தேவை அவர்களுக்கு இருந்தது. எனவே அவர்கள் மலை குகைகளை நாடினர். அவற்றையே தங்களின் வாழ்விடங்களாக உருவாக்கி கொண்டனர். அவ்விடத்திலே தனித்த வாழ்வியல் முறை உருவானது. குறிஞ்சி நில மக்களை குருவர் என்றும் அவர்களின் தலைவனை குறும்பன் என்றும் அழைத்தனர். குறிஞ்சி நில குழுக்களிடையே ஆடு மாடுகளை கவர்ந்தளிக்கும் சண்டைகள் நடந்தன. அவ்வகையில் போற்றப்படும் ஆடு மாடுகள் வளர்ந்தது. ஆடு மாடு முதலிலே விலங்குகளை பெரும்பாலும் விதைத்திருப்பது செல்வ நிலை என எண்ணினர். நன்றி.
0: தான் ஸ்ரீ தத்துவ மாணிக்க வாசகம் தமிழ் பள்ளி மாணவர்களின் படைப்புகளின் பாகம் ஒன்று இன்றைய ஹலோ மின்னலில் உங்களுக்காக ஒளியேறியது. மற்ற மாணவர்களுடைய படைப்பு அடுத்த வாரம் இடம்பெறும். எனவே கேட்க மறக்காதீங்க. இது உங்கள் அபிமான ஹலோ மின்னல்.

இந்தளவில் வணக்கம் மின்னல் நிறைவடைகின்றது. விடைபெறுகின்றேன் உங்கள் தான் ட்ரைசா லசாரோ. அடுத்து இளமை உல்லாசத்தில் கதை போமா சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றார் மோகன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். தொடக்கமாக நெகிரி சிம்பிலான் சட்டமன்ற தேர்தல் வாக்களிப்பு நிலவரம். காலை 9 மணி வரை 8.29 விழுக்காட்டினர் அல்லது 71,106 பேர் தங்களது மக்களாட்சி கடமையை நிறைவேற்றியுள்ளனர். இம்முறை மொத்தம் 859,760 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் 72 முதல் 75 விழுக்காட்டினர் வரை வாக்குகளை செலுத்துவர் என தேர்தல் ஆணையம் கணித்துள்ளது. இதனிடையே வாக்களிப்பு முறையை எளிதாக்குவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மை எஸ்பிஆர் செயலி வாயிலாக வாக்காளர்கள் வாக்களிப்பு மையம் குறித்த தகவலை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலம் நெகிரி சிம்பிலான் வாக்காளர்கள் முன்கூட்டியே தங்களது பயணத்தை திட்டமிட இயலும் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. ஊடகம் ஒளிபரப்பு துறைகளில் ஒத்துழைப்பை ஆழப்படுத்தும் நோக்கில் மலேசியாவும் ஜிம்பாப்வேயும் புரிந்துணர்வு உடன்படிக்கையை ஆராய்வதாக ஜிம்பாப்வே தகவல் விளம்பரம் ஒளிபரப்பு அமைச்சின் தலைமைச் செயலாளர் நிக் மக்வானா தெரிவித்துள்ளார். மலேசிய தொடர்பு அமைச்சுடனான இந்த ஒத்துழைப்பு ஊடக நிறுவனங்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். பாப் எல் மாண்டேப் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்கள் மீது கட்டணம் விதிக்க திட்டமிட்டுள்ளதாக வெளியான தகவலை ஹேமனின் ஹுத்தி தரப்பு நிர்வகிக்கும் கடல்சார் ஒருங்கிணைப்பு அமைப்பு மறுத்துள்ளது. அத்தகைய முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் கப்பல்கள் அந்த முதன்மை வழியில் தடையின்றி செல்ல அனுமதிக்கப்படுவதாகவும் அது தெரிவித்தது. வட ஆப்பிரிக்க பகுதியான மெட்ரிட்டின் கியோத்தாவுக்குள் நுழைந்த புலம்பெயர்ந்தோர் அனைவரும் மொரோக்கோவிற்கு திரும்பிவிட்டதாக ஸ்பெயின் வெளியுறவு அமைச்சர் ஓசே மேனுவல் தெரிவித்தார். மேலும் இதன் தொடர்பில் வேண்டுமென்றே தவறான தகவல்களை பரப்புவதை நிறுத்த வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார். 2026 தைவான் பொதுப்பந்து போட்டி தேசிய மகளிர் இரட்டையர் பெர்லிதான் எம் தீனாவும் தேசிய ஆடவர் இரட்டையர் ஏரன் சியா ஏரன் தஹையும் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். பெர்லி தீனா 21-14 21-17 எனும் செட்களில் உபசரணை நாட்டின் லின் சியா சுன் யாங் சு யூனை வெற்றி கொண்டனர். ஏரன் சியா ஏரன் தாயினை உபசரணை நாட்டின் லீ ஜெயுவே யாங் போஷுவானை 21-7 21-18 என்ற செட்களில் வீழ்த்தினர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: வணக்கம் நேர்களை, வணக்கம் மலேசியா. மலர்ந்தாச்சுங்க இளமை உல்லாசம். உங்கள் சனிக்கிழமை பொழுது இன்னும் குதூகலப்படுத்த நாங்க இந்த பக்கம் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். இப்பொழுது தொடங்கி ஒரு மணி வரைக்கும் இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். இன்றைக்கு என்னன்னா ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கம். இந்த ஒவ்வொரு புதிய மாதம் தொடங்கும் போதும் அப்படிதான் ஒரு புதிய எதிர்பார்ப்புகள் அப்படின்னு சொல்லும் போது நிறையவே இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதங்களின் வரிசையில இருக்கலாம், உங்களுக்கு பிறந்தநாள் மாதமா இருக்கலாம். அதே சமயத்துல நம்ம மலேசியர்களை நமக்கு எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதமும் கூட. இந்த தேசிய நாளை வரவேற்கக்கூடிய மாதம், அதனால இன்று தொடங்கி தேசிய மாதம் குறித்த நிறைய விஷயங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. அதனால தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருக்க மறவாதீர்கள். சரி, இப்போ இன்றைக்கான கதைக்கு வருவோம். இப்பொழுது தொடங்கி காலை 11 மணி வரையிலும் மலையாள பாடல்கள் நம்ம கேட்டு ரசிக்க போறோம். தொடக்க பாடலை கேட்டுடலாம்.

பிரணவம் அனில் லால் ஆண்ட்ரே பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. இப்பதான் நம்ம நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கும் இளமை உல்லாசத்தில். இப்போதைக்கு மலையாள பாடல்களை நம்ம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். 11 மணி வரையிலும் உங்களுக்கு அகவி காத்துட்டு இருக்கு. சனிக்கிழமை உங்களுக்கு தெரியும், 12 மணிக்கு மேல இன்றைக்கும் கதைப்போமா நிகழ்ச்சியில மற்றும் ஒரு திறமையை அறிமுகப்படுத்த நாம ரொம்ப அவளா காத்துட்டு இருக்கோங்க. சரி, முக ஒப்பனை கலைஞர் தான் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து கலந்துக்க போறாங்க. அவங்க துறை சார்ந்த பல விவரங்கள் நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதனால இன்றைக்கு கதைப்போமா நிகழ்ச்சி பிற்பகல் 12:15 தொடங்கி நீங்களும் தாராளமா கேட்கலாம். வைகோம் விஜயலட்சுமி யக்ஸன் கழி பாடிய பாடல் வருது கேட்கலாம்.

வைக்கம் விஜயலட்சுமி குரல் இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டுங்க. சரி, இன்றைக்கு ஆகஸ்ட் முதலாம் நாள் சனிக்கிழமை. இப்பொழுது நகரி சம்பிலான் மாநில சட்டமன்ற தேர்தல் வந்து காலை 8 மணிக்கு வந்து தொடங்கியிருக்குங்க. இதுல மலேசிய வானொலித்துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்றைய நாள் முழுக்க வந்து குறிப்பிட்டு 7 வாக்களிப்பு மையங்கள்ல இருக்கும் பகுதிகளில் வானிலை ரொம்ப தெளிவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமா சிரம்பான், ஜெலுபு, ஜெம்போல், தம்பின், கோலாபிலா மற்றும் ரம்பாவ் போன்ற 6 பகுதிகளில் பிற்பகல் பொழுதுல இடியுடன் கூடிய மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி மற்றும் பிரணவம் சசி பாடிய பாடல் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்கள் சனிக்கிழமை பொழுதின் உற்சாகத்திற்கு நாங்கள் பொறுப்பு.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகம்.
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
2: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ புந்தோ சும்மா, தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
3: வரலாற்று பயணத்தில் மீண்டும் கலப்படம். நம்ம கலைஞர்கள் பாடுறாங்க, நகைச்சுவை இல்லனா எப்படி?
4: ஒரு போட்ல போயிட்டே இருக்கேன், திடீர்னு இந்த பக்கம் கடல் இந்த போட்டு ஓட்டையாயி தண்ணி பூருது. நீ என்ன செய்வ? இன்னொரு சைடு ஓட்ட போட்டு தண்ணியெல்லாம் வழியா.
3: திறமைகளை காட்டுவதற்கு உங்களில்
5: ஒருவன்.
3: ஞாயிற்றுக்கிழமை காலை 10:15

தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்கள் காலை பொழுதை இன்னும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம். சனிக்கிழமை பொழுதுலாம் அப்படி போய்கிட்டு இருக்கு. நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி அமையும் நினைக்கிறேன்னா, சனி ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே ஒரு மகிழ்ச்சி எல்லாருக்குமே இருக்கும். அதுவும் புதிய மாதம், புதிய தொடக்கமா எல்லாருக்கும் இருக்கிறதுனால இன்றைக்கு எங்கேயாவது வெளியே போகலாமே அப்படின்ற யோசனைலாம் இருக்கும். உங்கள் திட்டங்களில் நாங்களுமே இணைந்து கொள்கின்றோம். அதனால் இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. அடுத்து ஹரிச்சரன் பாடிய பாடல் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்குங்க. இன்றைக்கு 11 மணிக்கு மேல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக நீங்க பாடலை அழைத்து கேட்கலாம். 11 மணிக்கு மேல நீங்க தொடர்ந்து பேசலாம், அழைக்கலாம். இன்னும் சுவாரஸ்யங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. என்னன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடலை நீங்களே அழைத்து பிடிச்சவங்களுக்காக கேட்கறது அப்படின்றது ஒரு பெரிய சுவாரஸ்யம் தான். அது இன்றைக்கு 11 மணிக்கு மேல அப்படி வழங்கலாம் அப்படின்னு இருக்கோம். சரி, தொடர்ந்து பாடல் வருது, இடம்பெறும்.

ஹரிச்சரன் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. சரி, இளமை உல்லாசத்தில் உங்களுக்காக மலையாள பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மலேசியர்கள் பொறுத்தவரையிலும் இந்த வார இறுதி நாட்கள் உள்ளூர்லயே சுற்றி பார்ப்பது அப்படின்றது இப்ப அதிகமானோர் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. இப்போ KTM கூட ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, என்னன்னா இந்த இரவு நேரத்தில் பயணம் செய்யறது பெரும்பாலான வாடிக்கையாளர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து இரவு நேரத்தில் பயணிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் கேட்கிறாங்க. குறிப்பா ரயில் பயணம் அப்படின்றது அவங்களுக்கு அதிகமா பிடிச்சிருக்கு அப்படின்னு. அதே மாதிரி தான் இப்போ நம்ம வாகனத்தில் கார்ல பயணம் செய்யும்போது கூட சில பேருக்கு வந்து இந்த பகல்ல பயணம் செய்யறது ரொம்ப பிடிக்கும். சிலர்லாம் ரொம்ப காலையிலேயே வந்து வெளியாகக்கூடிய சூழல் இருக்கும். சிலர்லாம் முடிஞ்சிருக்கும் பகலே தவிர்த்துருவாங்க, நமக்கு இரவு தாங்க முடியும் அப்படின்ற மாதிரி. எது எப்படியோ அங்கே உங்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நிறைய போகக்கூடிய நிறைய பயணங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் சனி ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கவனமாக உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. உங்க கூட நாங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருப்போம். அடுத்து ஜியா பாடிய பாடல் வருதுங்க, கேட்கலாம்.

0: வணக்கம் மின்னல் எஃப்எம், என் பேரு கதிரவன் சுப்பராயன், வயது 65. நான் 2nd ஜனவரி 2023 புறப்பட்டு மோட்டார் சைக்கிள் சுத்திட்டு 9th 5ஆம் மாசம் 2026 தான் மலேசியாவுக்கு நான் வந்தேன். 109 நாடுகளை மோட்டார் சைக்கிளே சுத்திட்டு வந்து மலேசியாவை பிரபலப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்கு நான் போனேன். பெருமைக்கு சொல்ல, ஒவ்வொரு நாட்டுக்கு மலேசியா பத்தி பேசும்போது ரொம்ப புகழ்ச்சியா பேசுறாங்க. மலேசியால வந்து இப்படி எல்லாம் இருக்கு, விதமான சாப்பாடு நான் கூகுள்ல எடுத்து காட்டுவேன். மலேசியா எங்கதான் இருக்கு, நீங்க வந்து பாருங்க ஒரு தடவை. மூணு இதோ ரொம்ப நாங்க ஒற்றுமையா வாழ்றோம். மலேசியா கொடி வந்துட்டு 2 கோடி என்னுடைய மோட்டார் சைக்கிள் நான் வச்சிருந்தேன். இப்ப கொடுத்து வச்சுனா ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம நாட்டுல பிறந்ததுக்கு
1: ஜாலோர்க்கு மீலாங்கை பறக்க விடுவோம். மலேசியராய் பெருமை கொள்.

வினீட் பாடிய பாடலை நம்ம கேட்டவங்க தொடர்ந்து உங்களுக்காக கிளாஸ்கோ காமன்வெல் போட்டி குறித்த நிலவரம் அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கு அதனுடைய நிறைவு நாள். ஏன்னா காமன்வெல் போட்டி அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு முறையும் இந்த ஒரு போட்டிக்காக ரொம்ப ஆவலாக காத்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா ஜூலை 23ஆம் தேதி தொடங்கப்பட்டது, நாளையோடு வந்து ஒரு நிறைவுக்கு வந்திருக்கின்றது. மலேசியா பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலவரப்படி 7 தங்கங்களை வந்து மலேசியா வந்திருக்கு. ஆரம்பத்தில் போகும்போது அந்த இலக்கு அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி 5 பதக்கங்கள் இலக்கோடு மலேசியா சென்றிருந்தது தங்கப்பதக்க இலக்கோடு. இந்த முறை இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூழல் 7 தங்கப்பதக்கங்களை பெற்றிருக்கின்றது. அடுத்தடுத்த நிலவரங்களுக்கு தொடர்ந்து காத்திருப்போம். ஸ்ரீகுமார் பாடிய பாடல் அடுத்து வருது, கேட்கலாம்.

ஸ்ரீகுமார் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. சரி, இன்றைக்கு பிற்பகல் 12:15 கதைப்போமா நிகழ்ச்சியின் வாயிலாக மற்றும் ஒரு திறமையை அறிமுகப்படுத்த நாம ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கோம். முக ஒப்பனை கலைஞர், பிறகு மருதாணி கலைஞரும் கூட தான். ஆமா, நிறைய சமூக வலைத்தளங்கள் பல காணொலி செய்து இந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் பகிர்ந்துகிட்டு இருக்காரு. சரி வாங்க, உங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வரவழைத்திருக்கும். 12:15 தொடக்கம் கதைப்போமா நிகழ்ச்சி. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு முறையும் கதைப்போமா நிகழ்ச்சி நடக்கும்போது நம்ம வரக்கூடிய விருந்தினர்கள் வந்து கையை பூவோட வருவாங்க. இன்றைக்கு என்ன பூக்களை கொண்டு வர போறாங்க அப்படின்னு எங்களுக்குமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கு. ஏன்னா பொதுவாகவே இந்த பூக்களுக்கும் குணாதிசயங்களுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு அப்படின்னு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு பூக்களுக்கும் ஓ இவங்க இப்படிதான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஏன்னா அந்த பிடித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பூ பிடிச்சதுன்னா உங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. அதனால இன்றைக்கும் நம்ம ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கோம். பிறகு 11 மணிக்கு மேல நம்ம பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல் நீங்க தாராளமா அழைத்து கேட்கலாம். வைகோம் விஜயலட்சுமி குழுவினர் வராங்க.

0: அப்டேட் எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னலப்பா.
1: வணக்கம் நேயர்களே, லிங்கம்ஸ் மின்னல் பண்பலை ஒலிபரப்பை அடுத்து அலங்கரிக்க வருவது நாடு நகரம் எங்கிலும் நம்பிக்கையின் மறுபெயர் என விளம்பரம் லிங்கம்ஸ். ஓய்வே இல்லாதது சமையல் பணி. ஏன்? உணவு அவசியமாயிற்றே, எனவே சமைக்கத்தானே வேண்டும். பலரது உள்ளங்களில் இப்போது பலம் வருவது
2: சமையல் பணியை நிறைவாக்கி சுவையாக்கிடும்.
1: 1933 ஆண்டில் எம்பி லிங்கம் அண்ட் சன்ஸ் உருவான போது மக்களை கொள்ளை கொண்டது மகாலிங்கம் மார்க் நல்லெண்ணெய்.
3: இப்போ நல்லெண்ணெய்னு எடுத்துக்கிட்டா மகாலிங்கம் மார்க் மாமா அடிச்சுக்க முடியுமா?
1: இந்த பெருமையை இன்னமும் தக்க வைத்துள்ள நிறுவனம் லிங்கம்ஸ். எண்ணெய் குளியல் மட்டுமின்றி சமையலுக்கு சிறப்பு சேர்க்கவும் நல்லெண்ணெய் துணை புரியும். நாட்டுக்கோழி சமையலில் நல்லெண்ணெய் சேர்த்தால் சுவை தூக்கலாக இருக்கும்.

சமையலறை சின்னம் என முத்திரை பதித்துள்ள லிங்கம் விநியோகம் செய்யும் பொருள்கள் ஏராளம் ஏராளம். அவற்றுள் தலைமை வகிப்பது மசாலைகள். சுவை என்றிருந்தது, இப்போது சுவையோ சுவை என வியக்க வைத்துள்ளது. அப்படியா என வியக்க வேண்டா? உங்கள் நாக்கு சொல்லுமே அந்த உண்மையை. லிங்கம் நிறுவன மசாலை தயாரிப்பில் இப்போது புதுமை. அதனை இப்போது உங்கள் சமையலில் உணரலாம்.

0: அப்படி சொல்லுங்க.
1: லிங்கம் உங்கள் கைப்பக்குவம் பேசும். அத்துடன் சிறப்பு அம்சங்களுடன் கூடிய லிங்கம் மசாலைகளும் சேர்ந்து விட்டால் உங்கள் சமையல் உச்சம்.
2: சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருப்பீங்க.
1: லிங்கம்ஸ் விநியோகமாக போஜன கொறடா உள்ளதையும் மறக்க வேண்டாம். லிங்கம்ஸ் மாங்காய், எலுமிச்சை, கதம்ப ஊறுகாய் போக இப்போது லிங்கம்ஸ் பூண்டு ஊறுகாய் வந்துள்ளது. கேட்டு வாங்குங்கள். விழா காலங்கள் மட்டுமின்றி குடும்பத்தினரை மகிழ்விக்க எண்ணற்ற பலகாரமாவுகள் லிங்கம்ஸ் சேமியா உங்கள் பாயச தயாரிப்பில் சுவை கூட்டும். சமையல் என்றால் கூடவே வருவது புது தெம்பு. என்றும் உங்கள் கூட

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் பூங்குழலி வீரன். வட ஆப்பிரிக்க பகுதியான மெட்ரிட்டின் குவேத்தாவுக்குள் நுழைந்த புலம்பெயர்ந்தோர் அனைவரும் மொரோக்கோவிற்கு திருப்பிவிடப்பட்டதாக ஸ்பெயின் வெளியுறவு அமைச்சர் ஓசே மேனுவேல் தெரிவித்தார். மேலும் இதன் தொடர்பில் வேண்டுமென்றே தவறான தகவல்களை பரப்புவதை நிறுத்த வேண்டுமென்று அவர் வலியுறுத்தினார். முன்னதாக இரு நாடுகளுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட உடன்பாட்டை தொடர்ந்து மொரோக்கோவுக்கு திரும்புவதற்காக நூற்றுக்கணக்கான ஆவணமற்ற குடியேறிகள் எல்லையை நோக்கி சென்றதாக தேசிய செய்தி நிறுவனம் EFPA தெரிவித்திருந்தது. இந்த குடிபெயர்வு நெருக்கடியின் போது குறைந்தது 57 பேர் உயிரிழந்தனர். கடந்த மாதம் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்ததை தொடர்ந்து வீடுகளை வாடகைக்கு விடுவதை எளிதாக்கும் புதிய வீட்டுடைமை சட்டத்திற்கு வெனிசுவேலா நாடாளுமன்றம் ஒருமனதாக ஒப்புதல் அளித்துள்ளது. June 24 நிகழ்ந்த 7.5 ரிக்டர் அளவிலான இரட்டை நிலநடுக்கங்களில் 5,500 அதிகமானோர் உயிரிழந்ததுடன் 23,800 பேர் வீடுகளை இழந்துள்ளனர். புதிய சட்டம் முன்னர் செயல்பாட்டில் இருந்த கடுமையான வாடகை கட்டுப்பாடுகளை நீக்கி வீட்டு உரிமையாளர்கள் அச்சமின்றி வீடுகளை வாடகைக்கு விட வழிவகுக்கும் என்று நாடாளுமன்ற தலைவர் ஜோர்ஜே ரோட்ரிகுவேஸ் தெரிவித்தார். காலநிலை மாற்றத்தால் மோசமடைந்துள்ள கடும் வறட்சியை எதிர்கொள்ளும் வகையில் கொலராடோ ஆற்று நீர் பயன்பாட்டை குறைக்கும் புதிய திட்டத்தை அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் அரிசோனா, கலிபோர்னியா, நிவாடா ஆகிய மாநிலங்கள் 2036 வரை ஆண்டுதோறும் கணிசமான அளவு நீர் ஒதுக்கீட்டை குறைத்துக் கொள்ள வேண்டியிருக்கும். 40 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு குடிநீர் வழங்கும் கொலராடோ 6-7 மாநிலங்களின் நீர் மின்சார தேவைகளுக்கு முக்கிய ஆதாரமாக உள்ளது. எனினும் இந்த திட்டம் அரிசோனா உள்ளிட்ட சில மாநிலங்களில் கடும் எதிர்ப்பை சந்தித்துள்ளதுடன் இது சட்ட போராட்டத்திற்கும் வழிவகுக்கும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். கரீபியன் கடற்கரையில் சர்காசம் கடற்பாசிகள் அதிக அளவில் கரையொதுங்கி வருவதையடுத்து மெக்சிகோ அரசாங்கம் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இந்த சிக்கலை கையாள 114 மில்லியன் அமெரிக்க டாலர் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அதிபர் கிளவுடியா ஷெபம் தெரிவித்தார். கடற்பாசிகள் கரையை வந்தடைவதற்கு முன்பே அதை அகற்றும் வகையில் தடுப்புச் சுவர்கள், சேகரிப்பு படகுகள், திருகூர்திகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்நிலையில் இவ்வாண்டு இறுதிக்குள் குவாந்தானாமோ மாநில கடற்கரை 119,000 டன் கடற்பாசிகள் கரையொதுங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக சுற்றுச்சூழல் அதிகாரிகள் கணித்துள்ளனர். ஜப்பானில் நிலவும் கடும் வெப்பத்திலிருந்து பணியாளர்களை தற்காப்பதற்கான முயற்சிகளை நிறுவனங்கள் செயல்படுத்தியுள்ளன. அந்த சூரிய உதய நாட்டில் வேலை நேரம் குறைக்கப்பட்டுள்ளதோடு நிர்மாணிப்பு தளங்களில் குளிரூட்டும் வசதிகளுடன் கழிப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு ஜூன் தொடங்கி இத்தகைய ஆக்ககர அணுகுமுறைகளை முன்னெடுக்க வணிக நடத்துனர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தனர். இதனை பின்பற்றாத நிறுவனங்களுக்கு தண்டம் விதிக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்திருந்தது. பாப் எல் மாண்டேப் நீரினை வழியாக செல்லும் வணிக கப்பல்கள் மீது கட்டணம் விதிக்க திட்டமிட்டுள்ளதாக வெளியான தகவலை ஹேமனின் ஹுத்தி அமைப்பு நிர்வகிக்கும் கடல்சார் ஒருங்கிணைப்பு அமைப்பு மறுத்துள்ளது. அத்தகைய முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் அந்த முதன்மை நீர்வழிப்பாதை வழியாக கப்பல்கள் தடையின்றி செல்ல அனுமதிக்கப்படுவதாகவும் அது தெரிவித்தது. சவுதி அரேபியா மீது கடல்வழி முற்றுகையை அறிவித்த ஒரு வாரத்திற்கு பிறகு தெற்கு செங்கடல் வழியாக செல்லும் கப்பல்கள் மீது கட்டணம் விதிப்பது குறித்து ஈரான் ஆதரவு பெற்ற ஹுத்தி கிளர்ச்சியாளர்கள் பரிசீலித்து வந்ததையடுத்து இந்த கூற்று வெளியிடப்பட்டுள்ளது. உலக கிண்ணம் உள்ளிட்ட முக்கிய போட்டிகளில் தனியார் முதலீட்டை அனுமதிக்கும் திட்டத்தை உலக கார்பந்து கூட்டமைப்பு ஃபீஃபா கைவிட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு ஐரோப்பிய கார்பந்து சம்மேளனம் உயேஃபா, ஆசிய கார்பந்து கூட்டமைப்பு AFC, வட மத்திய அமெரிக்க கரீபியன் கார்பந்து கூட்டமைப்பு கொங்ககஃப் உள்ளிட்ட பல அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. இந்த திட்டம் ஃபீஃபாவின் 211 உறுப்பு நாடுகளுக்கு கூடுதல் நிதி வழங்கும் நோக்கத்துடன் முன்வைக்கப்பட்டதாக அதன் தலைவர் கியானி இன்ஃபான்டினோ தெரிவித்தார். இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்சோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: உங்கள் காலை பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் மோகன் பேசிக்கிட்டு இருக்க சனிக்கிழமை பொழுது. சரி, இப்போ நீங்களும் அழைக்கலாங்க. அழைச்சி உங்க பிடிச்சவங்களுக்காக நீங்க பிடிச்ச பாடலை தாராளமா கேட்கலாம். ஒளிபரப்ப நாங்க ரொம்ப அவல காத்துட்டு இருக்கோம். அழைங்க, பேசுங்க, பாடலை கேளுங்க. 3-2-2-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8

முகேஷ் சைந்தவி பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. தொடர்ந்து இளமை உல்லாசத்தில் இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்ஸ்டாகிராம் பக்கமா வந்து பாத்தீங்கன்னா சௌமியா, அடுத்து வரக்கூடிய பாடலை எங்களுக்காக ஒளிபரப்புங்க, எங்க பிடிச்சவங்களுக்காக ஒளிபரப்புங்க. ஏன்னா நண்பர்கள்லாம் வந்து சேர்ந்து இப்ப பயணத்தை மேற்கொண்டு இருக்கோம். எல்லாம் பிடித்தவர்களோடு பயணம் செய்யும் போது அதுல ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்கு. அதெல்லாம் கேட்டுட்டே நாங்க பயணம் பண்ண போறோம் அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்காக சௌமியா பாடல் வருது. நீங்களும் அழைக்கலாங்க, அழைச்சு உங்களுக்கு என்ன பாடல் வேணும், பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை கேட்கலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ புந்தோ சும்மா, தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
2: உடல் நலத்திற்கு லிஷ்டேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ்டேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
3: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ.
4: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
3: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
4: facebook.com பாபாஸ் அண்ட் யூ. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
3: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
5: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் FM.

0: ஏய் நடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
2: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
0: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல.
2: நீ நல்லா வைபப்படு.

0: இளமை உல்லாசத்தில் பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை நீங்களும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கமலா வந்திருக்காங்க. குடும்பத்தோட எங்க வெளியே போயிட்டு இருக்கீங்களா?
1: பாடல்
0: வருது கேக்கலாம்.
1: ரொம்ப சந்தோஷம்.

0: பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை நம்ம கேட்கலாம், அடுத்த நேரம் சந்திக்கலாம்.
1: ஹலோ, மின்னலப்பமா?
0: ஆமா, யார் பேசுறீங்க?
1: தனபாலன்.
0: தனபாலன், சொல்லுங்க, பிடிச்சவங்களுக்காக என்ன பாடல கேட்க போறீங்க?
1: வைஃப் குழந்தைங்களுக்கு
0: நல்லபடியா அமையட்டும் சார். நீங்க கேட்ட பாடல் வருது, கேக்கலாம். நன்றி.
2: ரெடியா மாமே.

0: இளமை உல்லாசத்தில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த நேரம் சந்திக்கலாம்.
1: சுந்தர் பேசுறேன்.
0: சுந்தர் எங்கிருந்து அழைக்கிறீங்க? அப்படியா, சொல்லுங்க சுந்தர், என்ன பாடல் கேட்டா பிடிச்சவங்களுக்கா கேட்க போறீங்க? அப்படியா, பிடிச்சவங்களுக்கா கேக்குறீங்களா உங்களுக்கா கேக்குறீங்களா?
1: அந்த பாட்டு
0: கேட்டாலும் நடனம் தேவைப்படுது இப்ப ஐயாக்கு.
1: ஆமா, இப்ப ஜாம்ல பாட்டிட்டு இருக்கோம். இப்ப மின்னல FM தான் கேட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கோம்.
0: அப்படியா,
1: ஹைப்பா இருக்கல.
0: சரி, யாருக்கா கேக்க போறீங்க? பாடல் வருது, கேக்கலாம். நன்றி.

0: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்திருங்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ சும்மா தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.

0: இளம் பூரணன் மித்ரா, இவர்கள் பெயரின் முதல் எழுத்துக்களின் இணைப்பில் பிறந்ததுதான் இமி. இதுதான் இன்றைய சிறுகதையின் தலைப்பு.
1: மித்ரா சொன்ன பெயர்தான் இறுதியில் தேர்வில் வெற்றி பெற்றது. நாய்க்கு அவர்கள் முடிவு செய்த பெயர் இமி.
0: மணிராமு எழுதிய இந்த சிறுகதைக்கு த்ரேசா லசாரோ குரல் கொடுத்திருக்காங்க. இன்று 7:15
1: அவளது இதயம் மற்றும் முக்கிய உறுப்புகள் செயலிழக்க தொடங்கியதும் தெரிய வந்தது.
0: நடந்ததுதான் என்ன? இமி சிறுகதையை கேளுங்க.

0: இன்றைக்கு சனிக்கிழமை பிற்பகல் 12:15 கதைப்பூமா நிகழ்ச்சி உங்களுக்காகவே இடம்பெற திறக்காதிட்டு இருக்கு. இன்றைக்கு முக ஒப்பனை கலைஞர் உங்களுக்காக வரப்போறாரு. அவரை பத்தி நிறைய நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பட் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திறமையை அறிமுகப்படுத்துறதுல எங்களுக்கும் ரொம்ப ஒரு பெரிய மகிழ்ச்சிங்க. அடுத்து பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல் நிறைவு நேரம் சந்திக்கலாம்.
1: தவமலர் பேசுறேன்.
0: சொல்லுங்க தவமலர், வாக்களிச்சிட்டீங்களா?
1: இனிமேல்
0: தான். எத்தனை மணிக்கு போறீங்க?
1: நான் வந்து சிராமல வாக்களிக்கிறது.
0: சரி சரியாக உங்களுடைய ஜனநாயக கடமையை செலுத்த போறீங்க. ரொம்ப பொறுப்பா இருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி நன்றி.
0: சரி, பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல் என்ன பாடல் வேணும்?
1: பிடிச்சவங்களுக்காக என்னோட தங்கச்சி ஜெயலட்சுமி, அவங்க 12 வருஷம் கழிச்சு ஒரு ஆண் சிங்கத்தை பத்து எடுத்திருக்காங்க. அவங்களுக்காக நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். சோ அவங்க நலமா இருக்க, பிள்ளை பேபி எல்லாமே அவங்க குடும்பம் தான் நலமா இருக்க, நானு சந்தோஷமா ஒரு நல்ல பாட்டு போடுங்க. அந்த ஆண் குழந்தை பெத்து எடுத்த பாட்டு.
0: ஆண் குழந்தை பெத்துற போய் எங்க தேடுறது?
1: இல்ல இல்ல, எனக்கு தெரியல. அதான் சிங்கத்தை பெத்து எடுத்திருக்காங்க, 12 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு கிடைச்சது, அதனாலதான்.
0: அப்படியா? நான் தேடி ஒண்ணு ஒளிபரப்புறேன். இப்போ சிங்கம் ஒண்ணு சிங்கம் பாட்டை ஒளிபரப்பிட்டா. நன்றி நன்றி.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்னல் ஃபேமிலியர்களே, மீண்டும் இன்று இஸ்லாமிய விருட்சம் என்ற நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இன்று நமது நிகழ்ச்சியில் கபிமா என்று அழைக்கப்படும் மலேசிய இந்திய முஸ்லிம் இளைஞர் மற்றும் மகளிர் இயக்கத்தின் ஸ்தாபகர் ஆலோசகர் ஜனாப் முகமது பின் காதர் அலி அவர்களை நாம் சந்திக்க உள்ளோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஜி.
1: வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
0: மாஷா அல்லாஹ். சரி, ஓரிரு மாதங்களுக்கு முன்பு நேர்காணல் நிகழ்ச்சியில சந்திச்சிருந்தோம். அதாவது கபிமாவுடைய 25வது ஏத்தெஃபால் மஜ்லிஸ் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு செய்ய போறதா சொல்லி இருந்தீங்க. இந்த நிகழ்வு எப்போது நடைபெறுது, அதை பற்றி நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
1: அல்லாஹ் கிருபியால 25வது ஆண்டு கபிமாவுடைய தேசிய அளவிலான மஜ்லிஸ் இத்திஃபால் நிகழ்ச்சி எல்லா மதரசாக்களுடைய ஆதரவுடன் வருகிற 8ஆம் தேதி 8வது மாதம் 2026 தேவான் அஸ்மான் அஷிம் UTM ஜலன் செமாரா கோலம்பூரில் அல்லாஹ் கிருபியால நடைபெற இருக்கின்றது. அதாவது இந்த போட்டி நிகழ்வு காலை 7:30 தொடங்கும், மாலை 6 வரை நடைபெற இருக்கின்றது.
0: மாஷா அல்லாஹ். சரி, இந்த இத்திஃபால் மஜ்லிஸ் அப்படின்னா என்ன?
1: மஜ்லிஸ் இத்திஃபால் என்றால் நமது மதரசாவில் பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கான மார்க்க போட்டிகள்.
0: சரி,
1: அதாவது மதரசாவில் மாணவ மாணவிகள் பயில்கின்ற மார்க்க கல்வியை மேம்படுத்துவதற்காக அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தளம் அவங்களுக்கு அமைக்கப்பட்டு இந்த கபிமா மஜ்லிஸ் அகாம இஸ்லாம் வில்லியாபஸ் குத்வான் ஜாக்கிம் யாடிம் இன்னும் நம்மளுடைய தொழில் அதிபர்கள் குறிப்பாக மதரசாவுடைய நிர்வாகத்தினர்கள் உஸ்தார்மார்கள் பெற்றோர்கள் அவங்களுடைய முழு ஆதரவுடன் இந்த 25வது ஆண்டு மஜ்லிஸ் இத்திஃபால் 25 மதரசாக்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த ஆர்வமாக இருக்கின்றார்கள்.
0: மலேசியாவில் செயல்படக்கூடிய இந்திய முஸ்லிம் மதரசா சூராவ் பள்ளிவாசலில் பயிலக்கூடிய இந்திய முஸ்லிம் மாணவர்களுக்கான மார்க்க போட்டி, இது வந்து 25வது போட்டியாக இந்த வருடம் இன்ஷா அல்லாஹ் நடைபெற உள்ளது. என்னென்ன மாதிரியான போட்டிகள் வந்து இதுல ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க?
1: ஏறக்குறைய 9 போட்டிகள், அதாவது பாங்கு சொல்லுதல், குரான் ஓதுதல், நஷீத் பாடல், மார்க்க பேச்சு போட்டி, மார்க்க கேள்வி பதில், அஃபாசான் ஹஸ் சிறப்பு அஃபசான் குறு நாடகம், இன்னும் சென்ற ஆண்டு நம்ம வந்து அறிமுகப்படுத்திய செனிகால் துளிசான் ஜாவி நடைபெறுகின்றன.
0: சரி,
1: நாம் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் விதிமுறைகள் அனைத்து மதரசா தலைவர்களுடனும் உஸ்தாத்மார்களும் கலந்து யோசனை பண்ணி இந்த விதிமுறைகளை நாம் இந்த மார்க்க நிகழ்ச்சிக்கு விதித்து உள்ளோம்.
0: சரி,
1: அந்த அடிப்படையில பாங்கு சொல்லுதல், அதாவது 2 பிரிவு இருக்கிறது. ஒன்று ஜூனியர், ஜூனியர் வந்து 7 12 வயது வரை.
0: சரி,
1: அதே போல சீனியர் அவர்கள் வந்து 13 இருந்து 21 வயசுக்குள்ள கலந்து கொள்ளலாம்.
0: சரி,
1: அடுத்தபடியாக தில்லாவால் குரான், அதாவது திருக்குறான் ஓதும் போட்டி. அந்த திருக்குறான் ஓதும் போட்டியில 2 பிரிவுகளாக இருக்குது, ஜூனியரும் சீனியரும். ஜூனியருக்கு வந்து 7 வயசுக்குள்ளவும், சீனியர் 13 21 வரை. அதாவது இது வந்து ஆரம்ப பள்ளியும் இடைநிலை பள்ளியிலும் உள்ள மாணவ மாணவிகள் கலந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக நஷீத் பாடல்.
0: சரி,
1: இது வந்து ஒரு குழுல வந்து 5 அல்லது மேக்சிமம் வந்து 9, இது வந்து ஆண் என்றால் ஆண், பெண் என்றால் பெண். அந்த அடிப்படையில வந்து
0: ஆண்கள் பிரிவு தனியா, பெண்கள் பிரிவு
1: தனியா, 7 18 வரை.
0: சரி,
1: அடுத்தது மார்க்க பேச்சு போட்டி வந்து ஒரு ஆண் இல்ல ஒரு பெண், 10 21 வரை.
0: சரி,
1: பேச்சு போட்டிக்கு நம்ம வந்து ஒரு கருப்பொருள் கொடுத்திருக்கோம்.
0: தலைப்பு
1: மலேசியா மதானியின் ஆழமான புரிந்து உணர்வே உம்மாக்களின் மேன்மை உணர்த்தும். அந்த அடிப்படையில இதை சம்பந்தப்பட்ட கருப்பொருள்களை அவர்கள் வந்து வெளிப்படுத்தணும்.
0: சரி,
1: மார்க்க பேச்சு போட்டி வந்து 4 மொழியில் இருக்கின்றது, அதாவது தேசிய மொழி
0: மலாய் மொழி,
1: மலாய் மொழி, 2வது ஆங்கில மொழி, 3வது அரபு மொழி, 4வது தமிழ் மொழி.
0: சரி,
1: 10 21 வரைக்கும்.
0: மஷால்லா, நிறைய போட்டிகள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறீங்க. இன்ஷால்லா ஒரு இடைவெளிக்கு பிறகு இன்னும் இதர போட்டிகளுடைய விதிமுறைகள் அதனுடைய ஷரத்துக்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம்.

0: அல்ஹம்துலில்லாஹ், மீண்டும் இஸ்லாமிய விருட்சம் என்ற நிகழ்ச்சியில நம்ம இணைந்திருக்கிறோம். இன்று வந்து கபிமா என்று அழைக்கப்படும் மலேசிய இந்திய முஸ்லீம் இளைஞர் மற்றும் மகளிர் இயக்கத்தின் ஸ்தாபகர் ஆலோசகர் ஜனாப் முகமது பின் காதரலி அவர்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கபிமாவின் ஏற்பாட்டில் நிகழவிருக்கும் 25வது இத்திஃபால் மஜ்லிஸ் அதாவது மார்க்க போட்டியின் விவரங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகிறார். சரிங்க ஜி, சற்று முன்பு வந்து அசான் போட்டி, திலாவா போட்டி, குரான் ஓதுறது, நஷீட்டு, இந்த மாதிரி 25வது மார்க்க போட்டியில நடைபெறக்கூடிய போட்டிகளின் விவரங்களை கூறியிருந்தீங்க, தொடர்ந்து அதை பற்றி நேர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
1: மேலும் கேள்வி பதில் குவிஸ் அகாமா மார்க்க புதிர் போட்டி, இதுவும் வந்து நான்கு மொழியில் உள்ளது.
0: சரி,
1: அதாவது மலாய் மொழி, ஆங்கில மொழி, அரபு மொழி, தமிழ் மொழி.
0: சரி,
1: 12 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும், 12 வயசு, 13 வயசு, 18 வயசுக்குள்ள கலந்திருக்கணும். மூன்று சுற்று இருக்கிறது.
0: சரி,
1: முதல் சுற்று தனித்தனியாக அவங்க வந்து கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டும். இரண்டாவது வந்து அந்த குழுவிடம் கலந்து யோசனை பண்ணி பதில் சொல்ல வேண்டும். மூன்றாவது அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு யாரு விரைவாக பதில் சொல்கிறார்களோ அந்த அடிப்படையில் போட்டி நடைபெறும். அடுத்தபடியாக அஃபசன்
0: குரான் மனன போட்டி,
1: குரான் மனன போட்டி வந்து ரெண்டு பிரிவு இருக்கிறது.
0: சரி,
1: ஜூனியர் பிரிவு வந்து 15 வயசு கீழே உள்ளவங்க, சீனியர் வந்து 16 வயசுல இருந்து 25 வரை. அதே சமயத்துல வந்து அஃபசன் ஆ சொல்லி இருக்கிறது
0: சிறப்பு பிரிவு.
1: சிறப்பு இது வந்து இந்த தஃபீஸ்ல எல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க கலந்து கொள்ள வகையில் போட்டி ஏற்பாடு பண்ணிருக்கிறது. இதுக்கு வந்து வயசு வரம்பு இல்ல.
0: சரி,
1: அதாவது தஃபீஸ்ல படிக்கக்கூடிய பிள்ளைகள் அவங்களுக்கு சிறப்பாக இந்த குரான் மனனம் செய்யக்கூடிய போட்டி. அடுத்தபடியாக குரு நாடகம், இது வந்து 5 பேரு அல்லது அதிகபட்சம் 7 பேரு
0: ஒரு குழு,
1: ஒரு குழு. இதுல வந்து யார் வேணா கலந்துக்கலாம்,
0: வயசு வரம்பு இல்ல.
1: வயசு வரம்பு இல்ல. தலைப்பு வந்து இளைஞர்களின் ஈடுபாடே சமூகத்தின் முன்னேற்றம். அதாவது இளைஞர்கள் இருந்தாதான் அந்த சமுதாயம் வந்து எல்லா துறையிலையும் நாட்டையும் சமூகத்தையும் மார்க்கத்தையும் வழிநடத்தி ஒரு சிறந்த நாடாகவும் சிறந்த குடும்பமாகவும் சிறந்த இளைஞர்களுடைய முன்னேற்றம் எல்லாமே இளைஞர் கையில தான் இருக்கு.
0: சரி,
1: நம்மளுடைய இளைஞர்கள் இன்னும் மேலும் சிறப்பாக, அதாவது பொழுதுபோக்கு நிகழ்ச்சியிலும் இருந்தாலும் அதே சமயத்துல நம்மளுடைய குடும்பத்தையும் நம்ம மார்க்கத்தையும் நம்ம நாட்டையும் முன்னேற்ற பாதையில் கொண்டு போகக்கூடிய இளைஞர்களாக உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த தலைப்பை அனைத்து மதரசா தலைவர்களும் உஸ்தான்மார்களும் நீதிபதிகளும் பரிந்துரை செய்துள்ளார்கள்.
0: சரி,
1: இந்த குரு நாடகம் வந்து அதாவது மலாய் மொழியிலையும் தமிழ் மொழியிலும்.
0: சரி,
1: அடுத்தபடி சென்ற ஆண்டு நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும், அதாவது துலிசான் செனிகா, இது வந்து ஒரு காலத்துல இருந்தது, இது வந்து மறந்து போய்விட்டது. அதனால வந்து மீண்டும் நம்ம சமுதாயத்துல இந்த துலிசான் கத்துக்கலாம். இந்த துலிசான் ஜாவில இதுல வந்து ரெண்டு பிரிவுகள் இருக்கின்றன, ஜூனியரும் சீனியரும். ஜூனியர் வந்து 7 வயசுல இருந்து 12 வயசுக்குள்ளவும், அதே போல சீனியர்கள் வந்து 13 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும். குறிப்பாக இந்த ஆண்டு 334 மாணவ மாணவிகள் இந்த போட்டியில் கலந்து கொள்கிறார்கள்.
0: நல்ல ஒரு ஆதரவு இல்லையா?
1: உண்மையிலே, அதாவது மதராசால் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு வந்து அவங்களுடைய மார்க்க கல்வியை சரிப்படுத்திக் கொள்ளலாம். மதரசா உருவாக்குறது பிரச்சனை இல்லை, ஆனா அந்த மதரசா உருவாக்கி அதுல வந்து பிள்ளைங்க பயிலணும். பெற்றோர்களும் தயவு செய்து நம்மளுடைய மதரசா பள்ளிவாசல் சூறாவுக்கெல்லாம் நம்ம மாணவம் என்னத்தான் நம்ம துனியா கல்வியை நம்ம கத்துனாலும் மார்க்கம் தான் வந்து ஒரு மனிதனை நல்வழிப்படுத்திக்கிறோம். அந்த அடிப்படையில நம்ம பிள்ளைங்களுக்கு பள்ளியில பயின்றாலும் மாணவ மாணவிகளை அனுப்பினால்தான் அந்த மதரசா சிறப்பாக செயல்படும். இல்லை என்றால் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய மதரசா சூறா பள்ளிவாசல் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அந்த அடிப்படையில அனைவரும் அதை கவனத்தில் கொண்டு அதாவது மதரசாக்களை செம்மைப்படுத்துவதற்கு இந்த நேரத்தில் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதே சமயத்துல இந்த மார்க்க நிகழ்ச்சி போட்டியில் திரளாக கலந்து கொண்டு மார்க்க நிகழ்ச்சி போட்டியை சிறப்பாக நடைபெற அனைவரிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். மேல் விவரங்களுக்கு அதாவது கெப்பிமாவுடைய தலைமையகம் தொலைபேசி எண் 0304-21-7445 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு மேல் விவரங்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
0: அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான முறையில கபிமாவின் ஏற்பாட்டில் நடைபெறக்கூடிய 25வது இத்திஃபால் மஜ்லிஸ் மார்க்க போட்டி வெற்றிகரமாக நடைபெற எல்லாமுள்ள அல்லாஹ் கிருபை செய்வானாக என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
0: நல்லதன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் 8 8 2026 சனிக்கிழமை காலை மணி 7:30 தொடங்கி மாலை மணி 6 வரை தலைநகர் ஜலான் சமாராக்கில் அமைந்துள்ள UTM டேவான் அஸ்மான் அஷிமில் கெப்பிமா என்று அழைக்கப்படும் மலேசிய இந்திய முஸ்லிம் இளைஞர் மற்றும் மகளிர் இயக்கத்தின் ஏற்பாட்டில் 25வது இத்திஃபால் மஜ்லிஸ் அதாவது மார்க்க போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் திரளாக இந்நிகழ்வில் வந்து கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றனர் ஏற்பாட்டு குழுவினர். மேல் விவரங்களுக்கு கெப்பிமாவின் அலுவலகத்தை 03-4-21-7445 மீண்டும் கூறுகின்றேன், 03-4-21-7445 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். நல்லது நேர்களே, இந்த அளவில் இன்றைய இஸ்லாமிய விருட்சம் ஒரு நிறைவை காண்கிறது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெர்ஞாரான் ஜாக்கிம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். நெகிரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தல் வாக்களிப்பு நிலவரம். இன்று காலை 11 மணி நிலவரப்படி 28.11% தங்களது மக்களாட்சி கடமையை நிறைவேற்றியுள்ளதாக தேர்தல் ஆணைய தலைவர் டாக்டர் ஸ்ரீ ராம்லான் ஹருண் கூறியுள்ளார். இதனிடையே நெகிரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சிரம்பானில் உள்ள 3 வாக்களிப்பு மையங்களை டாக்டர் ஸ்ரீ ராம்லான் ஹருண் பார்வையிட்டார். வாக்களிப்பு சீராகவும் நேர்த்தியாகவும் நடைபெறுவதை உறுதிப்படுத்த அவர் வருகை மேற்கொண்டார். வாக்களிப்பு முறை நிலவரங்களை தேர்தல் அதிகாரிகள் விவரித்தனர். இவ்வாண்டின் 2 பாதியில் மலேசியாவின் பொருளாதார அடைவு நிலை வலுவாக இருக்கும் என்று அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா முகமது நாசிர் தெரிவித்துள்ளார். 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் ஆடவர் கேரின் பிரிவில் தங்கப்பதக்கத்தை வென்ற தேசிய சைக்கிள் ஓட்ட வீரர் டாத்தோ முகமது அசிசுல் அஸ்னி அவாங்கிற்கு தொடர்பு அமைச்சர் டாத்தோ ஸ்ரீ ஃபாமி ஃபாடேல் வாழ்த்து தெரிவித்தார். த பாக்கெட் ராக்கெட்மேன் என்று அழைக்கப்படும் அவரின் சாதனையில் மலேசியர்கள் பெருமிதம் கொள்வதாக டாத்தோ ஸ்ரீ ஃபாமி முகநூலில் பதிவிட்டுள்ளார். காசா முனை அமைதி திட்டத்தின் அடுத்த கட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தை சவுதி அரேபியா, கத்தார், ஜோர்டான், குவைத் ஆகியவை வரவேற்றுள்ளன. அந்த உடன்பாட்டை இஸ்ரேல் முழுமையாக பின்பற்ற வேண்டுமென அவை வலியுறுத்தியுள்ளன. இஸ்ரேல் அதன் ராணுவத்தை மீட்டுக் கொள்வதோடு இடையூறு இல்லாமல் மாந்தநேய உதவிகள் விநியோகிக்கப்பட வேண்டுமென அவை கேட்டுக் கொண்டுள்ளன. அமெரிக்கா அதன் கட்டாய தொழிலாளர் பட்டியலில் சீனாவின் நிறுவனங்களுள் சிலவற்றை இணைத்துள்ளது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என சீன வர்த்தக அமைச்சு சாடியுள்ளது. அமெரிக்காவின் அந்த செயல் உலக விநியோகத் தொடர் நிலைத்தன்மையை பாதிப்பதாக அது கூறியது. ஜிங்ஜாங் வட்டாரத்தில் கட்டாய தொழிலாளர் சிக்கல் நிலவுவதாக அமெரிக்கா சாடியது. ஆனால் அங்கு வழப்பமான நிலைமையான சூழலே உள்ளது என சீனா கூறியுள்ளது. விளையாட்டு. கனடா ஒன்டாரியோவில் நடைபெறும் உலக இளையோர் இணை ஸ்குவாஷ் அதன் இறுதி சுற்றில் தேசிய அணி சூழியத்திற்கு 2 என நடப்பு வெற்றியாளர் எகிப்திடம் தோல்வியடைந்தது. முதல் முறையாக இதன் வெற்றியாளர் பட்டத்தை தட்டிச் செல்லும் இலக்கில் களமிறங்கிய தேசிய அணி 6வது முறையாக 2 நிலையில் போட்டியை நிறைவு செய்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசிய மடானே அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்
1: தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. உங்கள் பிற்பகல் பொழுது இன்னும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம். சரி, உங்களுக்கு தெரியும்ல, இன்றைக்கு சனிக்கிழமை வந்தாலே பிற்பகல் 12:15 கதைப்போமா நிகழ்ச்சியின் வாயிலாக நிறைய கதைகள் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு வந்திருக்கக்கூடியவர் முக ஒப்பனை கலைஞர், அவர்கிட்ட தான் நம்ம சில கதைகள் பேச போறோம். அதனால தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை 7:30 பின் கே எஸ் மணியம் எழுதிய சூரியவர்மன்.
1: இரண்டாம் சூரியவர்மனின் கதை இது. தொடர்வோமா?
2: சில நாட்களாக விஷ்ணு என் கனவில் தோன்றுகிறார்.
3: நல்ல கனவாயிற்று.
2: அவருக்காக நான் எழுப்பும் ஆலயம் உலகையே வியக்கும் பிரம்மாண்டமான ஆலயமாக இருக்கும்.
4: இரவில் ரகசியமாக நீச்சல் வீரர்களை அனுப்பி அவர்களின் கப்பல்களை தீயால் அழிக்கலாம்.
5: இது போர் அறம் அல்லவே?
6: உன் பெயர் சொல்ல காலங்களை கடந்தும் நிலைத்து நிற்கும் அங்கோர்வாட்.
0: சூரியவர்மன்.
7: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ சும்மா தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
3: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ.
8: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
3: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
8: facebook.com/babasandyou. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
3: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
9: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னலப்பன்.

0: மருதாணி கலைஞரா இருக்கக்கூடிய நம்ம விக்னேஸ்வரன் முனியாண்டி அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் அர்ஜி முகன் அவர்களே.
0: எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். சொந்த ஊரே உங்களுக்கு பினாங். இப்ப வந்து கேரள தங்கிட்டீங்க. 10 வருட காலமா ஒரு முக ஒப்பனை கலைஞரா இருக்கீங்க. சரி, எப்படி கொஞ்சம் கதை பேசலாமா? கதை பேசிதான் ஆகணும்.
1: கண்டிப்பா கதைக்கலாம்.
0: எப்படி வந்தீங்க இந்த ஒரு துறைக்கு? ஏன்னா 10 வருடத்திற்கு முன்ன, ஏன்னா இப்ப நம்ம நிறைய பேர் மலேசியாவில முக ஒப்பனை கலைஞர், அப்புறம் அந்த புடவை சார்ந்த சில கலைஞர்கள் நம்ம நிறைய பாக்குறோம். அப்போ 10 வருடத்திற்கு முன்பு இந்த துறைக்குள்ள எப்படி வரணும்னு உங்களுக்கு தோணுச்சு விக்னேஸ்வரன்?
1: ஓகே, ஆக்சுவலி ரொம்ப கொஞ்சம் லாங் ஸ்டோரி தான், நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். நம்ம வந்து முதல்ல படித்தது என்னோட ஆரம்ப கல்வி, என்னோட இடைநிலை, அப்புறம் என்னோட காலேஜ் எல்லாமே வந்துட்டு நார்த் சைட், எல்லாமே வந்துட்டு பினாங், புக்கி முர்தாஜாம். அப்புறம் என்னோட காலேஜ் வந்து இன் பெர்லி. ஸோ நான் ஆக்சுவலி ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், அதில் டிப்ளமா முடிச்சுட்டு அந்த முடிக்கிற கட்டத்தில் தான் வந்து இந்த மெஹந்தி அண்ட் தென் ஆல்சோ மேக்கப் இதிலலாம் வந்து ஈடுபாடு ஆனேன். ஸோ அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்கப் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நிறைய எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், ஒரு குயின் மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி நிறைய போடணும், நிறைய இந்த மாதிரி தனியா தெரியணும்,
0: இன்னும் அழகு சேர்க்கணும்,
1: அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. எப்பவுமே வந்துட்டு ஒரு மகாராணி அந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மினிமலா இருக்கணும், கொஞ்சமா இருந்தாலும் பாக்குறதுக்கு எலிகண்டா
0: இருக்கணும்,
1: அந்த மாதிரி தான் இப்ப. சோ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா அந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் நம்ம அது எப்படி வந்துட்டு ஒரு வெர்சட்டைலான ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா, ஓ அதையும் உங்களால செய்ய முடியும், இந்த மாதிரியும் செய்ய முடியும் அப்படின்னு நம்மளே சொந்தமா ஆராய்ஞ்சி சொந்தமா இம்ப்ரூவைஸ் பண்ணி இது இப்படி பண்ணா இப்படி பண்ணாதான் இது இந்த மாதிரி ஆகும், இது இந்த மாதிரி போட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு அவுட்கம் வரும் அப்படின்ற அந்த அந்த சொந்தமான ஒரு
0: முயற்சி தான்
1: ஊகம். அதை நானே வந்துட்டு கண்டுபிடிப்பேன், இது எப்படி செய்யலாம், இது எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் வந்து ஒரு செல்ஃப் தாட் மேக்கப் ஆர்டிஸ்ட். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்துட்டு ப்ராப்பரா இந்த ஒரு குரு இவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. இது எல்லாமே எனக்கு தன்னால வந்துச்சு. ஸோ ஆஃப்கோர்ஸ் இந்த யூடியூப் வீடியோஸ் அப்புறம் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்ங்க அதில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் இதெல்லாம் பார்த்து தான் நான் லேர்ன் பண்ணேன். ஸோ அந்த டைமில் இப்போ எப்படி அதை லேர்ன் பண்ண அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, முதல்ல மெஹந்தியில் தானே ஆரம்பித்தேன். ஸோ அது ஆக்சுவலி ரொம்ப ஒரு இதான விஷயம் என்னதுன்னா, மெஹந்தி டெய்லி சர்வைவல்காக அந்த காலேஜில் இருக்கும்போது டெய்லி சர்வைவல்காக நான் ஆரம்பித்தது தான். என்னோடய மொழி நண்பர்கள் அந்த மாதிரி தான் நீ கலைய கலையை வந்து திரும்பி திரும்பி போட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க மொழி நண்பர்கள். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஹேனானா மெஹந்தினா. ஸோ அதனால் அது கலைய கலையை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய ஒரு இதாக இருந்துச்சு, உறுதுணையாக இருந்துச்சு. ஸோ அது அப்படியே வந்துட்டு நான் அப்படியே ஸ்லோலி அந்த வரிகிற திறமையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்கலேட் பண்ணேன். ஒரு பெரிய ஒரு புக்கிங் வந்துச்சு, அந்த புக்கிங்கில் வந்து காசை தூக்கி அப்படி ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து நான் வந்து பாம்பே போயிட்டு குஜராத்க்கு ட்ராவல் பண்ணி சோலோவாக நான் போனேன். ஒன்லி அந்த ஒரு 5 நாள் காஸ், அந்த மெஹந்தியில் எப்படி வந்துட்டு முகம் வரையிறது, யானை வரையிறது, எப்படி இந்த அந்த ஃபிகரின்ஸ், அதாவது இன்ட்ரிக்கெட்டான டிசைன்ஸ். ஏன்னா மலேசியாவில் அப்போ யாருமே நேச்சுரல் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நான் இது எல்லாத்தையும் இப்போ லேர்ன் பண்ணி,
0: அதான் நீங்கள் சொல்கிறது ஒரு 10 வருடத்திற்கு முன்பு நடந்த
1: 11 வருஷம், இது வந்து கண்டிப்பாக ஒரு 13 வருஷமாச்சும். ஏன்னா நான் முதல்ல மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்தேன், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தது தான் ஒரு 10 வருஷம் இருக்கும்.
0: சரி சரி.
1: ஸோ அந்த மெஹந்தி அப்படியே ஆரம்பித்து அது எல்லாத்தையுமே கொண்டு வந்து இங்கே மெஹந்தி எல்லாருக்குமே நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுத்துருந்துருக்கேன். ஸோ அப்போ ஒரு மெஹந்தி வந்துட்டு என்னை ரொம்ப பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போணுச்சுன்னு சொல்ல. ஸோ அது அப்படி ஸ்லோலி நான் வந்து அந்த மேக்கப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ஆரம்பிச்சது. ஒரு இன்ட்ரெஸ்ட், லைட்டான ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆக்கிது நம்மளுக்கு வரும். ஏன்னா எனக்கு தெரியவே தெரியாது இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் வரும் எனக்கு அப்படின்றது எனக்கு ஒரு ஐடியாவே கிடையாது. ஸோ நான் சும்மா வந்து இதை மேக்கப் ட்ரை பண்ண போய் அது எனக்கு நல்லா வந்துச்சு. ஆளுங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ கிளைண்ட்ஸ்க்கு வந்து நான் ஃப்ரீயாகவே செஞ்சு கொடுத்தேன். அப்புறம் வந்து எனக்கு பிரைட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிரைட்ஸ் அப்படின்னோடனே உடனே என்னோட ஃபர்ஸ்ட் பிரைட், இதெல்லாம் நான் ரொம்பவே ஞாபகம் வச்சிருக்கேன். ஏன்னா எதுவுமே நல்லா
0: நிறைய ஞாபகம் வருது அப்படின்னு தெரியும் பேசலாம். இதுல என்னன்னா, இந்த தமிழ் படங்கள ஒரு விஷயம் இருக்கும், ஏன்னா நீங்க மருதாணி கலைஞரா தான் தொடங்கினீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, மனசுல பிடிச்சவங்களை மனசுல நினைச்சோம் அப்படின்னா மருதாணி நல்ல செவக்கம்ன்றாங்க, அந்த மாதிரிலாம் உண்மையா?
1: அது ஆக்சுவலி உண்மைதான் நினைக்கிறேன்.
0: ஓ
1: ஏன்னா

0: சிலருக்கு வந்துட்டு அது வந்துட்டு சிவக்காது. ஆனா ஆக்சுவலி அது வந்து என்னத்தினாலன்னா நம்ம பாடி ஹீட்க்கும் அதுக்கும் நம்மளோட ஸ்கின்க்கும் உள்ள தொடர்பு. அதுக்கும் இட்ஸ் அ மித். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து மாமியார் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாக்கா ரொம்ப சிவக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆமா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு.
1: சரி, ஒரு பாடலுக்கு பிறகு இந்த கதைகள்லாம் கொஞ்சம் நம்ம பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கதை போமா.

0: Puma. இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு விக்னேஸ்வரன் முனியாண்டி அவர்கள் இருக்காங்க. கேல் சேர்ந்த ஒரு முக ஒப்பனை கலைஞரா இருக்காங்க. சரி, 10 வருட கால பயணம் பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். சரி விக்னேஷ், பொதுவா நம்ம கதைப்போமாக்கு வந்தாங்க அப்படின்னா சும்மா வரமாட்டாங்க, வரும்போது பூவோட வாங்க அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கு என்னென்ன பூக்கள் எங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
1: உங்களுக்காக ரோஸும் கார்னேஷன்ஸ் வாங்கிட்டு.
0: ஆமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம எப்போதுமே பூவுக்கும் நம்முடைய குணங்களுக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா அந்த கர்னேஷன் மலர்கள்லாம் அதிகமா இருக்கு. பொதுவாக அந்த கர்னேஷன் மலர்களை பிடிச்சவங்க அது கண்டிப்பா பிடிக்கும், அதனால தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்களோட டக்குன்னு பேசக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவங்களா இருப்பாங்களா, டக்குன்னு பேசிடுவீங்களா, இந்த மாதிரி ஒரு குணம் உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு இந்த கர்னேஷன் பூவை பிடிச்சவங்களுக்கு இருக்குமா, உங்களுக்கு அது மாதிரி தான் இருக்கா?
1: சொல்லலாம்
0: இப்ப ரொம்ப யோசிச்சு சொல்றீங்களே, சொல்லலாம். இன்னொன்னு வந்து என்னன்னா, ரொம்ப உணர்வு பூர்வமா பேசக்கூடிய ஒரு விஷயம் உங்கள்ட்ட இருக்கு. ரொம்ப இமோஷனலா நீங்க கொனெக்ட் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
1: அதுவும் இருக்கலாம்.
0: ஏன் ரொம்ப யோசிக்கிறீங்க, ரொம்ப கஷ்டமானது
1: இல்ல அது? எப்படி? ஆமா, அப்படித்தான். நான்
0: பணிவா பேசுறது பணிவா சொல்றது அந்த மாதிரி
1: இல்ல, நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னா எப்படி நான் சொல்றது?
0: ஆமா ஆமா, அப்படிதான் இருக்கீங்கன்னு புரியுது, ஏன்னா அந்த மலர் வாங்கி கொடுத்துருக்கீங்க. சரி, இப்போ நீங்க சொன்ன மாதிரி 10 வருடத்திற்கு முன்புதான் அந்த முக ஒப்பனை கலைஞரா நீங்க வந்து தொடங்கிருக்கீங்க இல்லையா? அப்போ நீங்க பார்த்ததுக்கும் ஏன்னா அப்ப நிறைய விஷயங்கள் ட்ரெண்டிங்கா இருந்திருக்கும், இப்ப நீங்க பாக்குறதுக்கும் எந்த மாதிரி மாற்றம், இப்ப என்னெல்லாம் அதிகமா விரும்புறாங்க விக்னி சொல்லுங்க அதை பத்தி.
1: ஓகே, அந்த டைம்ல வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எல்லாருமே வந்து பிரைட் அப்படின்னா வந்துட்டு ஒரு மகாராணி மாதிரி இருக்கணும், ஒரு நல்ல அப்படி கிளாமரஸ் லுக் இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா ஓவர் த டைம் இடையில வந்து அப்படி இருக்கணும் அப்படி இருக்கக்கூடாது அந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு வந்து ரொம்ப மினிமலாக இருக்கணும், எதுவுமே வந்து போட்ட மாதிரி தெரியக்கூடாது. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இந்த தெரியல இந்த ஒரு டேர்ம் இருக்கு, இந்த எஸ்தெட்டிக்ஸ். ஸோ அந்த எஸ்தெட்டிக்ஸ் ஃபாலோ பண்ணுறது இதெல்லாமே வந்து இப்போ ரொம்ப பரவலாக இருக்கு. எஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னா ஒரு மினிமலான ஒரு லுக், ரொம்ப கலர்ஸ் இல்லாமல் ரொம்ப பிளெயினான ஒரு கலர்ஸ் ஃபாலோ பண்ணுறது, தீம்ஸ் ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி ட்ரெண்ட்ஸ் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ என்னைக்கிட்ட ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கும் போது இதுதான் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கு. ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இந்த ட்ரெண்டாக இருக்கட்டும், இது மாறிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ இது கூட இதை நீங்கள் எப்படி கஜார் பண்ணுறீங்க, இது எப்படி அதை பின்தொடர்ந்து நீங்கள் போயிட்டு இருக்கீங்க, இதுதான் வந்துட்டு உங்களோட ஒர்க் நிர்ணயிக்குது.
0: நம்ம ஒரு துறையில தொடர்ந்து இருக்கோம் அப்படின்னா நமக்குன்னு சில தேடல்கள் இருக்கணும் இல்லையா? இப்ப நம்ம நிறைய புதிய விஷயம் உலகத்துல வந்து நம்ம கற்றது ரொம்ப குறைவுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ நீங்க உங்களுடைய தேடல் எப்படி இருக்கும், எங்கெல்லாம் போய் தேடுவீங்க, புதுசு புதுசா என்னென்ன வந்திருக்கு அப்படின்றது எப்படி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க?
1: இப்ப ரொம்ப ஸ்மால் ஆயிடுச்சு, when we have அந்த நம்மளோட இந்த சோசியல் மீடியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நம்மளோட என்னோட சோசியல் மீடியா நீங்க திறந்தீங்கனாலே தெரியும், எல்லாமே வந்துட்டு ஒன்லி மேக்கப் சம்பந்தமான விஷயமா வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுதான் ஆக்சுவலி எனக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு அது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா அதுதான் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா அது வந்து இந்த ரீல்ஸ் மூலியமா வந்துகிட்டே தான் இருக்கும், எனக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அது எப்படி அப்ளை பண்றாங்க, என்ன அது போட்டா என்ன ஆகுது அப்படின்ற அந்த நாலேஜ்க்கு வந்து கீப் ஆன் நம்மளுக்கு வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ தெர் இஸ் நோ வே லைக் நீங்க வந்து இல்ல நீங்க ட்ரெண்ட் வந்துட்டு கொஞ்சம் நீங்க பழசா ஃபாலோ பண்றீங்க, நீங்க வந்து எதையுமே கன்சிஸ்டன்டா நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால அது அது வந்து சுவிச் உங்களால பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அண்ட் தென் நீங்க அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆட்டோமேட்டிக்கா மாறுவீங்க. அது என்னத்தினாலன்னா நான் ஆரம்பத்திலிருந்தே வந்து ஒரு விஷயம், இப்ப இந்த மேக்கப்ல வந்துட்டு நான் வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் காமிக்கல, அது ரொம்ப பேஷனேட்டா கொண்டு போனேன். அந்த பேஷனேட்டா கொண்டு போனதுனால இப்ப ஒருத்தவங்க மேக்கப் போட்டிருக்காங்க அப்படின்னா நான் அவங்க கிட்ட பேசிக்கிட்டே என்னால அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க, ஏது பண்ணிருக்காங்க அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு வெறி, அதுல வந்து ஒரு ஈடுபாடு. சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க மேக்கப் போட்டிருக்காங்க, அவங்க அவங்க ஒன் டூன் லைட்டரா போட்டிருக்காங்க, ஒன் டூன் டார்க்கரா போட்டிருக்காங்க, அவங்க வெள்ளைய என்ன கொஞ்சம் பிரைட்டரா போட்டது நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி எல்லாம் என்னோட இன்னொரு மனசு பேசிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி தான் வந்துட்டு ஆக்சுவலி என்னோட பேஷன் நான் வளர்த்துக்கிட்டது. சோ நான் என்ன செஞ்சிட்டு இருந்தாலும் இன்னும் ஒரு மனசு வந்துட்டு என்னோட அந்த வேலை சம்பந்தமான விஷயம் அந்த யோசிச்சுக்கிட்டே
0: இருக்கு. அதாவது எங்கேயாவது இப்ப நீங்க கல்யாணத்துக்கோ நிகழ்ச்சிக்கோ போனா பெண்களுடைய முக ஒப்பனை பார்த்து இவங்க கொஞ்சம் பண்ணிருக்கலாம்,
1: எனக்கு அது தோணும், இதை நம்ம செஞ்சிருக்கலாம், இதை நம்ம போயிட்டு இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுலாமா, அவங்ககிட்ட சொல்லிடலாமா, இது சரியா வரல அப்படி சொல்லலாம், அது மாதிரி எல்லாம் மனசு தோணும். அது ஆக்சுவலி அதுதான் வந்துட்டு பேஷனா இருக்கிற லெவல். வெறும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுன்றது அது என்னோட லெவல் கிடையாது, ஒரு ரொம்ப பேஷனேட்டா இருந்ததுனாலதான் என்னால வந்துட்டு ஒருத்தவங்ககிட்ட இது இதை எப்படி செஞ்சிருக்கீங்கன்னு லேர்ன் பண்ணாமல் என்னால் அதை பார்த்துட்டு இதை எப்படி அவங்க செஞ்சுருப்பாங்க அப்படின்றத என்னால் உள்ளுக்குள்ளேயே என்னால் வந்துட்டு இது பண்ண முடியும், யோசிக்க முடியும்.
0: பாடலுக்கு பிறகு நம்ம சில கதைகள் பேசலாம். இணைந்திருங்கள்.

இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு முக ஒப்பனை கலைஞர் நம்ம விக்னேஸ்வரன் முனியாண்டி அவர்கள் வந்திருக்காங்க. சரி விக்னேஷ், இப்போ நம்ம கதைப்போவுக்கு வந்த சில தொந்தரவுலாம் நம்ம பண்ணுவோம். உங்களுக்காக மூன்று கேள்விகள் இருக்கு, அதை கேட்ட பிறகு ஒரு தகவலா நம்ம சொல்லுவோம். அப்படி இருக்கா இல்லையா, அதாவது ஆமாவா இல்லையா அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். எப்படி தயாரா இருக்கீங்களா? சரி, உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நடிகை ஐஸ்வர்யா இருக்காங்க இல்லையா, இவங்க தமிழில் நடித்த முதல் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தான் இது அப்படின்றாங்க, என்னன்னு கேட்டுடலாம்.

0: ஐஸ்வர்யா நடித்த தமிழ்ல முதல் படத்துல ஒளிபரப்பிய பாடலா இது? ஆமாவா இல்லையா?
1: இல்லைன்னு
0: நினைக்கிறீங்க. அதாவது இல்ல என்பது சரியான பதில். அதுதான் அவங்க நடிச்ச முதல் படம் அப்படின்றது இருவர் அப்படின்ற படம். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, உலகிலேயே 100 நாடுகளுக்கு மேலாக எரிமலையே இல்லையா, அந்த நாட்டுல இருந்து வெல்கனஸ் இல்ல, அது 100 நாடுகளுக்கு மேல அப்படின்னு சொல்றாங்க, ஆமாவா இல்லையா?
1: இல்லை
0: இல்லை. மூன்றாவது கேள்வி, டுரியான் உங்களுக்கு பிடிக்குமா, சாப்பிடுவீங்களா? பிடிக்கும். இப்ப ரொம்ப யோசிச்சுதான் பதில் சொல்றீங்க. சரி, டுரியான் வந்து பல வகைகள் இருக்கு, அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சில நாடுகள் வந்து டுரியான் இதை சொல்ல இருக்குல்ல சிவப்பு வர்ணத்துல கிடைக்குமா, ஆமாவா இல்லையா?
1: இல்லைன்னு
0: நினைக்கிறீங்க என்பது தவறான பதில். சிவப்பு வர்ணத்திலையும் கிடைக்குது, சில நாடுகள்ல மட்டும் அந்த மாதிரி கிடைக்குது. அதை நம்ம எப்போதும் மஞ்சள்ல பார்ப்போம் இல்லையா, இங்க வந்து சிவப்புலையும் கிடைக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சரி, ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம், இணைந்திருங்கள்.

0: முக ஒப்பனை கலைஞர் விக்னேஸ்வரன் முனியாண்டி அவர்கள் வந்திருக்காங்க. 10 வருட காலமாக இந்த துறையில மெலிருந்து கொண்டிருக்கும் ஒரு இளைஞர் தான் இன்றைக்கு நம்மோடு பேசிட்டு இருக்காங்க. சரி, சில கேள்விகள் வச்சிருக்கோம். அதற்கு முன்னாடி மற்றும் ஒரு சின்ன சவால், இப்ப நீங்க வந்து ஒரு பாடல் தொகுப்பு கேட்க போறீங்க. இந்த இதுல நிறைய பாடலாம் இருக்கு. அந்த பாடலை கேட்டுட்டு அது என்ன படத்துல வந்தது அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு அதே வரிசையில சொல்லணும். நிறைய படம் பாப்பீங்களா?
1: இல்ல, ரொம்ப குறைவு.
0: சரி, அப்ப கொஞ்சம் கஷ்டப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, பாடல கேட்டுடலாம்.

0: நான்கு பாடல்கள் இடம்பெற்றிருந்தது. இந்த நான்கு படம் பேரும் நீங்க சொல்லணும்.
1: ஃபர்ஸ்ட் வந்து ஜனநாயகம்.
0: சொல்லுங்க.
1: ரெண்டாவது அன்னியன். மூணாவது சங்கமம். நாலாவது வந்துட்டு
0: நாலாவது
1: அவங்களுக்கு வந்துட்டு நீங்க ரொம்ப ஹைலைட் பண்ணுவீங்க, அதாவது இந்த இடத்துல ஹைலைட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அப்படி இங்கே கொண்டு போயிட்டு அதை அப்படி பெருசாக காட்டணும். ஸோ தட் அவங்களோட அவங்க ஃபேஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த கான்டூரிங் அந்த டெக்னிக் வந்து குறைச்சிக்குவீங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலி என்னோட எக்ஸ்பர்டீஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட எப்படின்னா கான்டூரிங் பண்ணி அந்த அந்த ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப அழகாக ஷார்ப்பாக காட்டுறது வந்துட்டு என்னோட தனித்துவம் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக
1: அது ரொம்ப பெரிய ஒரு மேட்டு. ஒரு ஒரு ஃபேஸ் அவங்களோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி மேக்கப் செய்யறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
0: ஆமாக முக அமைப்புக்கும் நம்ம பண்ற ஒப்பனைக்கும் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் தொடர்பு இருக்கு அப்படின்னு. இப்போ இந்த 10 வருட காலத்துல நிறைய வாடிக்கையாளர்கள் பாத்துருப்பீங்க இல்லையா, பொதுவா நீங்க பார்த்ததுல இந்த விஷயத்துக்கு இப்ப மேக்கப்னு வந்துட்டா இதுக்கெல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு முக ஒப்பனை கலைஞரா நீங்க அறிவுறுத்துறது என்னவா இருக்கும்?
1: ஆக்சுவலி எப்பயுமே வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து நம்ம பிரைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அட்வைஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த சஜஷன்ஸ் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்க என்னென்ன செய்யலாம் இன்க்ளூடிங் என்னோட அந்த அந்த டாஸ்க் லிஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அவங்க டெய்லி தண்ணி குடிக்கணுன்ற வரைக்கும் நான் வந்துட்டு சொல்லியிருந்துட்டேன்.
0: ஓ, தண்ணி குடிக்கிறது வரைக்குமா?
1: ஏன்னா அது வந்துட்டு உண்மையிலே ஸ்கின் வந்து நல்ல மாய்ஸ்சரைஸ் வச்சுக்கும், ரொம்ப ட்ரை ஆகாம வச்சுக்கும். ஸோ அவங்க எப்பயுமே ஹைட்ரேட்டா இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் அ பிரைட். சில பேருக்கு வந்துட்டு அவங்க அவங்களோட இதுக்கு ஏத்த மாதிரி திடீர்னு பார்த்தா அந்த அன்னைக்கு தான் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னா இருக்கும்,
0: அதெல்லாம் சரியா குடிக்காம வந்திருப்பாங்க.
1: அதனாலன்னு இல்ல, டிபெண்ட்ஸ் அவங்களோட ஸ்கின் கேர். அவங்க சில நேரத்துல வந்துட்டு அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், இதுவான ஒரு பிரைட்க்கு வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த அவங்களோட மூட். ஸோ அதுக்கேத்த மாதிரி தான் அவங்களோட ஸ்கின் ஆக்சுவலி இருக்கும். அண்ட் அவங்க வந்து ஸ்கின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அவங்க ஃபேஷியல் போயிருந்துருக்கணும், ஐப்ரோலாம் த்ரெடிங் பண்ணியிருக்கணும், ஃபேஸில் உள்ள முடியெல்லாம் எடுத்து வந்துருக்கணும், இதெல்லாமே வந்து நம்ம கரெக்டாக வந்து அவங்களுக்கு சொல்லி அவங்க ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம வந்து அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வரும்போது அந்த அவுட்கம் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். என்னன்னா இப்போ வந்து செலிப்ரேட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா விக்கி என்ன பார்த்துக்குவாங்க அப்படி கண்டுக்காமல் விட்டுருவாங்க ஸ்கின் எல்லாம் அப்படி பரவாயில்ல விக்கி என்ன நல்லா செஞ்சுருவார் அவர் பார்த்துக்குவார். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுனா எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் முடியோட வராங்க, அப்புறம் நிறைய பிக்மெண்டேஷன்ஸ் நிறைய ஃபேஷியல்லாம் போகாமல் அப்படி வரும்போது என்ன ஆகுனா நம்ம அதெல்லாமே கவர் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா நீங்களா தெரிய மாட்டீங்க.
0: ஆஹா, புரியுது.
1: உங்களோட லுக்ஸ் மாறிடும், அழகா இருக்கும், ஆனா வந்து அந்த ஒரு நாளைக்கு வந்து ரொம்பவே வித்தியாசமா தெரிவிங்க. ஸோ அதை நீங்க வந்து தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா கல்யாணம் வருதுன்னு இல்லை, ஆக்சுவலி ஸ்கின் கேர்ன்றது வந்து டெய்லியும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நாட் ஓன்லி ஃபார் டூரிங் திஸ் அந்த கல்யாணம் ப்ரிப்பரேஷனுக்காக மட்டும் இல்லை, டெய்லியும் வந்துட்டு லேடிஸ் ஸ்கின் கேர் பண்ணி அவங்க ஸ்கின் கரெக்டாக கொண்டு வந்தாங்கன்னா நம்ம அளவான ப்ராடக்ட்ஸ் போட்டு அவங்கள நேச்சுரலாக அழகாக காட்டலாம். ஸோ இதுதான் வந்துட்டு
0: கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம்.
1: எஸ், அவங்க ஸ்கின் ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
0: அப்படின்னா இப்போ கல்யாணம் வருது அப்படின்னா ஒரு மாசத்துக்கு முன்னே இதெல்லாம்
1: நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ வந்து இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அந்த மாதிரி, எல்லாருமே வந்துட்டு ஸ்கின் கேர்ல ரொம்ப கொஞ்சம் ஈடுபாடாக இருக்காங்க நம்ம.
0: சரி, இப்போ நீங்க அதிகமா வந்து இந்த திருமணம் சார்ந்த முக ஒப்பனைகள் தான் அதிகமா செய்யறீங்க இல்லையா? இப்போ ஒருத்தங்க வராங்க என்னோட திருமணத்துக்கு வந்து இந்த மாதிரி முக ஒப்பனை செய்யணும் அப்படின்னா உங்களுடைய வேலை எவ்வளவு நாட்களுக்கு முன்பே ஆரம்பிச்சிடும்? அவங்க கிட்ட பேசுறதுல இருந்து எடுத்து சொல்றதுல இருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நடக்கும்?
1: எல்லாமே ஒரு மாசத்துக்கு முன்னாடி, ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறைய கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்ப நம்ம இவங்க கிட்ட நம்ம பேசுறோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து நம்ம தனியா அந்த டைம் ஒதுக்கி ஆகணும்.
0: ஆமா.
1: ஸோ அவங்க எனக்கு அனுப்புவாங்க இந்த மாதிரி இதான் என்னோட சாரி, இதான் என்னோட இது அது. ஸோ அந்த எல்லாத்தையுமே நம்ம பேஸ் பண்ணி நம்மளும் சஜஷன் கொடுப்போம். அவங்களும் சில ப்ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. அப்கோர்ஸ் மேக்கப் வந்துட்டு இது வரைக்கும் டிமாண்ட் பண்ணதே கிடையாதுன்னு சொல்லுவேன் நான். நீங்க எப்படி செய்றீங்களோ அப்படி செய்யுங்க, எனக்கு அந்த மாதிரி தான் வேணும்,
0: நான் நல்லா வந்துறேன் உங்க மேல நம்பிக்கை இருக்கு.
1: அந்த மாதிரி சோ அந்த மாதிரி நம்பிக்கை வச்சு வரவங்க தான் ரொம்ப 100% 99% அப்படி தான் சொல்வேன். சோ எல்லாருமே அந்த அந்த அந்த நம்பிக்கைக்கு வந்து உண்மையிலே பெரிய ஒரு நன்றி. வருவாங்க, நீங்க எப்படி வேணாலும் பண்ணுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் என்கிட்டயே விட்டுறது, என்னோட இதுலயே விட்டுருவாங்க, நீங்களே செய்யுங்க, நீங்களே பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது
0: ஆமா
1: இப்ப வந்து ஃபுல்லாவே அந்த மாதிரி தான் இருக்கு.
0: சுதந்திரம் கொடுக்கறதுனால உங்களால உங்க வேலையை ரொம்ப சரியா செய்ய முடியுது அப்படின்னு சொல்லி பாடலுக்கு பிறகு பேசலாம். இணைந்திருந்தேன்

0: தற்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.
1: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ புந்தோ சும்மா, தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
2: தொழுகை நேர அறிவிப்பு.
3: நேர்களே, கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:22. கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:22.
4: கதை போமா.
5: முக ஒப்பனை கலைஞர் நம்மோடு விக்னேஸ்வரன் முனியாண்டி அவர்கள் வந்திருக்காங்க. நிறைய அவரை பத்தி அவருடைய துறை சார்ந்த விவரங்களை நிறைய பகிர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்க முழு நேரமா எடுத்து செய்யறதுனால நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அது ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு, அது ஒரு வேற ஒரு பகுதி. எப்படி நிறைய பேர்கிட்ட தெரியப்படுத்துறீங்க உங்களுடைய வேலையை, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க விக்னேஷ்.
6: ஓகே, ஆக்சுவலி நான் எப்படி இதை ப்ரொமோட் பண்றேன் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் தான். ஆக்சுவலி நான் ரொம்ப கன்சிஸ்டண்டாக இருப்பேன் என்னோட ஒர்க்கில். அதாவது இப்போ நீங்கள் பார்க்கலாம் என்னோட பேஜில் இருக்கிற அந்த 100,000 ஃபாலோவர்ஸ் இன்னும் வரல, வந்துடும் நினைக்கிறேன்.
5: வந்துருவாங்க, அதான் சொல்லிட்டீங்களா கண்டிப்பாக.
6: ஸோ 100,000 ஃபாலோவர்ஸ் அது சோல்லி, அது வந்து வெறும் என்னோட ஒர்க் மட்டுமே காட்டி நான் ஏர்ன் பண்ண ஃபாலோ நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ். இத்தனை வருஷத்தில் அது இப்போ தான் வந்து 100K வந்துருந்தான் தெரிஞ்சுக்கோங்க. ஓன்லி என்னோட ஒர்க் மட்டும் பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க.
5: முகம் காட்ட மாட்டேங்க?
6: முகம் காட்ட மாட்டேன் இல்லை, ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா அது நான் பழகல. ஆக்சுவலி என்னோட பர்சனல் ஸ்டப்ஸ் எதுவுமே வந்து நான் அதில் போஸ்ட் பண்ணதே கிடையாது. எல்லாமே வந்து என்னோட பர்சனல் அக்கௌண்ட்ல, அதில் கூட நம்ம போஸ்ட் பண்றது ரொம்ப குறைவு. பட் பேசிக்கலி ஒரு இன்ட்ரோவர்ட். ஆனா என்னோட ஒர்க்னு வந்துருச்சுன்னா நான் அதை வந்து கரெக்டா நான் காட்டுவேன். ஆக்சுவலி என்னோட கிளைண்ட்ஸ் இது வரைக்குமே வந்து நான் ப்ரொமோட் பண்ற விதமே என்னோட கிளைண்ட்ஸ் தான். ஆக்சுவலி அவங்க தான் என்னோட மாடல்ஸ், அவங்க தான் என்னோட ஒர்க் பேப்பா நாலு பேர்கிட்ட சொல்லி அவங்க அந்த மாதிரி புக் பண்றது தான் எனக்கு ரொம்ப கூட. எப்பயுமே 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட புக்கிங்ஸ் வந்துடும்.
5: அப்படியா? சரி, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. திடீர்னு தான் அமைஞ்சது அப்படின்னு சொன்னீங்க இந்த ஒரு துறை. இப்போ பல பேர் இதில் இருக்கிறத நம்ம பார்க்க முடிந்தாலும் அப்போ 10 வருடத்திற்கு முன்பு அப்படின்றது அது ஒரு பெரிய சவாலாகவே இருந்திருக்கும், ஒரு பெரிய கேள்வியாகவே இருந்திருக்கும். ஒரு தெரியாத ஒரு விஷயத்துக்குள்ள நுழையுமே, எப்படி எடுத்துகிட்டு போக போகுது அப்படின்னு. ஆனால் அப்போ எடுத்த ஒரு முடிவு தான் இப்போ வரைக்கும் உங்களை சரியாக கொண்டுட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நம்புகிறோம். இன்றைக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நிறைவாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க சொல்லுங்க.
6: ஓகே விக்னேஷ், ஆக்சுவலி இந்த எது வேணாலும் இருக்கட்டும், இந்த இந்த நீங்கள் இதை வந்து ஒரு சக்ஸஸ் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே பார்க்குறீங்க அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே காரணம் வந்துட்டு என்னோட கிளையன்ஸ். ஆக்சுவலி இது எல்லாத்தையுமே வந்து நான் கிளையன்ஸ்க்கு தான் டெடிக்கேட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஒவ்வொரு வாட்டியும் மேக்கப் செய்யும் போது அவங்க கொடுக்குற அந்த ஆதரவு, அண்ட் தென் ஆல்சோ அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ். அவங்க காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னா வந்துட்டு வாய் வார்த்தையாக மட்டும் இல்லை, அவங்க வந்துட்டு நோட்ஸ் எழுதி தருவாங்க, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், 3-4 பேஜுக்கெலாம் எழுதி தருவாங்க. அவங்க வந்து எப்படி வந்து அந்த அந்த மேக்கப் இருந்துச்சு, எவ்வளோ நேரம் தாங்குச்சு அவங்க அந்த, ஏன்னா ஒவ்வொரு பிரைட்க்குமே வந்துட்டு நம்ம தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறோம். அவங்க அந்த அந்த வெட்டிங் டே அன்னைக்கு வந்துட்டு முத முத பார்க்குறது எங்களை தான். ஸோ நாங்கள் அதை எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்றது அவங்க அந்த அந்த ரிவ்யூவில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்ம வந்து அவங்கள அந்த கிளைண்ட்ஸை எப்படி நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் யார் அந்த மாதிரி செய்வா, கையால் எழுதி நம்மளுக்கு நோட்ஸாக கொடுப்பாங்க. கிஃப்ட்ஸ், பிராண்டட் கிஃப்ட்ஸ், பிராண்டட் சட்டிங்க, சாக்லேட்ஸ், பொக்கே கொண்டு வந்து கொடுக்கறது, சமைச்சு கொண்டு வந்து கொடுக்கறது, இந்த மாதிரியான லவ் எல்லாமே இதுதான் ஆக்சுவலி என்னை கொண்டு போயிட்டு இருக்கு. ஸோ என்னோட ஃபெல்லோ மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டோன்ட் ரன் ஆஃப்டர் பீயிங் அ கண்டென்ட் கிரியேட்டர். கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு இது இல்லவே இல்லை. ஆக்சுவலி நீங்கள் என்னைய பார்க்கலாம், நான் கண்டென்ட் கிரியேட்டர், என்னோட செல்ஃப், என்னோட பர்சனல் ஸ்டப்ஸ் எதையுமே நான் போஸ்ட் பண்ணாமலே வெறும் என்னோட ஒர்க் காட்டியே நான் வந்துட்டு ஆக்சுவலி இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். ஸோ நோ நீட். ஆக்சுவலி இன்னைக்கு நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கில் கன்சிஸ்டண்டாக இருக்கீங்க, நீங்கள் கரெக்டாக செய்கிறீங்க, உங்களோட வேலை சுத்தமாக நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் தேவையில்லை. உங்கள் கிளைண்ட்ஸே போதும் உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வர்றதுக்கு, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு.
5: சரி,
6: ஸோ அடுத்தது வந்துட்டு ஃபார் எவ்ரி பிரெட் வின்னர்ஸ் ஐ டெல் யூ, நீங்கள் இஃப் யூ சூஸ் டு சாக்ரிஃபைஸ் சம்திங் டு சீ சம் ஒன் ஹாப்பி, இன்னொரு ஆள் நீங்கள் வந்து சந்தோஷப்படுத்தி நீங்கள் அதில் சந்தோஷப்படுறீங்க அப்படின்னா இட்ஸ் டோட்டலி வர்த் இட். அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. அண்ட் யா, ஸோ தட்ஸ் ஆல்.
5: சரியாக ரொம்ப ரொம்ப அழகா நிறைவா நிறைய கதைகள் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல ஒரு விஷயத்தை நீங்க செய்துகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு கதைப்போம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுலயும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மின்னலுடைய சமூக வலைதளங்கள்ல சில காணொலிகள், உங்களுடைய இன்ஸ்டா பேரு சொல்லிருங்க.
6: விக்கி மேக்கப் அண்ட் மெஹந்தி.
5: சரி, கண்டிப்பா வந்து பாத்துறோம். அடுத்து உங்களுக்காக நம்ம இசையும் இசையும் நிகழ்ச்சியில வந்து பொன் கோகிலம் சந்திக்க ரொம்ப அவளை காத்துட்டு இருக்காங்க. அடுத்தரும் பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய இளமை உல்லாசம். நானும் வீட்டுக்கு போயிட்டு வரேன். நான் உங்கள் மோகன், மீண்டும் சந்திக்கலாங்க.

0: இவ்வாண்டின் இரண்டாம் பாதியில் மலேசிய பொருளாதாரம் தொடர்ந்து வலுப்பெற்றிருக்கும். நெகிரிசம்பிலான் சட்டமன்ற தேர்தல் நண்பகல் வரையில் 37.3% விழுக்காட்டினர் வாக்களித்துள்ளனர். வணக்கம், சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். நெகிரிசம்பிலானின் 16 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 36 தொகுதிகளில் 103 வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ள நிலையில் இன்று காலை 8 மணி தொடக்கம் அம்மாநில மக்கள் தங்களின் மக்களாட்சி கடமையை நிறைவேற்றி வருகின்றனர். இன்று நண்பகல் வரையில் 37.3% விழுக்காட்டினர் வாக்களித்துள்ளதாக தேர்தல் ஆணையத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ ரம்லான் ஹருண் தெரிவித்துள்ளார். பக்கத்தன் ஹரப்பான் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடும் வேளை தேசிய முன்னணி 25 தொகுதிகளிலும், பர்சாத்து 24 தொகுதிகளிலும், தேசிய கூட்டணி பிஎன் 11 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. இது தவிர நால்வர் சுயேட்சையாக போட்டியிடுகின்றனர். மேலும் பர்ஜாசா, அஸ்லி, பிஎஸ்எம் ஆகிய கட்சிகள் முறையே 1 வேட்பாளரை களமிறக்கியுள்ளன. 16th நெகிரிசம்பிலான் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சிரம்பானில் உள்ள 3 வாக்களிப்பு மையங்களை தேர்தல் ஆணையத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ ரம்லான் ஹருண் பார்வையிட்டார். வாக்களிப்பு சீராகவும் நேர்த்தியாகவும் நடைபெறுவதை உறுதிப்படுத்த அவர் வருகை மேற்கொண்டார். காலை 9:30 சிக்காமத் தொகுதியில் உள்ள தாமான் பாரோய் ஜயா தேசிய பள்ளியில் அவர் கண்காணிப்பு பணியை தொடங்கினார். தொடர்ந்து அதே தொகுதியில் உள்ள மற்றொரு பள்ளிக்கு சென்ற பின் அம்பாங்கான் தொகுதியில் திறக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு மையத்தில் கண்காணிப்பை நிறைவு செய்தார். வாக்களிப்பு முறை நிலவரங்களை தேர்தல் அதிகாரிகள் விவரித்தனர். மலேசிய பொருளாதார அடைவு நிலை இவ்வாண்டின் 2nd பாதியில் தொடர்ந்து வலுப்பெற்றிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு அரசாங்கத்தின் தலையீடும் நாட்டின் பொருளாதார தாங்கு திறனும் முக்கிய பங்கு வகிப்பதாக பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா முகமது நசீர் தெரிவித்துள்ளார். எண்ணெய் விநியோகம் ஆண்டிறுதி வரை நிலையாக இருப்பதை உறுதி செய்யும் அரசாங்கத்தின் நடவடிக்கை நாட்டின் பொருளாதார ஆக்கத்திறனை நிலைநிறுத்த உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாண்டின் முதல் பாதியில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 5.6% விழுக்காட்டை எட்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் மேற்காசிய வட்டார அரசியல் குறித்து அரசாங்கம் தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், மகாத்மா காந்தியின் பேரனும் புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியருமான ராஜ்மோகன் காந்தியுடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளார். அந்த உரையாடலில் 2012 மும்பையில் நடைபெற்ற ஆசிய ஜனநாயக மாநாட்டில் நடைபெற்ற சந்திப்பை இருவரும் நினைவு கூர்ந்ததுடன் மலேசியா இந்தியா இடையிலான வரலாறு, நாகரிகம், கல்வி, அறிவுசார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். அடுத்த ஆண்டு முதல் காலாண்டில் மலேசியாவிற்கு வருமாறு ராஜ்மோகன் காந்திக்கு பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். அப்போது ஜனநாயகம், அமைதி, நல்லிணக்கம், தலைமைத்துவம் குறித்து மாணவர்கள், கல்வியாளர்கள், சமூக தலைவர்களுடன் அவர் கலந்துரையாடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டுப்பற்று என்பது காலனித்துவ ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றதை நினைவு கூர்வது மட்டுமல்ல, மக்களை வறுமையிலிருந்தும் பிரிவினையிலிருந்தும் விடுவிப்பதில் வெளிப்பட வேண்டும் என்று சபா முதலமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அஜிஜினோர் வலியுறுத்தியுள்ளார். சபா தேசிய மாதம் தேசிய கொடியை பறக்கவிடும் இயக்கத்தை தொடக்கி வைத்து உரையாற்றிய அவர், சுதந்திரம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய அரிய சொத்து என்றும், அது ஒற்றுமை, ஒத்துழைப்பு, மாநில முன்னேற்றத்திற்கான உறுதியின் மூலம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என அறிவுறுத்தினார். அரசு பணியாளர்களுக்கான கலவை பணிநாள் ஹைபிரிட் ஒர்க்கிங் டேஸ் HPH கொள்கை இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இதன்படி வாரத்தில் 3 அலுவலகத்திலும், 2 வீட்டிலிருந்தோ அல்லது மாற்று இடங்களிலிருந்தோ பணியாற்ற அனுமதிக்கப்படுகிறது. இந்த பொதுச்சேவைத்துறை சீர்திருத்த கொள்கை அரசு சேவையின் தரத்தை பாதிக்காமல் நவீன பணிமுறைகளுக்கு ஏற்ப சேவை வழங்கலை வலுப்படுத்தும் நோக்கத்தை கொண்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமையை வார விடுமுறை முறையாக கடைபிடிக்கும் மாநிலங்களில் திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கட்டாய அலுவலக பணி நாள்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. அதேவேளை கடா, கிளாந்தான், திரங்கானு மாநிலங்களில் ஞாயிறும் வியாழக்கிழமையும் கட்டாய அலுவலக பணி நாள்களாக இருக்கும். 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் ஆடவர் கேரின் பிரிவில் தங்கப்பதக்கத்தை வென்ற தேசிய சைக்கிள் ஓட்ட வீரர் டத்தோ முகமது அசிசுல் அஸ்னி அவாங்கிற்கு தொடர்பு அமைச்சர் டத்தோ ஸ்ரீஃபாமி ஃபடேல் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாக்கெட் ராக்கெட்மேனின் அச்சாதனையில் மலேசியர்கள் பெருமிதம் கொள்வதாக அவர் முகநூலில் பதிவிட்டுள்ளார். 2020 டோக்கியோ ஒலிம்பிக் வெள்ளிப்பதக்க வெற்றியாளர் லே ஓஸ்மேனை வீழ்த்தி அசிசுல் அஸ்னி அபாரமான ஓட்டத்தை வெளிப்படுத்தினார். இப்போட்டியில் ஹோஸ்மன் இரண்டாம் இடம் பிடித்த வேளை இங்கிலாந்தின் ஹாரி லீடிங்ஹாம் மூன்றாவதாக வந்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு செப்பாங் பன்னாட்டு பந்தய தளத்தில் ஃபார்முலா 1 கிராண்ட் பிரி கார் பந்தயம் மீண்டும் நடைபெறவிருப்பது சிலாங்கூர் மாநிலத்தின் பொருளாதாரத்திற்கும் சுற்றுலாத்துறைக்கும் ஊக்கமளிக்கும் என பொருளாதார நிபுணர்கள் கருத்துரைத்துள்ளனர். உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பதால் தங்குமிடம், உணவகம், போக்குவரத்து, சுற்றுலா சார்ந்த தொழில்கள் பெரிதும் பயனடையும் என முன்னாள் தலைமை புள்ளியியலாளர் டத்தோஸ்ரீ முகமது உசேர் மஹிதீன் குறிப்பிட்டார். பந்தயத்தின் 3 நாள்களில் மட்டுமல்லாமல் முன்னதாக வருகை தரும் விடுமுறையை நீட்டிக்கும் பயணிகள் மூலம் விடுதிகள், தங்கும் இல்லங்கள், சிறு வணிகங்களுக்கும் பொருளாதார பலன் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராகு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: இலங்கையின் முன்னாள் காவல்துறை தலைவர் பூஜித் ஜெயசுந்தரா, முன்னாள் தற்காப்பு செயலாளர் ஹேமா ஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2019 இடம்பெற்ற ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல்களில் 279 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. முன்கூட்டியே உளவுத்துறை எச்சரிக்கைகள் இருந்த போதிலும் தாக்குதல்களை தடுக்க தவறியது, கடமையில் மெத்தன போக்கு, கொலை முயற்சி உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளில் அவ்விருவரும் குற்றவாளிகள் என விசாரணை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இவ்விரு முன்னாள் அதிகாரிகளும் இதே குற்றச்சாட்டுகளிலிருந்து 2022 விடுவிக்கப்பட்ட நிலையில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டுமென உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. காசா முனை அமைதி திட்டத்தின் அடுத்த கட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தை சவுதி அரேபியா, கத்தார், ஜோர்டான், குவைத் ஆகியவை வரவேற்றுள்ளன. அந்த உடன்பாட்டை இஸ்ரேல் முழுமையாக பின்பற்ற வேண்டுமென அவை வலியுறுத்தியுள்ளன. இஸ்ரேல் அதன் ராணுவத்தை மீட்டுக் கொள்வதோடு இடையூறு இல்லாமல் மனிதநேய உதவிகள் விநியோகிக்கப்பட வேண்டும் என்றும் அவை கேட்டுக் கொண்டுள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் அமைதி மன்றமும் சண்டை நிறுத்த திட்டத்தின் அடுத்த கட்ட செயலாக்கத்திற்கு இணக்கம் கண்டுள்ளது தொடர்பில் அறிவித்திருந்தன. இதை அடைவதற்கு பங்களித்த எகிப்து, கத்தார், துருக்கி, அமெரிக்கா, அமைதி மன்றம் ஆகியவற்றின் முயற்சியை சவுதி அரேபிய வெளியுறவு அமைச்சு பாராட்டியுள்ளது. விளையாட்டு உலக இளையோர் ஸ்குவாஷ் வெற்றியாளர் போட்டி கனடா ஒன்டாரியோவில் நடைபெற்ற அதன் இறுதிப் போட்டியில் நடப்பு வெற்றியாளர் எகிப்திடம் 2-0 என்ற கணக்கில் தோல்வியடைந்த மலேசிய மகளிர் அணி வெற்றியாளர் பட்டம் வெல்லும் வாய்ப்பை நழுவவிட்டது. தொடக்கமாக மலேசியாவின் விட்னி வில்சனை மலேக்கா அல்காரஸ்கி தோற்கடித்து எகிப்துக்கு முதல் புள்ளியை பெற்றுத்தந்தார். தொடர்ந்து ஹபிபா ரிஸ்க் டாச்சே என்லான்லியை 11-2, 11-3, 11-3 என்ற செட்கணக்கில் வீழ்த்தி எகிப்தின் வெற்றியை உறுதி செய்தார். இதன் மூலம் மலேசியா 6வது முறையாக போட்டியில் 2வது இடம் பெற்ற வேளை எகிப்து மகளிர் அணி தொடர்ந்து 11வது முறையாக வெற்றியாளர் பட்டத்தை தட்டிச் சென்றது. இவ்வாண்டின் 2வது பாதியில் மலேசிய பொருளாதாரம் தொடர்ந்து வலுப்பெற்றிருக்கும். நெக்ரிசெம்பிலான் சட்டமன்ற தேர்தல் நண்பகல் வரையில் 37.3% விழுக்காட்டினர் வாக்களித்துள்ளனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகன அருட்ஜோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

அவர் குழுவினர் கொண்டு வந்த பாடல் மூன் வாக் த்ரீக்காக அந்த பாடல் இடம் பெற்றது. அன்பு வணக்கம், அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உற்சாகமாக உங்களை வந்து சனிக்கிழமை பொழுதுல சந்திக்கிறதே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் தாங்க. சரி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்றைய பொழுது எப்படி போயிட்டு இருக்கு? குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, வரும் வந்துட்டு இருக்கும் போதே கொஞ்சம் மழை ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வானம் எல்லாம் மேகமூட்டமா இருந்தது. இந்த நேரத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், சுட சுட ஒரு தேநீரை குடிச்சிட்டு அல்லது மதிய உணவு எடுத்துட்டு பிறகு இந்த மாதிரியான மழை வரும்போது வீட்டில் அமைதியா இருந்து படுத்து உறங்கினால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் நீங்க. அதே வேளையில ஒரு சில வேலைகள்லாம் இருக்கு, எப்படி மழை பெய்யுது, எப்படி வெளியே போறது அப்படின்னாலும் சரிதான். எது எப்படி இருந்தாலும் சரி, இன்றைய பொழுது உங்களுடைய மகிழ்ச்சியான பொழுதா இருக்கணும். அதே வேளையில முக்கியமான வேலைகள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டுறாதீங்க, ஏன்னா அப்புறம் நாளைன்னு நாளை கடத்துற மாதிரியா இருக்கும் இல்லையா? அதனால அந்த வேலைகள்லாம் செஞ்சிடலாம். இருந்தாலும் கூட இந்த ஒரு மழையை ரசித்த வண்ணம் உங்களுடைய மனசு லேசாகுது அப்படின்னு சொன்னா அதையும் ஏன் விடுறோம் இல்லையா? முதல்ல மனசை பாத்துருவோம், அப்புறம் வேலையை பாத்துருவோம்.

0: மனசு சரியில்லையா?
1: இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாசம்.
2: உடல் நலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
3: சமையல் ராணிகளே, உங்கள் உள்ளத்தின் உள்ளே
4: லிங்கம் சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க.

சிவாங்கி கொண்டு வந்த பாடலை தான் நம்ம கேட்டோம். இசையும் இசையும் நிகழ்ச்சி நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட நான் பொன்கோகிலம் பேசிக்கொண்டே இருக்கின்றேன். சரி, இந்த வேளையில எங்கே உங்களுடைய பயணம், எங்க உங்களுடைய பயணமாக இருந்தாலும் கூட மின்னலோடு நீங்கள் பயணித்துக் கொண்டிருந்தால் அதுதான் மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. சரி, அடுத்து ஏ ஆர் ரஹ்மான் கொண்டு வரக்கூடிய பாடல் உங்களுக்காக காத்திருக்கின்றது. அதே வேளையில 70-ஆம் ஆண்டு பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா 2 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு மறந்துடாதீங்க. இந்த வாரமும் உங்களுக்காக உண்மையிலே சொல்லணும்னா அருமையான தொகுப்பு உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வாரமும் அருமையான தொகுப்பு, அது நானே சொல்ல வேண்டாம், நீங்களே எல்லாரும் அழைச்சு சொல்றீங்க. அந்த வகையில இந்த வாரமும் உங்களுக்கு ஒரு மற்றொரு அருமையான தொகுப்பு காத்துக்கிட்டே இருக்கு. 2 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு 70-ஆம் ஆண்டு பாடல்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அவசியம் நீங்க கேட்கணும். இன்றைக்குள்ள தொகுப்பையும் கேட்டு நீங்க ரசிக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்காக இருக்கின்றது.

சாயா வியங்கர் கொண்ட வந்த பாடலை நாம கேட்டோம். பிற்பகல் மணி 1:32 சனிக்கிழமை பொழுதுல நாம இணைந்திருக்கின்றோம். சரி, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன திட்டங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு? பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சனிக்கிழமைகள்ல சிலருக்கு வேலையா இருக்கும், அதனால அவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே ஞாயிற்றுக்கிழமையில வச்சிருப்பாங்க. திட்டங்கள்னா என்ன, வீட்டுல வந்து இருக்கணும், வீட்டுல வந்து வீடுகளை சுவிட்டு சுத்தம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வீட்டு வேலைகள், அப்புறம் முக்கியமான சில வேலைகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் கூட சிலருக்கு வந்து அந்த ஒரு நாள் தாங்க ஓய்வு, அப்படியே ஓய்வுனா ஓய்வா தானே இருக்கணும் அப்படின்னு ஓய்வெடுக்கணும்னு நினைப்பாங்க. என்ன செய்யறது, நல்லா தூங்கலான்னு நினைக்கும் போதுதான் அப்பதான் சம்பந்தம் இல்லாத அழைப்புகள்லாம் சார மாதிரியெல்லாம் வரும். அப்பதான் வந்து வெளியில கூப்பிடுவாங்க, அப்பதான் முக்கியமான உறவினர்கள்லாம் வீட்டுக்கு வருவாங்க. இப்படி நாம நினைக்கிறது ஒன்னா இருக்கும், நடக்கிறது ஒன்னா இருக்கும். என்ன செய்யறது. சரி, இசை விசை நிகழ்ச்சியில நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னும் போது வாராந்திர சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. அதனால அவசியமா கேளுங்க, தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்க.

0: அதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையிலில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
4: ஆமாங்க, இசையோடு நினைவுகளை சேகரிக்க மறந்துடாதீங்க. 2 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு 70ஆம் ஆண்டு பாடல்கள் உங்களுக்காகவே காத்திருக்கின்றன.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: இளம் பூரணன் மித்ரா இவர்கள் பெயரின் முதல் எழுத்துக்களின் இணைப்பில் பிறந்ததுதான் இமி. இதுதான் இன்றைய சிறுகதையின் தலைப்பு.
1: மித்ரா சொன்ன பெயர்தான் இறுதியில் தேர்வில் வெற்றி பெற்றது. நாய்க்கு அவர்கள் முடிவு செய்த பெயர் இமி.
0: மணிராமு எழுதிய இந்த சிறுகதைக்கு த்ரேசா லசாரோ குரல் கொடுத்திருக்காங்க. இன்று 7:15
1: அவளது இதயம் மற்றும் முக்கிய உறுப்புகள் செயலிழக்க தொடங்கியதும் தெரிய வந்தது.
0: நடந்ததுதான் என்ன? இமி சிறுகதையை கேளுங்க.

0: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை 7:30 பின் கே எஸ் மணியம் எழுதிய சூரியவர்மன்.
1: இரண்டாம் சூரியவர்மனின் கதை இது. தொடர்வோமா?
2: சில நாட்களாக விஷ்ணுவின் கனவில் தோன்றுகிறார்.
3: நல்ல கனவாயிற்று.
2: அவருக்காக நான் எழுப்பும் ஆலயம் உலகையே வியக்கும் பிரம்மாண்டமான ஆலயமாக இருக்கும்.
4: இரவில் ரகசியமாக நீச்சல் வீரர்களை அனுப்பி அவர்களின் கப்பல்களை தீயால் அழிக்கலாம்.
5: இது போர் அறம் அல்லவே?
6: உன் பெயர் சொல்ல காலங்களை கடந்தும் நிலைத்து நிற்கும் அங்கூர்வாட்.
0: சூரியவர்மன்.
7: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் ஆடவர் கேரின் பிரிவில் தங்கப்பதக்கத்தை வென்ற தேசிய சைக்கிள் ஓட்ட வீரர் டத்து முகமது அசிசுல் அஸ்னி அவாங்கிற்கு பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாக்கெட் ராக்கெட் மேனின் வெற்றி நாட்டின் 16 ஆண்டுகால காத்திருப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாக எக்ஸ் சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். நெகிரிசம்பிலான் சட்டமன்ற தேர்தல் தொடர்பில் இதுவரை காவல்துறை 92 புகார்களை பெற்றுள்ள வேளை 24 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டுள்ளன. இவற்றில் பெரும்பாலானவை கட்சி ஆதரவாளர்களை உட்படுத்திய சிறு அளவிலான குற்றங்களை உட்படுத்தியவை என அரச மலேசிய காவல்துறை தலைவர் தான்சி முகமது கலீத் இஸ்மாயில் தெரிவித்தார். சிலாங்கூரில் பூச்சோங் கிள்ளான் ஆகிய பகுதிகளில் அரச மலேசிய காவல்துறை மேற்கொண்ட அதிரடி சோதனையில் 1.9 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான வரியற்ற மதுபான கடத்தல் முறியடிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்பில் 5 தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக புகிட் அமான் உள்நாட்டு பாதுகாப்புத்துறையின் வனவிலங்கு உளவு தகவல் புலனாய்வு பிரிவு இயக்குநர் டாக்டர் முகமது ஜாக்கி அஷார் தெரிவித்தார். பிரான்ஸ் ஸ்பெயினுடனான அதன் எல்லை கண்காணிப்பை பலப்படுத்தியுள்ளது. வட ஆப்பிரிக்காவில் உள்ள ஸ்பெயினின் தனித்தீவான சோட்டாவிற்கு புலம்பெயர்ந்தோர் நுழைய தொடங்கியுள்ளதை தொடர்ந்து அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அண்மைய நிலவரம் குறித்து பிரான்ஸ் ஸ்பெயினுடனும் மொரோக்கோவுடனும் பேச்சு நடத்தி வருகிறது. பெருவின் முன்னாள் அதிபர் ஒலாந்தா ஹுமாலா சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். பிரேசில் கட்டுமான நிறுவனம் ஒடெபெட் தொடர்பான ஊழல் விவகாரத்தில் பண மோசடி குற்றச்சாட்டின் பேரில் விதிக்கப்பட்ட 15 ஆண்டு சிறை தண்டனை ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் விடுவிக்கப்பட்டுள்ளதாக AFP தெரிவித்துள்ளது. 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் மலேசியா 5 தங்கப்பதக்கங்களை வென்று அதன் இலக்கை அடைந்துள்ளது நாட்டின் விளையாட்டு சூழல் அமைப்பின் வலிமையை புலப்படுத்துவதாக இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் முகமது தாஃபி ஜோஹாரி தெரிவித்துள்ளார். உயர்திறன் விளையாட்டுகளின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து கடப்பாடுடன் செயல்படும் அனைத்து தரப்பினருக்கும் இடையிலான அணுக்கமான ஒத்துழைப்பு அதற்கு சான்று பகர்வதாக அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருஜோதி. மலேசியா மடானே அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில இப்பொழுது தொடக்கம். நாம 70 ஆண்டு பாடல்களை கேட்கவிருக்கின்றோம். தயாரா நீங்களும் காத்துட்டே இருப்பீங்க அப்படின்னு எனக்கும் தெரியும். ராஜேஸ்வரி ராஜமாணிக்கம் தொகுத்திருக்கக்கூடிய பாடல்களில் இன்றைக்கு என்னென்ன பாடல்கள் எல்லாம் இடம்பெற போகின்றன அப்படிங்கறத கொஞ்சம் பார்க்கலாமா? சரி, தொடக்க பாடலோடு SP பாலசுப்ரமணியம் வருகின்றார். நிச்சயமா இன்றைக்கும் கொஞ்சம் வித்தியாசமான பாடல்கள் தான் உங்களுக்காகவே காத்திருக்கின்றன. ஒவ்வொரு வாரமும் தான், அதே போல இந்த வாரமும் கொஞ்சம் வித்தியாசம் தான்.

எஸ்பிபிபிசி சிலா கொண்டு வந்த பாடலை நீங்கள் கேட்டீர்கள். தொடர்ந்து பாடல்களையே கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு இசைத்தட்டில் கேட்கிற மாதிரியே உங்களுக்கு இருக்கும் இல்லையா? இருந்தாலும் கூட அறிவிப்பாளர் இருக்கின்றார் அப்படின்றதுக்காகவாவது நாங்கள் பேசணும்ல, அதனால அடிக்கடி இப்படி வந்து தலையை காட்டிவிட்டு செல்கின்றோம். ஏன்னா பாடல்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்க நேர்கள் அழைத்து வாழ்த்தும் சொல்றீங்க, அதே வேளைகளில் பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க, அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி. அடுத்து ஜெயச்சந்திரன் பிசி சிலா கொண்டு வரக்கூடிய பாடல்.

இப்போ பிரியங்காவில் அதிரவைக்கும் ஆடி தள்ளுபடி, குறைந்த விலை மலிவோ மலிவு. மலிவாக வாங்கிட கல்யாண புடவைகள் காஞ்சிபுரம், பனாரஸ், பாம்பே, பாலிவுட் சாரிங்க, பஞ்சாபி ஆடைங்கன்னு அள்ளி குவிக்க வாங்க. இப்போ பிரியங்காவுக்கு வெண்கல பாத்திரங்கள், பூஜை பொருளுங்க, இமிடேஷன் நகைங்கன்னு அனைத்துமே நம்ப முடியாத விலை குறைப்பு. கிளம்புங்க ஜவுளி கடலான இப்போ பிரியங்காவுக்கு.

தமிழில் அது ஒரு அழகிய கலையற்றிய மெசபி சுசிலா கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். இசை மிசு நிகழ்ச்சியில் 70ஆம் ஆண்டு பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. பாடல்கள் யாவும் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகின்றோம். பாடலின் தொகுப்பு ராஜஸ்வரி ராஜமாணிக்கம். சரி, இந்த வாரம் பாடல்களின் தொகுப்பு எப்படி இருக்கின்றது, உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறோம். சரி, அடுத்து பி சுசிலா கொண்டு வரக்கூடிய பாடலை கேட்கலாம்.

எஸ்பிபி கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். 70ஆம் ஆண்டு பாடல்களை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள். நிகழ்ச்சி நிறைவு பாடலுக்கும் நாம வந்துட்டோம். சரி, ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகள்ல பிற்பகல் 2 மணி தொடங்கி 3 மணி வரை 70ஆம் ஆண்டு பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். ஆக இன்றைக்கு இப்பொழுதுதான் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அடடா தவறு விட்டுட்டேனே அப்படின்னா, அடுத்த வாரமும் நீங்க சனிக்கிழமையில பிற்பகல் 2 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு இணைய தொடங்கிடலாம். ஏன்னா அடுத்த வாரமும் உங்களுக்காக பாடல்கள் காத்திருக்கின்றன. இந்த வாரம் பாடல் தொகுப்பு ராஜேஸ்வரி ராஜமாணிக்கம். உங்களுக்கு பிடித்ததாக இந்த பாடல்கள் யாவும் அமைந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். நிறைவு பாடலோடு TMSP சுசிலா.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசியா வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். நெகிரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தல் நிலவரம். பிற்பகல் 1 மணி வரையில் 46.67 விழுக்காட்டினர், அதாவது 384,096 பேர் தங்களின் மக்களாட்சி கடமையை நிறைவேற்றியுள்ளனர். நகரமயமாக்கல், வீடமைப்பு, நிலையான புறநகர மேம்பாடு ஆகிய சவால்களை எதிர்கொள்வதிலும் வட்டார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதிலும் 2026 ஆசியான் சீனா கட்டுமானம் வீடமைப்பு அமைச்சர்கள் வட்டமேசை மாநாடு அம்ராக் முக்கிய தளமாக விளங்குகிறது. ஐநா வாழ்விட குறிக்கோளுக்கிணங்க ஆசியான் சீனா உள்ளிட்ட பன்னாட்டு பங்காளிகளின் முயற்சிகள் அம்ராக் வியூகத்துடன் ஒத்துப்போவதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் காங்கோர்மேங் கூறினார். எல்நினோ காலநிலை வெப்பமான வானிலை ஆபத்துகளை அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இது ஆற்று நீரோட்டம், அணைகள், நீர்த்தேக்கங்களில் உள்ள நீர்மட்டத்தில் பாதிப்பினை ஏற்படுத்தும். ஆகையால் கடுமையான வெப்பத்தையும் நாட்டின் நீர் விநியோக அழுத்தத்தையும் எதிர்கொள்ள தயார்நிலை பணிகளை முன்னெடுக்க வேண்டுமென ஆற்றல் மாற்று நீர் உருமாற்ற அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஹார்மோஸ் நீரிணை மீதான பதற்றம் நீடிக்கும் நிலையில் ஓமான் நீர்நிலையில் சென்று கொண்டிருந்த எண்ணெய் கொள்கலன் மீது அடையாளம் தெரியாத ஏவுகணை தாக்கியதாக பிரிட்டனின் கடல்சார் பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஓமான் லீமா கடற்கரையிலிருந்து சுமார் 12.5 மைல் தொலைவில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக அது மேலும் கூறியது. ரஷ்யா நடத்திய விசையுறு ஏவுகணை தாக்குதலில் யுக்ரைன் தலைநகர் கியேவின் சில பகுதிகள் குறிவைக்கப்பட்டதில் குறைந்தது 9 பேர் உயிரிழந்ததுடன் 28 பேர் காயமடைந்ததாக யுக்ரைன் அவசர நிலை சேவை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் கியேவின் 5 வட்டாரங்களில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியதுடன் உயிரிழப்புகளும் காயங்களும் பதிவாகியுள்ளன. விளையாட்டு 2026 ஆசிய இளையோர் கிண்ண ஹாக்கி அடுத்த மாதம் 4ஆம் நாள் முதல் 13 வரை சீனா மோச்சியில் திட்டமிடப்பட்டுள்ள இப்போட்டிக்கு தேசிய அணியின் ஆட்டக்காரர்களை இறுதி செய்வதற்கு இன்று தொடங்கி 15 ஆகஸ்ட் வரை இந்தியா பெங்களூருவில் நடைபெறும் தொடர் முக்கிய தளமாக அமையும். அந்த வகையில் இந்திய தொடர் மூலம் 22 ஆட்டக்காரர்கள் மதிப்பீடு செய்யப்படுவார்கள் என்று பயிற்றுநர் நூர் சைஃபுல் ஜைனி நசுருடீன் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

ராகவேந்திரக்காக யசின் அனுராதா ஸ்ரீராம் குழுவினர் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். சரிங்க, அடுத்ததாக விக்ரம் வேதாத்திரக்காக பாடல் வருகின்றது. சரி, நீங்க நிகரசிம்லான் பக்கம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள வாக்களிக்கக்கூடிய தருவாயில் இருக்கீங்க, இன்னும் போகல அப்படின்னா உடனடியாக சென்று விடுங்கள். இறுதி கட்டத்துல நாம இருக்கின்றோம் இல்லையா. வாக்களிப்பது அப்படிங்கிறது நம்முடைய உரிமை, அதனை நாம நிறைவேற்றுவது நம்முடைய கடமை. அதனால அவசியமா வாக்களிச்சிருங்க. அடுத்ததாக பாடலை கேட்கவிருக்கின்றோம். பாடலுக்கு பிறகு மீண்டும் நாம சந்திப்போம்.

0: இளம் பூரணன் மித்ரா இவர்கள் பெயரின் முதல் எழுத்துக்களின் இணைப்பில் பிறந்ததுதான் இமி. இதுதான் இன்றைய சிறுகதையின் தலைப்பு.
1: மித்ரா சொன்ன பெயர்தான் இறுதியில் தேர்வில் வெற்றி பெற்றது. நாய்க்கு அவர்கள் முடிவு செய்த பெயர் இமி.
0: மணிராமு எழுதிய இந்த சிறுகதைக்கு த்ரேசா லசாரோ குரல் கொடுத்திருக்காங்க. இன்று 7:15
1: அவளது இதயம் மற்றும் முக்கிய உறுப்புகள் செயலிழக்க தொடங்கியதும் தெரிய வந்தது.
0: நடந்ததுதான் என்ன? இமி சிறுகதைய கேளுங்க.
2: நடந்ததுதான் என்ன அப்படின்றத நீங்க தெரிந்து கொள்ள இன்றைக்கு 7:30 சிறுகதை இடம்பெறவிருக்கின்றது. வாராந்திர நிகழ்ச்சிகள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மின்னல நிறைய நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே இருக்கு. சிறுகதை, வானொலி, நாடகம் ஆக இதுமே கூட நீங்க தரமா எழுதலாம். அதே வழியில ஒரு நேயரின் குரல் நீங்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கின்றது. ஒரு நேயரின் குரல் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15 இடம்பெறவிருக்கின்றது. சரிங்க, அடுத்த பாடல்களை நாம கேட்கவிருக்கின்றோம். நீங்கள் இசையும் இசையும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க. உங்களோடு பொன் கோகிலம் பேசிட்டு இருக்கு.
3: தூக்கு தோரண அடாவடி, தூக்கு தோரண அளப்பற, தூக்கு தோரண தடாலடி, தூக்கு தோரண கட்டுக்கடங்காத கிராமத்து காட்டு அடி.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: அவங்க இது வானொலியை நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஒரு நாள் எப்படியாவது என்னுடைய குரல் வானொலியில கேட்காதா அப்படின்னு ஆர்வமா ஏக்கமா நீங்க இருக்கீங்களா அப்படின்னு சொன்னா storybox.minnal@gmail.com என்னும் மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க உங்களுடைய எழுத்து படிவத்தையும் அதே வேளையில உங்களுடைய ஒரு சின்ன குரல் பதிவையும் எழுதி அனுப்பி வைங்க. கண்டிப்பா மறக்காம உங்களுடைய பெயரையும் உங்களுடைய கைபேசி எண்ணையும் குறிப்பிட்டு அனுப்புங்க. அப்பதான் நாங்க உங்களை அழைப்பதற்கு வசதியா இருக்கும். சரி, ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 2:15 உங்களில் ஒருவராக ஒரு நேயர் கலந்து கொண்டு அறிவிப்பாளராக அவங்களுக்கு பிடித்த பாடல்களையும் அதே வேளையில ஒவ்வொரு வித்தியாசமான களத்தையும் அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. நாளைக்கும் மறக்காம கேளுங்க. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல எதெல்லாம் நம்ம கவனிக்க மறந்துருக்கோம் அப்படிங்கிறதையும் எந்தெந்த பொருள் எல்லாம் நம்மளை ஞாபகம் ஊட்டுது அப்படிங்கிறதையும் பற்றியும் பேசியிருக்காங்க. ஆக 2:15 நாளைக்கு. அது மட்டும் இல்ல, இதை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்நேரம் உங்களுக்கு நல்லா பேசக்கூடியவங்க, குரல் ரொம்ப நல்ல இனிமையா இருக்கக்கூடிய, நல்ல தமிழ் பற்றாளர், நல்ல தமிழ் பேச பிடிக்கும் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் உங்களுடைய கண் முன்னே வந்திருப்பாங்க. அவங்கள மறக்காம ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில கலந்து கொள்ள சொல்லுங்க.

இந்தளவில் இசையும் இசையும் நிகழ்ச்சிக்கு நாம விடை கொடுக்க போகின்றோம். அன்பு வணக்கத்தோடு விடை பெற்றுக் கொள்கின்றேன் பொன் கோகிலம். மீண்டும் நாம எப்ப சந்திப்போம் அப்படின்னா திங்கட்கிழமை காற்றின் மொழியில இரவு 8 மணிக்கு சந்திப்போம். சரி, அடுத்ததாக நம்மளுடைய தீரா இசையில இனிய பாடல்கள், உண்மையிலே இனிக்கு இனிக்கு பாடல்களை தொகுத்து எடுத்துட்டு வந்திருக்காங்க நளினி அச்சுதன். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசியா வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். தொடக்கமாக 16வது நெகிரிசெம்பிலான் சட்டமன்ற தேர்தல் நிலவரம். பிற்பகல் 3 மணி வரை வாக்களிப்பு விகிதம் 59.3 விழுக்காட்டை எட்டியுள்ளது. களத்தில் இறங்கியுள்ள கட்சிகளுக்கு இடையிலான கடும் போட்டி அடிப்படையில் 72 முதல் 75 விழுக்காட்டு வாக்காளர்கள் தங்கள் மக்களாட்சி கடமையை நிறைவேற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் SPR தலைவர் டாக்டர் ஸ்ரீ ரம்லான் ஹரோன் தெரிவித்துள்ளாா். August 31 புத்ராஜயா சதுக்கத்தில் நடைபெறும் 2026 தேசிய நாள் கொண்டாட்டத்தில் பங்கேற்கும் மக்கள் குப்பைகளை அகற்றி அதற்கென ஒதுக்கப்பட்ட இடங்களில் வீசுவதன் மூலம் பொறுப்புணர்வையும் வெளிப்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அண்மையில் மர்டேகா சதுக்கத்தில் குப்பைகள் நிறைந்து கிடந்த சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருக்க வேண்டும் என்று கூட்டரசு பிரதேசங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் ஹெனாயோ சுட்டிக்காட்டினார். ஹுலு ஸ்லாங்கூரில் உள்ள ஒரு பள்ளியில் நேற்று பெண் ஆசிரியர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் குறித்த விசாரணையில் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று ஸ்லாங்கூர் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. அந்த ஆசிரியரின் குடும்பத்தினருக்கு சிறந்த உதவிகள் கிடைப்பதை உறுதி செய்வதிலேயே தற்போது கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மாநில JPN கூறியது. எனவே உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பரப்புவதை தவிர்க்குமாறும் அது கேட்டுக் கொண்டது. கனடா வன்கவ்கஹ் தீவை ரெக்டர் கருவியில் 5.5 பதிவான நிலநடுக்கம் முழுக்கியதாக ஜெர்மன் புவி அறிவியல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கம் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையமிட்டிருந்தது. உலகின் இதர பகுதிகளை காட்டிலும் தீவிர வெப்ப அலையை எதிர்கொண்ட நாடாக மேற்கு ஐரோப்பா உள்ளது. இது தீவிரமான காட்டுத்தீ ஏற்படும் இடரை அதிகரித்துள்ளதாகவும் ஸ்பெயின் காலநிலை நிபுணர் ருபன் டெல் கேம்போ தெரிவித்தார். இந்நிலையில் ஜூலை இறுதி தொடங்கி ஸ்பெயின் 4வது கட்ட வெப்ப அலையை சந்திக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விளையாட்டு வாஷிங்டன் பொது டென்னிஸ் போட்டி. நடப்பு பெற்றாளர் அலெக்ஸ்டர் மினோரோம் இப்போட்டியின் 2வது தேர்வான பென் ஷால்டனும் அரையிறுதிக்கு தகுதி பெறுவதில் தோல்வி கண்டனர். டெமினோ 7-6, 6-4 என நேரடி செட்டில் அமெரிக்காவின் பிரண்டன் நகாஷிமாவிடம் வெற்றியை நழுவவிட்டார். சிலியைச் சேர்ந்த அலெஜெண்டர் டபிலோ 4-6, 7-5, 6-4 என ஷால்டனை வென்றார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசிய மடானே, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மின்னலின் திரா இசையின் வணக்கம் உங்களுக்கு. உங்களுடைய சனிக்கிழமை பொழுதுக்கு இன்னும் அழகூட்ட தொடங்கியிருக்கின்ற திரா இசை வார இறுதி. உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கலாம், அது எங்களுக்கு தெரியுது. வார நாட்கள்ல வேலைக்கு போறோம், அதனால நம்ம தனிப்பட்ட பொறுப்புகள் கொஞ்சம் தடைப்பட்டு நிற்கலாம். தடைப்பட்ட அந்த பொறுப்புகள் எல்லாம் வார இறுதி நாட்கள்ல செய்து முடிச்சிருங்க. உங்கள் களைப்பை கலைக்க நாங்க காத்திருக்கோம். 80-90 காலகட்டங்கள்ல வெளிவந்த பாடல்களை உங்களுக்காக நாங்க அனுப்பி வைக்கிறோம். இது பாடல்களை ரசிப்பதற்கான நேரம். இப்போ இந்த நொடி எந்த பாடலை கேட்கணும் அப்படின்னு உங்க மனசு ஏங்குது, அதுவும் இதுவரைக்கும் வாய்ப்பு கிடைக்காத நேர்கள் அழைத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 3282825737 அல்லது 4768. உங்கள் மனம் விரும்பும் அந்த 80-90 வெளிவந்த பாடல் தான் என்னங்க, நீங்க கேளுங்க. நாங்க கொடுக்கிறோம் விரும்பி கேட்கும் பாடல்களை உங்களுக்காக வழங்க நாங்க இங்க ரொம்ப ஆவலா காத்திருக்கோம். திரா இசையில் அடுத்து வரும் 4 மணி நேரம் உங்களுக்கான சொர்க்கம். கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும் சனிக்கிழமை திரா இசை. உங்களோட நான் நளினி அச்சுதன்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:43. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:43.
2: இளம்பூரணன் மித்ரா, இவர்கள் பெயரின் முதல் எழுத்துக்களின் இணைப்பில் பிறந்ததுதான் இமி. இதுதான் இன்றைய சிறுகதையின் தலைப்பு.
3: மித்ரா சொன்ன பெயர்தான் இறுதியில் தேர்வில் வெற்றி பெற்றது. நாய்க்கு அவர்கள் முடிவு செய்த பெயர் இமி.
2: மணிராமு எழுதிய இந்த சிறுகதைக்கு த்ரேசா லசாரு குரல் கொடுத்திருக்காங்க. இன்று 7:15.
3: அவளது இதயம் மற்றும் முக்கிய உறுப்புகள் செயலிழக்க தொடங்கியதும் தெரிய வந்தது.
2: நடந்ததுதான் என்ன இமி? சிறுகதையை கேளுங்க.

0: இன்றைய தீர இசையில் விருப்ப பாடல்களை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எனிகோ அழைச்சிருக்காங்க படாங் ஸ்ட்ரைக்டாவில இருந்து. சொல்லுங்க எனிகோ, வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சிஸ்டர், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம், நலமா இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் கடையில இருக்கேன், சலூன் கடை வச்சிருக்கேன். எனக்கு பிடிச்சமான 80 பாட்டு அக்னி நட்சத்திரம் ஒரு பாட்டு போடுங்க. வா வா அன்பி அன்பி, எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு அது.
0: வா வா அன்பி அன்பி, அக்னி நட்சத்திரம் இருந்து உங்களுக்காக வருது. நன்றிங்க,
1: ரொம்ப நன்றி சார்.

0: வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம். நீங்க யார் பேசுறீங்க?
1: நான் ரேணு பேசுறேன். ரேணு குழந்தைசாமி பேசுறேன். கப்பங்கல இருந்து
0: ரேணு குழந்தைசாமி.
1: ஆமா மேம்,
0: புதுமையா தான் இருக்கு பேரு. சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு சின்ன தம்பி படத்துல இருந்து நீ எங்கே என் அன்பே.
0: நீ எங்கே என்பே, அந்த குஷ்பு வந்து கண்ணாடி
1: மீண்டும் மீண்டும் மீண்டும்
0: மீண்டும்
1: அந்த பாட்டு மேம்.
0: அந்த பாடல் என்ன பெரிய ஈர்ப்பு சொல்லுங்க, கேட்க ஆர்வமா இருக்கு.
1: அந்த பாட்டு பாக்குறப்ப எங்க அக்காவை பாக்குற மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்கும்.
0: இப்படிதாங்க ஒரு நேயர் சொல்லிருக்காங்க. அந்த பாடலை பார்க்கும் போது, அந்த காட்சியை பார்க்கும் போது, அவங்க அத்தையை பார்த்த ஞாபகம் இருக்குன்னு. அந்த பொண்ணு பாவம் குழந்தையில ரொம்ப அழுதுருக்காங்க. வேற பாருங்க, அவங்க அத்தை வந்து குஷ்பு மாதிரி இருந்திருப்பாங்களோ தெரியலையே.
1: எங்க அக்கா குஷ்பு மாதிரி. கவிதா அக்கா பேரு.
0: உங்களுடைய கவிதா அக்காவுக்காக வருது பாடல். நீ எங்கே

0: நிப்போ பிரியங்காவில் அதிர வைக்கும் ஆடி தள்ளுபடி. குறைந்த விலை மலிவோ மலிவு. மலிவாக வாங்கிட கல்யாண புடவைகள் காஞ்சிபுரம், பனாரஸ், பாம்பே, பாலிவுட் சாரிங்க, பஞ்சாபி ஆடைங்கன்னு அள்ளி குவிக்க வாங்க. இப்போ பிரியங்காவுக்கு வெண்கல பாத்திரங்கள், பூஜை பொருளுங்க, இமிடேஷன் நகைங்கன்னு அனைத்துமே நம்ப முடியாத விலை குறைப்பு. கிளம்புங்க ஜவுளி கடலான இப்போ பிரியங்காவுக்கு.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasnu இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
3: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்

0: வணக்கம், மகேஸ்வரன் பேசுறேன்.
1: மகேஸ்வரன் வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க
0: மகேஸ்வரன்?
1: பேசுறேன். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இந்த மாலை நேரத்துக்கு? இதமா சுகமா காதல கேட்கறதுக்கு என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: வந்தால் வந்தால் ராஜகுமாரின்னு இந்த பாட்டை டெடிகேட் பண்றேன்.
1: யாருக்காக?
0: அவங்க பேர் யமுனாதேவி.
1: யமுனாதேவி தான் உங்க வாழ்க்கையில் வந்த ராஜகுமாரி?
0: ஆமா.
1: சரிங்க, கொடுத்துருவோங்க. யமுனாக்கு தெரியுமா இது?
0: அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அவங்களுக்கு கேட்டா சர்ப்ரைஸா இருக்கும்.
1: சீரா இசை கேட்டு இருப்பாங்களே?
0: கேட்டுதான் இருப்பாங்க.
1: சரிங்க, கொடுத்துருவோம். யமுனா கேட்டுக்கோங்க, உங்களுக்காக மகேஸ்வரன் பாடல் அனுப்பி வைக்கிறாரு.

0: வேலைக்கு செல்லும் போது வீட்டில் இருக்கும் வயதான பெற்றோர் அல்லது உடல்நலன் குறைந்தவர்களை பற்றி கவலையா? கோல்டன் லைஃப் கேர் உங்கள் இல்லத்திற்கே அனுபவம் மிக்க பராமரிப்பாளர்களை அனுப்பி அன்புடன் கவனித்துக் கொள்கிறது. அழையுங்கள் சுழியம் 1-2-9-2-2-2-6-5-9. விவரங்களுக்கு www.goldenlifecare.com.my.
1: வணக்கம், நான் சஸ்மானன். நான் சமையல் துறையில் 11 வருஷமா இருக்கேன். மலேசியனாலே உணவு தான் இங்க நான் சமைக்க ஆரம்பிச்சு வெளிநாடுகள்ல சமைக்க இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் சமைக்கிற சாப்பாடு வெளிநாட்டுக்காரங்க சாப்பிட்டு மலேசிய சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம் நாட்டு உணவு வந்து உலக அரங்கில் கொண்டு போகணும், அது என்னோட பெருமை மட்டும் இல்ல, அது என்னோட கடமையாவும் நான் கருதுறேன். வெளிநாட்டுகள் எத்தனையோ சமையல் போட்டிகளை நான் கலந்திருக்கேன், வெற்றியும் பெற்றிருக்கேன். வெற்றி பெற்றதை தாண்டி நமது ஜாலூர்க்கு மீளங்க பிடித்து நிற்கும் தருணம் அந்த சொல்ல வார்த்தையே இல்லைங்க. நான் ஒரு மலேசியர் ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றி மலேசியா.
2: ஜாலூர்க்கு மீளங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
0: நான் மணிவண்ணன், பண்டாபுத்திரா கூலாயில இருந்து பேசுறேங்க.
1: சொல்லுங்க மணிவண்ணன், என்ன பாடல் வேணும்?
0: மஞ்சள் வெயில் மாலை இட்ட பூவி
1: அப்படின்னு
0: ஒரு பாட்டு இருக்கீங்களா?
1: கண்டிப்பா இருக்கு.

0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? புவனேஷ் சொல்லுங்க. இங்க இருந்து
1: கோடேஸ்வரி சந்திரன் சப்டைட்டல் யூனிட்ல இருந்து
0: பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஆர்டிஎம் உலகத்துக்குள்ள இருந்து அழைச்சிருக்கீங்க, சொல்லுங்க என்ன பாட்டு வேணும் புவனேஸ்வரி?
1: உங்களோட நிகழ்ச்சி கேக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க பேசுறது.
0: அப்ப அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கறோம் கண்டிப்பா. மக்களுக்கு நிறைய பேர் தெரியாது பாருங்க, வீட்ல இருந்து படம் பாக்குறாங்க ஆர்டிஎம்ல, அங்க அதுல உங்க என்ன வேலை, அது உங்களுடைய வேலை என்ன கொஞ்சம் சொல்லுங்க, சுவாரஸ்யமா இருக்கும்.
1: பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள் நம்மளுடைய சேனலுக்கான நிகழ்ச்சிகள் வந்து நிகழ்ச்சிகள் வந்து நம்ம மொழிபெயர்த்து மலாய் மொழியில நம்ம போறோம். நம்ம பலதரப்பட்ட மொழியில வந்து சிறந்த புலமை பெற்றவர்கள் நம்மகிட்ட வேலை செய்யறாங்க. சொல்லி கொடுத்தது நீங்க தானே,
0: அதெல்லாம் பாத்துக்கிறீங்க.
1: அதெல்லாம் பாத்துக்கிறேன், நல்லா இயங்கிட்டு இருக்கு.
0: சரிங்க, உங்களுக்காக பாடல் அனுப்பி வைக்கிறோம் புவனேஸ்வரி.
1: ஓகே, நன்றி நன்றி.

0: சிக்கல் சரியாச்சு. இளம் பூரணன் மித்ரா இவர்கள் பெயரின் முதல் எழுத்துக்களின் இணைப்பில் பிறந்ததுதான் இமி. இதுதான் இன்றைய சிறுகதையின் தலைப்பு.
1: மித்ரா சொன்ன பெயர்தான் இறுதியில் தேர்வில் வெற்றி பெற்றது. நாய்க்கு அவர்கள் முடிவு செய்த பெயர் இமி. இமி.
0: மணிராமு எழுதிய இந்த சிறுகதைக்கு த்ரேசா லசாரோ குரல் கொடுத்திருக்காங்க. இன்று 7:15
1: அவளது இதயம் மற்றும் முக்கிய உறுப்புகள் செயலிழக்க தொடங்கியதும் தெரிய வந்தது.
0: நடந்ததுதான் என்ன? இமி சிறுகதையை கேளுங்க.

0: நெகிரிசம்பிலான் சட்டமன்ற தேர்தல் இதுவரை 562,000 அதிகமானோர் வாக்களித்துள்ளனர். சாலையை பந்தய களமாக மாற்றி விபத்தில் சிக்காதீர், பஹாங் சுல்தான் அறிவுறுத்தல். வணக்கம், சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் மாலை 5 முதன்மை செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். நெகிரிசம்பிலான் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தொடர்ந்து வாக்களித்து வருகின்றனர். மாலை 4 வரை அம்மாநிலத்தில் தகுதி பெற்ற வாக்காளர்களில் 65.38% விழுக்காட்டினர் அல்லது 562,000 மேற்பட்டோர் தங்களின் மக்களாட்சி கடமையை நிறைவேற்றியுள்ளதாக தேர்தல் ஆணையம் SPR தெரிவித்துள்ளது. குறிப்பாக கோத்தா தொகுதியில் மிக அதிகமாக 72.1% வாக்களித்துள்ள நிலையில் அடுத்தடுத்த நிலையில் ஸ்ரீமுனாந்தியும் அல்லாபு தொகுதியும் உள்ளன. வாக்களிப்பு மாலை 6 நிறைவடையும். அதன் பிறகு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். நெகிரிசம்பிலான் சட்டமன்ற தேர்தல் எவ்வித விரும்பத்தகாத சம்பவமும் இன்றி சுமூகமாக நடைபெறுவதாக அரச மலேசிய காவற்படை தலைவர் தான் ஸ்ரீ கலீத் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். அம்மாநில தேர்தல் மக்களாட்சி நெறிமுறைகளுக்கு ஏற்ப கட்டுப்பாடுடன் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் 5,500 காவல்துறை அதிகாரிகளும் உறுப்பினர்களும் பணியில் ஈடுபட்டு வருவதாக அவர் கூறினார். இவ்வேளை தேர்தல் முடிவு அறிவிக்கப்படும் வரை இது தொடரும் என தாம் பெரிதும் எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார். இதனிடையே நெகிரிசம்பிலான் சட்டமன்ற தேர்தல் தொடர்பில் இதுவரை காவல்துறை 92 புகார்களை பெற்றுள்ள வேளை 24 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டுள்ளன. இவற்றில் பெரும்பாலானவை கட்சி ஆதரவாளர்களை உட்படுத்திய சிறு அளவிலான குற்றங்களை உட்படுத்தியவை என அரச மலேசிய காவல்துறை தலைவர் தான்சி முகமது கலீத் இஸ்மாயில் தெரிவித்தார். அதேவேளை வாக்காளர்களுக்கு பணம் வழங்கப்பட்டதாக இதுவரை பெறப்பட்ட 4 புகார்கள் தொடர்பில் விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். எல்னினோ காலநிலை வெப்பமான வானிலை ஆபத்துகளை அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இது ஆற்று நீரோட்டம், அணைகள், நீர்த்தேக்கங்களில் உள்ள நீர்மட்டத்தில் பாதிப்பினை ஏற்படுத்தும். ஆகையால் கடுமையான வெப்பத்தையும் நாட்டின் நீர் விநியோக அழுத்தத்தையும் எதிர்கொள்ள தயார்நிலை பணிகளை முன்னெடுக்க வேண்டுமென ஆற்றல் மாற்ற நீர் உருமாற்ற அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மழைநீர், நிலத்தடி நீர், ஒருங்கிணைந்த நீர் சேமிப்பு, ஆற்று படுகை ஊடுருவல் உட்பட கடல் நீர் சுத்திகரிப்பு போன்ற மாற்று நீர் ஆதாரங்கள் மூலம் நீர் வளத்தையும் விநியோகத்தையும் வலுப்படுத்த வேண்டுமென அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மலேசியாவின் சிறப்பு தேடி மீட்கும் குழு ஸ்மார்ட் பெருநகர பகுதிகளில் ஏற்படும் பெரிய அளவிலான கட்டட இடிபாடுகள், நிலநடுக்கம், பேரிடர்கள் போன்ற அவசர நிலைகளில் தேடி மீட்கும் பணிகளில் ஈடுபடும் குழு USAR என்ற சான்றிதழை மீண்டும் பெறுவதன் மூலம் தொடர்ந்து வெற்றிகளை பதிவு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அங்கீகாரம் பன்னாட்டு நிலையில் மலேசியாவின் சிறப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அமர் சைட் அமிடி தெரிவித்துள்ளார். அத்துடன் உலக அரங்கில் மலேசியாவின் புகழை மேலோங்கச் செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நகரமயமாக்கல், வீடமைப்பு, நிலையான புறநகர் மேம்பாடு ஆகிய சவால்களை எதிர்கொள்வதிலும் வட்டார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதிலும் 2026 ஆசியான் சீனா கட்டுமானம் வீடமைப்பு அமைச்சர்கள் வட்டவேசை மாநாடு எம்காக் ஒரு முக்கிய தளமாக விளங்குகிறது. ஐநா வாழ்விட குறிக்கோளுக்கிணங்க ஆசியான் சீனா உள்ளிட்ட பன்னாட்டு பங்காளிகளின் முயற்சிகள் எம்ராக் வியூகத்துடன் ஒத்துப்போவதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ஆங்கோர்மேங் கூறினார். நகரங்கள், தரமான வீடமைப்பு, ஒற்றுமையான சமூகம் எனும் கருப்பொருளில் ஆசியானின் 11 உறுப்பு நாடுகளின் அதிகாரிகள் உட்பட 300 பங்கேற்பாளர்களுடன் அந்த மாநாடு நடத்தப்பட்டது. சாலையில் சட்டவிரோத பந்தயத்தில் ஈடுபட வேண்டாம் என பஹாங் ஆட்சியாளர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாயத்துடன் அல் முஸ்தபா பில்லா ஷா அறிவுறுத்தியுள்ளார். எந்த ஒரு விரும்பத்தகாத சம்பவமும் நிகழ்வதற்கு முன்பாக அவ்வாறான செயலை நிறுத்துவதே நலம் என்று அவர் கூறினார். ஒவ்வொருவரும் தங்களின் வருகைக்காக காத்திருக்கும் குடும்ப உறுப்பினர்களை ஒரு கணம் நினைத்து பார்ப்பது அவசியம். மாறாக சாலையை துணிச்சலாக சோதித்து பார்ப்பதற்கான களமாக பயன்படுத்த வேண்டாம் அவர் வலியுறுத்தினார். ஸ்லாங்கூரில் பூச்சோங், கிள்ளான் ஆகிய பகுதிகளில் அரச மலேசிய காவல்துறை மேற்கொண்ட அதிரடி சோதனையில் 1.9 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான வரியற்ற மதுபான கடத்தல் முறியடிக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்பில் 5 தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 25-35 வயதிற்குட்பட்ட அந்நிய நாட்டவர் இருவரும் அடங்குவர். தொடர்புடைய கும்பல் 2024 முதல் மதுபானத்தை வைத்திருந்தல், விநியோகித்தல் உட்பட சட்டவிரோத மதுபான விற்பனை நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வந்துள்ளதாக புகித் அமான் உள்நாட்டு பாதுகாப்புத்துறையின் வனவிலங்கு உளவு தகவல் புலனாய்வு பிரிவு இயக்குநர் டத்து முகமது சக்கி ஆஷார் தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அண்மைய இளைஞர் போராட்டங்களின் போது தம்மை அவதூறாக பேசியவர்களை மன்னிக்க விரும்புவதாக தெரிவித்துள்ளார். தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தை எதிர்த்து கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி முன்னெடுத்த போராட்டங்கள் பின்னர் வேலையின்மை அரசாங்கம் மீதான மனநிறைவின்மையை விரிவடைந்துள்ளன. போராட்டங்களில் பிரதமரை இழிவாக பேசிய சிலர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்ததுடன் சமூக ஊடகங்களில் அவதூறான பதிவுகளை அகற்றவும் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் இளமையில் செய்யும் தவறுகளை சட்ட நடவடிக்கையின்றி வழிகாட்டுதல்கள் மூலம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் அவர்களை மன்னிக்க விரும்புவதாகவும் மோடி கூறினார். பிரிட்டனின் மேசிவ் அட்டாக் இசைக்குழுவினர் சிங்கப்பூரில் இசை நிகழ்ச்சி நடத்த இனி அனுமதி இல்லை என அக்குடியரசின் காவல்துறை தெரிவித்தது. கடந்த புதன்கிழமை இசை நிகழ்ச்சியின் போது அக்குழுவின் 2 உறுப்பினர்கள் பாலஸ்தீன கொடியை ஏந்தியதாக விசாரணையில் கண்டறியப்பட்டது. இதனையடுத்து அவர்கள் சிங்கப்பூரில் மீண்டும் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் கடும் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. ஆயினும் அவ்விருவரின் பெயரை காவல்துறையினர் குறிப்பிடவில்லை. உலகின் இதர பகுதிகளை காட்டிலும் தீவிர வெப்ப அலையை எதிர்கொண்ட நாடாக மேற்கு ஐரோப்பா உள்ளது. இது தீவிரமான காட்டுத்தீ ஏற்படும் இடரை அதிகரித்துள்ளதாக ஸ்பெயின் காலநிலை நிபுணர் ரூபன் டெல் கேம்போ தெரிவித்தார். இந்நிலையில் ஜூலை இறுதி தொடங்கி ஸ்பெயின் 4 கட்ட வெப்ப அலையினை எதிர்கொள்ளும் என அவர் கணித்துள்ளார். அந்நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை 42°C கடக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். 1961 பின் இரண்டாவது மிகப்பெரிய வெப்ப மாதமாகவும் 3வது வறண்ட மாதமாகவும் ஜூன் உள்ளது. விளையாட்டு ஹாக்கி. 2026 ஆசிய இளையோர் கிண்ண ஹாக்கி போட்டியை முன்னிட்டு இந்தியா பெங்களூருவில் இன்று தொடங்கி வரும் 15 வரை அதன் தொடர் ஆட்டங்கள் இடம்பெறவுள்ளன. இப்போட்டிக்கான தேசிய அணி விளையாட்டாளர்களை இறுதி செய்வதற்கான முக்கிய தளமாக இது விளங்குவதாக பயிற்றுநர் நோர் சைஃபுல் சைனி நசருடீன் கூறியுள்ளார். 22 விளையாட்டாளர்களை உடைய தேசிய அணி இந்திய விளையாட்டுக் கழகத்துடன் 3 சோதனை ஆட்டங்களில் களம் காணும். தொடர்ந்து 20 வயதிற்குட்பட்ட இந்திய அணியினருடனான 5 ஆட்டங்களில் பொருந்தும் என்று அவர் தெரிவித்தார். நிறைவாக கட்பந்து. முகமது சலா சவுதி அரேபிய கிளப் ஹல் இத்திஹாட்டில் இணையவிருப்பதை நெருங்கிவிட்டதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. அவரை வாங்குவதற்கு இதர சில கிளப்புகள் இறுதி செய்ய தவறியதைத் தொடர்ந்து இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. எகிப்து தாக்குதல் ஆட்டக்காரர் முகமது சலாவை பெற அல் இத்திஹாட் 2026-2027 பருவத்திற்கு 21 மில்லியன் பவுண்ட் செலுத்த தயாராக இருப்பதாக துருக்கி ஊடகம் சபா தெரிவித்தது. லிவர்பூலுடனான எஞ்சிய ஆண்டு ஒப்பந்தத்தை முன்னதாகவே முடித்துக் கொள்வதற்கு ஒப்புதல் தெரிவித்ததை அடுத்து கடந்த ஜூன் இறுதியில் சலா லிவர்பூல் கிளப்பை விட்டு வெளியேறினார். நெகிரி சம்பிலான் சட்டமன்ற தேர்தல் இதுவரை 562,000 அதிகமானோர் வாக்களித்துள்ளனர். சாலையை பந்தய களமாக மாற்றி விபத்தில் சிக்காதீர், பஹாங் சுல்தான் அறிவுறுத்தல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகன அருஜோதி, மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு, வணக்கம்.
5: பெண்களே, சமையல் செய்ய போறீங்க, சரி அதுவா இதுவா என ஏன் மனம் அலைப்பாயுது? நம்பி கை வையுங்க. அதுவே

சனிக்கிழமை தீர இசையுது நாங்க அனுப்பி வைக்கும் இந்த இசையினும் மருந்து இசையினும் விருந்து நிச்சயம் உங்களுக்கு உங்க மனசுக்கு நல்ல துறை துணையா இருக்க போகுது இருக்கும் அப்படின்னு நம்புறோம். சாலை முழுக்க பயங்கர நெரிசலுங்க, அங்க கிளங்ல இருந்து இங்க குலலம்பூர் அங்கசப்பரி வந்து சேரும் வரையில் சாலை முழுக்க என்னதான் நடக்குது அப்படி இன்றைக்கு அப்படின்னு தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு நெரிசலா இருந்துச்சு. உங்க ஊர்ல எப்படி இருக்கு அப்படின்னு தெரியல, முடிந்தால் வேலைக்குன்னா போய் தான் ஆகணும், அப்படி இல்ல சும்மா வெளியே போலாம் அப்படின்னு நினைச்சா அதுக்கு எதுக்குங்க. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கொஞ்சம் ஓய்வு எடுத்து மனசுக்கு ஒரு ஓய்வு கொடுத்து உடலுக்கு ஒரு ஓய்வு கொடுத்து சிந்தனைக்கு ஒரு ஓய்வு கொடுத்து பாடல்களை ரசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் திங்கக்கிழமை நீங்க வேலைக்கு போகும்போது அவ்வளவு புதுசா புத்தம் புதுசா பிறந்த மாதிரி இருப்பீங்க. அதனால தான் சொல்றோம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க, மனசுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவையில்ல. பாடல்களை நாங்க இங்கிருந்து கொடுக்குறோம், உங்களுக்கு துணையா நாங்க பாடல்களை அனுப்பி வச்சுட்டே இருக்கோம்.

உங்களுக்கான மயக்கம் இந்த தீரா இசை, அந்த மயக்கத்துக்கான மருந்தும் இதே தீரா இசை தான். பாடல்களை நாங்கள் இங்கிருந்து உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கோம். இன்றைக்கு என்ன மாதிரியான பாடல்கள் ஏறக்குறைய உங்களுக்கு வந்து சேரப்போகுது அப்படிங்கிற ஒரு முன்னோட்டம் காலையிலிருந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் அதை கேட்க தவறியவர்களுக்காக மீண்டும் ஒரு முறை கொடுக்குறோம், கேட்டு பாருங்க.

அவங்க முதல்ல தீரா இசைக்கு உள்ள நுழையும் போது பொன்கோகிலம் வெளியே உட்காந்து ஒரு பாடலை ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன பாடல் அப்படின்னு கொஞ்சம் உத்து பார்த்த போது என்ன பாடல் தெரியுமா, உன்னை நான் பார்க்கையில் ஊமையாய் ஆகிற இந்த பாடல் வந்து இந்த பாடல் முன்னோட்டத்தில் இருந்துச்சு. அப்படி ரொம்ப நாளாச்சு கேட்டு இந்த பாட்டை, சரி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு இப்பதான் கேட்டுருக்கு. என்ன இப்படி இருக்கு, என்ன உயிரை இப்படி கொல்லுது இந்த பாடல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக ஆமாம், அப்படியே சிரிச்சபடி உள்ள நுழைஞ்சாச்சு அந்த பாடலையும். இன்றைக்கு உங்களுக்காக நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம், முதல்ல நீங்கள் முன்னோட்டத்தில் கேட்டிருந்தீங்க. ஆக இன்றைக்கு தீராயிசையின் பாடல்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா இப்படி தாங்க இருக்க போகுது. நம்முடைய டிக்டாக் நேரலையில் நேர்கள் பலரும் இணைந்திருக்காங்க. அப்படி நீங்கள் இன்னும் உள்ள வரல அப்படின்னு சொன்னால் உடனே வாங்க, அங்கே வந்து உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்க. உங்களுக்காக காத்திருக்கின்றது சனிக்கிழமை தீராயிசை.

அந்த பாடல் பல உள்ளங்களை கவர்ந்த பாடல் அப்படின்னு டிக்டாக் நேரலையில் நேயர்கள் பலரும் வந்து பதிவு செய்துட்டு இருக்கீங்க. அதாங்க உங்க மனசு அறிந்து நாங்கள் பாடல்களை தேர்வு செய்து கொடுத்துருவோம். அது நிச்சயமா தீர இசையில் எப்போதுமே நடக்கிறது தான். சரி, முதல்ல வந்து ஒரு அழைப்பு வந்திருந்தது. வினோத் அழைச்சிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பினாங்கில் இருக்கும் ராமகிருஷ்ணா தமிழ் பள்ளியின் ஆசிரியை திருமதி ஜெனிஃபர் ஏரன் அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட குடும்பத்தினர் சார்பிலும் எல்லாரும் வாழ்த்து சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜெனிஃபர் டீச்சர் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்களுக்கு நாங்கள் இங்கிருந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிக்கிறேன். எப்போதுமே மகிழ்ச்சியாக இருங்க. ஆசிரியர் தொழில் அப்படிங்கிறது ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு தொழில். அந்த ஆசிரியர்களிடம் இருந்து மாணவர்கள் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. மாணவர்கள் அவங்களை கடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஆசிரியர்கள் அங்கே இருந்து மற்ற மாணவர்களை அப்படியே ஏற்றி விடும் ஏணிகளாக தான் இருக்காங்க. எப்போதுமே ஆசிரியர்கள் அப்படிங்கிறது எப்போதுமே மறக்க முடியும். எத்தனை வயசானாலும் ஆசிரியர்கள் தான். அவங்க வந்து பணி ஓய்வு பெற்றிருந்தாலும் கூட தூரத்துலேருந்து ஒரு மாணவன் அவங்களுக்கே வயசாகிருக்கும் பாருங்கள். பார்த்துட்டு சார் எப்படி இருக்கீங்க, டீச்சர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறதே அது ஒரு தனி மகிழ்ச்சிங்க. அது காதால கேட்கறதுக்கு பெரும் தவம் செய்திருக்கணும். அந்த மாதிரி ஆசிரியர்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே இங்கிருந்து மாணவர்கள் சார்பில் நாங்கள் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறோங்க.

0: வேலைக்கு செல்லும் போது வீட்டில் இருக்கும் வயதான பெற்றோர் அல்லது உடல்நலன் குறைந்தவர்களை பற்றி கவலையா? கோல்டன் லைஃப் கேர் உங்கள் இல்லத்திற்கே அனுபவம் மிக்க பராமரிப்பாளர்களை அனுப்பி அன்புடன் கவனித்துக் கொள்கிறது. அழையுங்கள் சுழியம் 1-2-9-2-2-2-6-5-9. விவரங்களுக்கு www.goldenlifecare.com.my.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0301-7-29-19.

மேகமான பாடல் தான். ஆனா இந்த பாடலை கேட்டு ரொம்ப நாளா ஆச்சு. அந்த மாதிரியான மாலை நேரங்கள்ல கேட்கும் போது மனசுக்கு கொஞ்சம் இதமா தான் இருக்கு. இந்த மாதிரியான பாடல்களை கேட்கும் போது, முக்கியமா இந்த பாடலை கேட்ட போது, சுரலதா இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம், மிகப்பெரிய ஏக்கமா மனசுக்குள்ள அப்படியே எழுந்து நிக்கிற மாதிரி இருக்கு. சரிங்க, சனிக்கிழமை தீரா இசை அப்படின்னு சொன்னாலே உங்க மனசு எதிர்பார்க்கும் அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும். கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும் சனிக்கிழமை தீரா இசை எப்படியாவது ஒரு பாடல் தேடி படிச்சு உங்களுக்காக நாங்க கொண்டு வந்துருவோம். அது மாதிரி 90ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் புது வசந்தம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். 4 இளைஞர்களின் தூய நட்பையும் சமூகத்தின் பார்வையையும் மையமாக கொண்டு விக்ரமன் இயக்கியிருந்த திரைப்படம் இது. இதில் வந்து முரளி, ஆனந்த் பாபு, ராஜா, சார்லி, அதுக்கப்புறம் சுரேஷ் மற்றும் சித்தாரா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் பாடல்கள் இந்த படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக அமைந்திருந்தது. சிறந்த படம், சிறந்த இயக்குனர் மற்றும் சிறந்த இசையமைப்பாளர் விருதுகளையும் இந்த படம் வென்றது. இதில் இடம்பெற்றிருக்கும் ஒரு பாடலை தான் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். கொஞ்சம் நாளாச்சு இந்த பாடலை கேட்கும் போது. அந்த பாடலை காட்சியில் பார்க்கும்போது கூட ஒரு மாதிரியான தெரியல, மனசுக்குள்ளே ஏதோ ஒரு உத்வேகம், ஒரு மாதிரி புது ஒரு உணர்ச்சி பிறக்கிற மாதிரி இருக்கும். கேட்டு பாருங்க, ரொம்ப நாளாச்சு நாம் கேட்டு மறந்த பாடல், கேட்க மறந்த பாடல்.

0: பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301-7-29-19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: உடல் நலத்திற்கே லிஷ் தேன். இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பேக்ட்ஸ்.
0: இளம் பூரணன் மித்ரா, இவர்கள் பெயரின் முதல் எழுத்துக்களின் இணைப்பில் பிறந்ததுதான் இமி. இதுதான் இன்றைய சிறுகதையின் தலைப்பு.
2: மித்ரா சொன்ன பெயர்தான் இறுதியில் தேர்வில் வெற்றி பெற்றது. நாய்க்கு அவர்கள் முடிவு செய்த பெயர் இமி.
3: திட்டி இமி இமி.
0: மணிராமு எழுதிய இந்த சிறுகதைக்கு த்ரேசா லசாரு குரல் கொடுத்திருக்காங்க. இன்று 7:15
2: அவளது இதயம் மற்றும் முக்கிய உறுப்புகள் செயலிழக்க தொடங்கியதும் தெரிய வந்தது.
0: நடந்ததுதான் என்ன இமி? சிறுகதையை கேளுங்க.

நாங்களும் உங்களை நினைக்காத நேரம் இல்லைங்க. உங்களுக்காக பாடல்களை தேடி தேடி கொடுத்துட்டு இருக்கோம். அப்பவே எங்களுடைய மனசு உங்களுக்கு புரியுதில்ல, அந்த மாதிரி உங்க மனசுக்குள்ள புகுந்து நீங்க எதை எதிர்பார்க்கறீங்களோ அதெல்லாம் பார்த்து பார்த்து நாங்க உங்களுக்கு தேர்வு செய்து கொடுத்துட்டே இருக்கோம். சரி, இன்றைக்கு மாலை 6 மணிக்கு பிறகு நீங்க எங்களுக்கு அழைத்து பேச போறீங்க. எப்போதும் போலவே நாங்க 2 கேள்விகளோடு வந்திருக்கோம், துறை சார்ந்த 2 கேள்விகள். நீங்க தான் எப்போதும் சொல்வீங்களே, எங்களுக்கு தெரியும் நீங்க என்ன கேள்வி கேட்டாலும். 80-90 ஆண்டுகளின் பாடல்கள், திரைப்படங்கள் எங்க புகுந்து நீங்க எப்படி வந்தாலும் நாங்க கண்டுபிடிச்சு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லுவீங்க, அது நமக்கு தெரியும். இன்றைக்கும் ஒரு மாதிரி தேடி எடுத்து வந்திருக்கோம், பார்க்கலாம் பதில் சொல்ல முடியுதா, தப்பான பதில்கள் தவறான பதில்கள் எல்லாம் வந்து சேருதா அப்படிங்கிறது 6 மணிக்கு பிறகுதான் தெரிய போகுது. இப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 6 மணிக்கு பிறகு என்ன கேள்வி அப்படிங்கறத நாங்க சொல்றோம், நீங்க அழைச்சு பதில சொல்ல போறீங்க.

0: வரலாற்று பயணத்தில் மீண்டும் கலப்படம். நம்ம கலைஞர்கள் பாடுறாங்க, நகைச்சுவை இல்லனா எப்படி?
1: போட்டுல போயிட்டே இருக்கேன், திடீர்னு இந்த பக்கம் கடல் இந்த போட்டு ஓட்டையாயி தண்ணி பூருது. நீ என்ன செய்வ? இன்னொரு சைடு ஓட்ட போட்டு தண்ணியெல்லாம் வழியாச்சு.
0: திறமைகளை காட்டுவதற்கு உங்களில்
2: பொறுமை.
0: ஞாயிற்றுக்கிழமை காலை 10:15
3: கலப்படம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். நெகிரி சிம்பிலானின் 16 சட்டமன்ற தேர்தல் இன்று காலை மணி 8 தொடங்கிய வேளை மாலை மணி 6 நிறைவடைந்தது. இதன் பிறகு வாக்குகள் எண்ணப்படும். இவ்வேளை அஞ்சல் வாக்குகளை எண்ணும் பணி மாலை மணி 5 தொடங்கியது. இம்முறை அம்மாநில தேர்தலில் 859,760 வாக்காளர்கள் தங்களின் மக்களாட்சி கடமையை நிறைவேற்ற தகுதி பெற்றுள்ளனர். தேர்தல் முடிவுகள் நள்ளிரவுக்குள் அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் கணித்துள்ளது. குலலும்பூர், புத்ராஜயா உட்பட நாட்டின் 9 மாநிலங்களில் இன்றிரவு 7 வரை இடியுடன் கூடிய மழையும் பலத்த காற்றும் வீசும் என வானிலை ஆய்வு மையம் மெட் மலேசியா கணித்துள்ளது. பேராக்கில் மஞ்சோங், கிந்தா, மத்திய பேரா, கம்பார், பகண்டத்து, பத்தங் படாங்கிலும், கிழக்கு கரை, சிலாங்கூர், ஜொஹூர் ஆகிய மாநிலங்களிலும் கடும் மழைக்கும் பலத்த காற்றுக்கும் வாய்ப்புள்ளதாக மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. குலலும்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்கள் 1 அதிகரித்துள்ளது. இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி ஜூலை வரையிலான 7 காலகட்டத்தில் மொத்தம் 108 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இதே காலகட்டத்தில் போதைப்பொருள் கடத்தல் முயற்சியின் போது பிடிபட்டவர்களின் எண்ணிக்கை 121 அதிகரித்துள்ளதாக புக்கிட் அமன் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டாக்டர் ஹுசேன் ஒமார் கான் தெரிவித்தார். ஈரான் ஏவிய திருக்குருதிகளை குவைத் வான் தற்காப்பு அமைப்பு இடைமறித்து வருவதாக நாட்டின் ஆயுதப்படை தெரிவித்துள்ளது. அண்மைய காலமாக ஈரான் குவைத்தின் பாதுகாப்பு அரண்களை குறிவைத்து தாக்குதல்களை அதிகரித்துள்ளது. இவ்வேளை அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பொதுமக்கள் பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்தாலியின் நேபல்ஸ் நகருக்கு அருகில் உள்ள கேம்பி ஃபிளெக்ரேயில் ரிக்டர் கருவியில் 4.7 பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அனடுலு தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள கட்டடத்தில் சேதம் ஏற்பட்டதாக அது கூறியது. நல் வாய்ப்பாக உயிரிழப்புகளும் காயங்களும் பதிவு செய்யப்படவில்லை. விளையாட்டு. 2026-18 வயதுக்குட்பட்டோருக்கான மாநிலங்களுக்கிடையிலான கலப்பு குழு பூப்பந்து போட்டி கிளந்தானில் நடைபெற்ற இறுதிச் சுற்றில் குலலும்பூர் 4-2 என கிடாவை வீழ்த்தி முதன் முறையாக பட்டத்தை வென்றது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மாலை 6 மணிக்கான செய்திகளையும் கேட்டாச்சு. அப்புறம் என்னங்க கேள்விகள் வரப்போகுது, பதில் சொல்ல காத்திருக்கோம் அப்படின்னு நீங்க ஒரு துடிப்போட காத்திருக்கிறது எங்களுக்கு புரியுது. இன்றைக்கும் 2 திரை சார்ந்த கேள்விகளோடு தான் வந்திருக்கோம். ஒரு பாடலை கேட்டுட்டு வரலாம். பாடலுக்கு பிறகு உங்களுக்கான கேள்விகள் உங்களை நாடி தேடி வரப்போகுது. பதில் சொல்ல காத்துருங்க.

சரி, தயாரா இருக்கீங்களா? முதல் கேள்வியோடு நாங்க தயாரா இருக்கோம். குறிப்பு எடுத்துக்க தயாரா இருந்தீங்கன்னா சரிதாங்க. குறிப்பு என்னங்க? பெரிய குறிப்பு, கையில கைபேசியை எடுத்தா அப்படியே தேடுனா கிடைக்க போகுது. அதுதான் வார வாரம் நடக்குது பாருங்களேன். இருந்தாலும் அது தெரிந்தும் தெரியாத மாதிரி நாங்க இங்க இருந்து கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு வாரமும். சரி, முதல் கேள்வி என்ன அப்படிங்கறத சொல்றோம். நடிகைகள் ராதா மற்றும் அம்பிகா, இவங்க வந்து உடன் பிறந்த சகோதரிகள் அப்படிங்கறது நமக்கு தெரியும். இவர்களின் சகோதரரான ராம் அர்ஜுன் இயக்குனர் இமயம் பாரதிராஜா இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிகராக அறிமுகமானார். அவர் சினிமா துறையில் நடித்த ஒரே ஒரு படமும் அதுதான், சரிங்களா? அதுல வந்து அது என்ன திரைப்படம், என்ன திரைப்படம் அது? அவர் அறிமுகமான அந்த ஒரே ஒரு திரைப்படம் என்ன திரைப்படம், அதுதான் நீங்க அழைத்து சொல்ல போறீங்க. முடிந்தால் அவருக்காக இடம்பெற்ற அந்த பாடல் என்ன அப்படிங்கறதையும் சொல்லிருங்க. நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லுங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6

மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 3109079

0: எப்போதுமே நம்ம ஒரு கேள்வி கேட்டதுமே பட்டு பட்டு அழைப்புகள் வந்து சேரும். ஆனா இன்றைக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா நீங்க தேடி இருக்கீங்க, அதை நாங்க இங்கிருந்து கண்டுபிடிச்சிட்டோம். சரி, நம்ம முதல்ல என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா, மறுபடியும் முறை அந்த கேள்வி என்ன அப்படிங்கறத சொல்றோம். நடிகைகள் ராதா அம்பிகா இவங்க வந்து சகோதரிகள், உடன் பிறந்த சகோதரிகள் அப்படிங்கறது நமக்கு தெரியும். இவர்களுக்கு ஒரு சகோதரர் இருக்காரு, அவர் பேர் ராம் அர்ஜுன். இயக்குனர் இமயம் பாரதிராஜா இயக்கத்துல ஒரே ஒரு திரைப்படத்துல நடிகராக அறிமுகமானார். சினிமா துறையில் அவர் நடித்த ஒரே ஒரு படமாகவும் இது அமைந்தது. அது என்ன திரைப்படம் அப்படின்னு நாம கேட்டிருந்தோம். காலம் தாழ்த்தி நமக்கு சில அழைப்புகள் வந்திருந்தது. என்ன அழைப்பில் வந்து நேர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத கேக்கலாம்.
1: அம்மணி சண்முகத்துலேருந்து பேசுறேன்.
0: அம்மணி பேசுறீங்க?
1: ஆமா, அம்மணி பேசுறேன்.
0: சொல்லுங்க அம்மணி, பதில் தெரியுதா அம்மணிக்கு?
1: ஆமா, புதுநெல்லு புதுநாச்சு. ஆமா, அதுல வந்து அஸ்வினி ஜோடியா நடிப்பாரு, அவரு தான் ராதா அம்பிகாவோட.
0: அஸ்வினிக்கு ஜோடியா நடிச்சிருக்காரு. பாடல் தெரியுதா?
1: தெரியும். பூ பூ பூ பூ பூத்த சோலை,
0: ஒரே சிரிப்பு அம்மணிக்கு. எங்க தேடுறீங்க சொல்லுங்க, நீங்க அது எப்படி எல்லாத்தையும் தேடுறீங்க?
1: இல்ல, நான் வந்து எப்படின்னா
0: 80 90
1: வந்து எனக்கு ரொம்ப. ஆமா,
0: என்ன வேணாலும் கேக்கலாம். பாதுகாப்பா சாலையில போகணுங்க. அப்படியா, அங்க சிக்கி இங்க சரியான பதில் சொல்லிட்டீங்க. நன்றிங்க அம்மணி, நன்றி.
1: நன்றி, நன்றி.
2: வணக்கம் நளினி. வணக்கம் மின்னல் எஃப்எம்.
0: வணக்கம்ங்க. சொல்லுங்க, பதில் தெரியுதா? யார் பேசுறீங்க?
2: நான் ராஜா, சிராஸ்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க ராஜா.
2: பதில் வந்து புதுநெல்லு புதுநாத்து.
0: பாடல் தெரியுதா?
2: அது அவ்வளவு தெரியல.
0: சரி, பரவாயில்ல, படம் பேர் சொல்லிட்டீங்க.
2: ஓகே, நன்றி நன்றி.
1: வசந்தி பேசுறேன்.
0: வசந்தி சொல்லுங்க. வசந்தி, எந்த ஊர் வசந்தி நீங்க?
1: நான் வந்து காஜாங்கூர் வசந்தி.
0: காஜாங்கூர் வசந்தியா? சொல்லுங்க வசந்திக்கு பதில் தெரியுதா?
1: ஆமா, படம் பேர் வந்து புதுநெல்லு புதுநாத்து.
0: புதுநெல்லு புதுநாத்து. நீங்க பேசுறது அவ்வளவு செல்லமா இருக்கு, போங்க வசந்தி. நன்றி. அது என்னமோ தெரியலங்க, இங்க கேள்வி கேட்டு நீங்க அங்க அங்கிருந்து பதில் சொல்றீங்கல்ல, அது ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருக்கு. உங்களோட பேசுறதே ஒரு தனி மகிழ்ச்சிங்க. பலவிதமான நேயர்கள் அதை முதல்ல பேசினாங்க பாருங்க. வசந்தி செல்லமா பேசணும், புது நெல்லு புது நோத்து அப்படின்னு ஒரு குழந்தைகிட்ட பேசுற மாதிரி இருந்தது. சரி, அந்த திரை தாங்க சரியான பதில். அதுதான் புதுநெல்லு புதுநாத்து அப்படிங்கிறது தான் மிக சரியான பதில். அந்த திரையிலிருந்து அவருக்காக, யாருக்காக? ராம் அர்ஜுன் அவருக்காக இடம்பெற்றிருந்த ஒரு பாடல் தான் அடுத்து வருதுங்க, கேட்கலாம். Thank you.

இரண்டாவது கேள்வி கேட்க போறோம். இரண்டாவது கேள்வி கேட்கும் போது மனசும் ரெண்டு மாதிரி ஒரு மாதிரி இருக்கு. இப்படியும் மனசு சொல்லுது, அப்படியும் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, சரியா சொல்லிருவாங்க நேயர்கள், எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் இல்ல, கொஞ்சம் தமிழ் சார்ந்து உள்ள நுழையிறோம், பதில் சொல்ல கொஞ்சம் சிரமப்படுவாங்களோ தேடுவாங்களோ அப்படின்னு தோணுது. எது சரின்னு தெரியல. இப்ப இரண்டாவது கேள்விக்கு போகலாம். ஒரு பாடலுடைய மெட்ட கவிஞர் வாலியிடம் இசைஞானி இளையராஜா சொல்லியிருக்காரு. அதுக்கு வாலி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது என்ன பசந்தம், இதுக்கு எப்படி எழுதுறது, இதுக்கு எப்படி பாட்டு எழுதுறது அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு இளையராஜா சொல்லியிருக்காரு, இந்த சந்தத்தை நான் புதுசா உருவாக்கல, திருவள்ளுவர் ஏற்கனவே இந்த சந்தத்துல எழுதி வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி, திருக்குறளின் 12வது குறள் வான் சிறப்பு அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு திருக்குறளை சொல்லியிருக்காரு. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை அப்படின்னு அந்த திருக்குறளை வந்து இசையுடன் பாடி காட்டி இருக்கிறாரு. குறளின் ஓசை, அந்த சந்த அமைப்பு இருக்குல்ல, அதை எடுத்துக்காட்டாக காட்டி இதுதான் மெட்டின் சந்தம் அப்படின்னு விளக்கி இருக்கிறாரு இளையராஜா. அதை கேட்ட பிறகுதான் வாலி அதே ஓட்டத்துல பாடல் வரிகளை எழுதி கொடுத்திருக்கிறாரு. அது எந்த பாடல் அழைத்து சொல்லுங்க. நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லியும் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. இது உங்கள் தீரா இசை. யோசிக்க வச்சிருக்கோமா?

0: உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9072 9119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: இளம் பூரணன் மித்ரா இவர்கள் பெயரின் முதல் எழுத்துக்களின் இணைப்பில் பிறந்ததுதான் இமி. இதுதான் இன்றைய சிறுகதையின் தலைப்பு.
2: மித்ரா சொன்ன பெயர்தான் இறுதியில் தேர்வில் வெற்றி பெற்றது. நாய்க்கு அவர்கள் முடிவு செய்த பெயர் இமி. இமி.
1: மணிராமு எழுதிய இந்த சிறுகதைக்கு த்ரேசா லசாரோ குரல் கொடுத்திருக்காங்க. இன்று 7:15
2: அவளது இதயம் மற்றும் முக்கிய உறுப்புகள் செயலிழக்க தொடங்கியதும் தெரிய வந்தது.
1: நடந்ததுதான் என்ன? இமி சிறுகதைய கேளுங்க.
3: அம்மா, ரொம்ப நாளா நானும் பாக்குறேன், எப்பவும் பாபாஸ் பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தி சமைக்கிறீங்க. ஏன் மத்த பொருட்களை முயற்சி பண்ணல?
4: குடும்பத்துக்கு சமைக்கிறப்ப நல்ல பொருட்களை தான் வாங்கணும்னு பாட்டி சொல்லி இருக்காங்க. பாபாஸ் பொருட்களை பாட்டி பயன்படுத்த தொடங்கியதுல இருந்து நம்ம குடும்பத்துல எல்லாரும் அதுக்கு மாறிட்டோம்.
3: அம்மா, எல்லாமே ஒண்ணுதானே, பேரு மட்டும் தானே வேற.
4: அது எப்படி? பாபாஸ் பேக்கெட்டை திறந்தாலே வாசம், சமைச்சா ருசி. அனுபவத்துல சொல்றேன்.
5: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309 7 29 19.

0: தீரா இசை உங்களையும் எங்களையும் இணைத்து வைத்திருக்கின்றது. முதல்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். திருக்குறளின் 12வது குறள் வான் சிறப்பு, இதில் இடம்பெற்றிருந்த ஒரு திருக்குறள் இதனுடைய மெட்டு, அந்த மெட்டு இல்லை அந்த வந்து ஓசை இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இசையமைப்பு இருக்கணும், அந்த மெட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இளையராஜா கேட்டு வாலி அவங்களுக்கு எழுதி கொடுத்த அந்த பாடல் எந்த பாடல் அப்படின்னு நாங்கள் கேட்டிருந்தோம். நேயர்கள் பலரும் அழைச்சிருக்கீங்க, பதில் சொல்லியிருக்கீங்க, என்ன சொல்லியிருக்கீங்க அப்படிங்கறத இப்போ நாம கேட்கலாம்.
1: தேவதி பேசுறேன். பதில் வந்து பேர் வச்சாலும் வைக்காமல் போகாது மல்லி வாசம், மைக்கேல் மடல காமராஜன் படப்பாடு.
0: தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு
1: தெரிஞ்சிருச்சு.
0: எப்படி?
1: ஒரு காணொளி பார்த்தேன், அதுல இந்த இளையராஜாவோட இதுல இருந்தது.
0: பாத்துட்டீங்க, ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு தெரியாம நாமளும் எதை பார்க்க போறோம் சொல்லுங்க. நன்றிங்க.
1: நன்றி.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். ரொம்ப
2: ஓ
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: மணிராஜ் பேசுறேன், பூச்சோங்கல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க மணிராஜ்.
2: அந்த பாட்டு வந்து பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் பொண்ணு வாசம்.
0: என்ன வாசம்?
2: பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அது குத்தால சுகவாசம், இனி எப்போதும் முப்போதும் எப்போதும் தொட்டு பேசும் இந்த பொண்ணோட சுகவாசம். அந்த பாட்டு,
0: அந்த பாட்டு,
2: அந்த பாட்டு.
0: நன்றிங்க.
2: ஓகே பாய்.
1: இப்ப உலேந்து கலைச்சேரி பேசுறேன். பாட்டு வந்து மைக்கேல் மதன காமராஜன், பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் அந்த பாட்டா?
0: ஆமாங்க, அதுதாங்க. வணக்கம்.
3: வணக்கம், நான் புஷ்பலதா பேசுறேன்.
0: புஷ்பலதா சொல்லுங்க. புஷ்பலதா,
3: பாட்டு வந்து மைக்கேல் மதன காமராஜன் படத்துல உள்ள பாட்டு, பூ வச்சாலும் வைக்காமல் போனாலும் போகாது மல்லிகை.
0: மாறி மாறி வருது பாருங்க வரிகள். பூ வச்சாலுமா பேர் வச்சாலுமா?
3: பேர் வச்சாலும் வைக்காமல் போகாது மல்லி வாசம்.
0: போகாது போகாது, ரொம்ப சிறப்புங்க. சரியான பதில். வரிகள் கொஞ்சம் மாறி போகுது, பரவாயில்ல பரவாயில்ல, அது பிரச்சனை இல்ல.
3: பேர் வச்சாலும்
0: ஆமா. நன்றிங்க. நன்றி.
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: வசந்தி பேசுறேன்.
0: வசந்தி சொல்லுங்க, பதில் தெரியுமா?
4: தெய்வ வாக்கு மூவி, வள்ளி பள்ளி என வந்தான் வடிவேலன் தான்.
0: துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி வள்ளி வள்ளி என வந்தான்
4: வடிவேலன் தான்
0: அப்படின்றீங்க. உங்களுக்கு அப்படி தோணி இருக்கு பாருங்க.
4: ஆமா
0: அதான். நன்றிங்க. நன்றி.
5: நளினி பேசுறேன்.
0: நளினி பேசுறீங்க, நளினி நளினி கிட்ட பேசுறீங்க. சொல்லுங்க பதில் என்ன தெரியுமா?
5: நான் நினைக்கிறேன் மைக்கேல் மதன காமராஜ் வந்து பேர் வச்சாலும் வைக்காலும் அந்த நினைக்கிறேன்.
0: நீங்க நினைக்கிறீங்க, ஆனா நீங்களாவும் நினைக்கல, பக்கத்துல ஒருத்தர் சொல்லி கொடுக்கறாரு. அவர் யாரு? மகனா?
5: கொடுத்துட்டாரு,
0: கொடுத்துட்டு பதிலையும் சொல்லிருக்காரு. அப்ப இவ்ளோ நல்ல மகன் பாருங்க. கூப்பிடுங்க கொஞ்சம் அவர்கிட்ட பேசலாம்.
6: நீங்க
0: கூப்பிட்டு பேச மாட்டீங்க? பதில் கொடுத்து அம்மா பேச வைக்கிறீங்க. நன்றிங்க. நன்றிங்க அஸ்வின், பதில் எல்லாம் சரியா தான் சொல்லி கொடுக்கறீங்க பாருங்க. நன்றி நன்றி.
6: ஏன்னா நான் வந்து இளையராஜாவோட டிக்ஷனரி மாதிரி.
0: ஐயோ ஆஹா, அப்படியா?
5: அம்மா அம்மா கேட்ட பாடல என்னோட மகன் கேக்குறாரு.
0: ஐயோ ரொம்ப சிறப்புங்க. எத்தனை வயசு அஸ்வின்?
6: 23 வயசுக்கா.
0: 23 வயசு இளையராஜா பாடல்கள் எல்லாம் அப்படி கரைச்சி குடிச்சிருக்கேன்னு சொல்றீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க கேட்கறதுக்கு. நன்றி நன்றி அஸ்வின்.
6: நன்றிக்கா.
5: ஒண்ணும் பாத்துக்கங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ நன்றிங்க நன்றிங்க, நீங்க சொன்னதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி
5: நன்றி நன்றி. வணக்கம்.
0: ஆமாங்க, அதுதான் சரியான பதில். பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம், அது அப்படி அந்த திருக்குறள் மாதிரி சொல்லி பாருங்க, ஏறக்குறைய அந்த விட்டு அப்படிதான் வரும் அந்த பாடலை. இப்போ நாம கேட்கலாம்.

0: இளம் பூரணன் மித்ரா இவர்கள் பெயரின் முதல் எழுத்துக்களின் இணைப்பில் பிறந்ததுதான் இமி. இதுதான் இன்றைய சிறுகதையின் தலைப்பு.
1: மித்ரா சொன்ன பெயர்தான் இறுதியில் தேர்வில் வெற்றி பெற்றது. நாய்க்கு அவர்கள் முடிவு செய்த பெயர் இமி.
0: மணிராமு எழுதிய இந்த சிறுகதைக்கு த்ரேசா லசாரோ குரல் கொடுத்திருக்காங்க. இன்று 7:15
1: அவளது இதயம் மற்றும் முக்கிய உறுப்புகள் செயலிழக்க தொடங்கியதும் தெரிய வந்தது.
0: நடந்ததுதான் என்ன? இமி சிறுகதையை கேளுங்க.
2: மூளைக்குள்ள 1000 வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா கேக்குறீங்க.
3: ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். நெகிரி சிம்பிலான் சட்டமன்ற தேர்தல். அனைத்து 401 வாக்களிப்பு மையங்களும் மாலை 6 மணிக்கு மூடப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. மாலை 4 மணி வரையில் 65.38 விழுக்காட்டினர், அதாவது 562,133 பேர் தங்களின் மக்களாட்சி கடமையை நிறைவேற்றியுள்ளனர். இதற்கு முன் 72 முதல் 75 விழுக்காட்டினர் வாக்குகளை செலுத்துவர் என தேர்தல் ஆணையம் கணித்திருந்தது. அண்மையில் சமூக ஊடகத்தில் பரவலாக பகிரப்பட்ட செல்லப்பிராணிகள், கைவிடப்பட்ட விலங்குகள், குறிப்பாக நாய்கள் பூனைகள் மீதான கொடுமைகள் குறித்து சிலாங்கூர் தங்குபர் மைசூரி நூராஷிக்கின் தமது வருத்தம், ஏமாற்றம் உட்பட சினத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார். 2015 விலங்கு பராமரிப்பு சட்டத்தின் தண்டனையை மறுபரிசீலனைக்கு உட்படுத்தும்படி அவர் கூட்டரசு அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளார். மலேசியா மடானி அவாவிற்கு இணங்க அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் துறைமுக மேம்பாடு இருப்பது உறுதி செய்யப்படும் என பினாங்கு துறைமுக ஆணையம் தெரிவித்துள்ளது. 70வது நிறைவாண்டில் காலடி எடுத்து வைக்கும் இத்துறைமுகம் சமூக நல முனைப்புகள் வாயிலாக மக்களின் நல்வாழ்விற்கு பெரிதும் பங்களித்துள்ளதாக அதன் தலைவர் டாக்டர் இயோ சுன் ஹின் குறிப்பிட்டார். பாகிஸ்தானில் பிராட்பீக் மலையில் ஏற்பட்ட பனிச்சரிவை தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களை தேடி மீட்கும் பணி 2வது நாளாக நீடிப்பதாக உள்ளூர் ஊடகம் கூறியது. பனிப்பாறைகள் நிறைந்த ஆபத்தான சவாலான பகுதியில் காணாமல் போனவர்களை அடையாளம் காண நவீன திருக்குறுதிகள் பயன்படுத்தப்படுவதாக மீட்பு குழு அதிகாரிகள் தெரிவித்தனர். இத்தாலியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 21 பேர் காயமடைந்துள்ளதாக பொது பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. நேபல்ஸ் நகரத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் ரீட்டர் கருவியில் 4.7 பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நில அதிர்வு மையம் கூறியது. இதனால் நகரின் சில கட்டடங்கள் பாதிக்கப்பட்டன. விளையாட்டு. 2026-2027 பருவத்தை எதிர்கொள்வதில் திருங்கானு FCTFC நிறைவாக பிரேசிலைச் சேர்ந்த மெத்தியஸ் குஸ்டாவோவுடன் உடன்பாட்டை எட்டியுள்ளது. 27 வயது குஸ்டாவோ ஜூலை முதல் அடுத்த ஆண்டு மே வரை அந்த பென்யூ அணியில் இருப்பார் என்று திருங்கானு கார்பந்து கிளப் கூறியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

தீர இசையில் மாலை 4 மணியிலிருந்து எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் இங்கிருந்து பாடல்களை கொடுத்துட்டு இருக்கோம், நீங்க அங்கிருந்து உங்களை அன்பை கொடுத்துட்டு இருக்கீங்க, ரசனையை கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க ரசித்து ரசித்து கேட்கும் போது உங்களிடமிருந்து அன்பான வார்த்தைகள் வந்து சேரும் போது இன்னும் நிறைய தேடி தேடி உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு தோணுது. 8 மணி வரைக்கும் பாடல்கள் உங்களை தாளாட்ட காத்திருக்கு. இடையே 7:15 சிறுகதையும் உங்களுக்காக காத்திருக்கு. இமி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சிறுகதை உங்களுக்காக காத்திருக்கு. நிச்சயமா அதையும் கேட்க மறந்துடாதீங்க. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள்.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களை கோலாலம்பூர் புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:30. கோலாலம்பூர் புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:30.

0: நேரம் 7:15. சிறுகதைக்காக காத்திருக்கும் உங்க ஆர்வத்துக்கு நன்றி. இன்றைக்கான சிறுகதையின் தலைப்பு இமி. இளம் போரணனின் முதல் எழுத்தும் மித்ராவின் முதல் எழுத்தும் சேர்ந்துதான் இமியானது. மாமியார் மருமகள் பிரச்சனை சார்ந்துதான் கதைக்களம் இருக்குமோ அப்படின்னு நினைத்த நேரத்தில் திருப்பத்தை கொடுத்திருக்காரு இதன் எழுத்தாளர் மணிராமு. த்ரிசலசரு இந்த சிறுகதைக்கு குரல் கொடுத்திருக்காங்க. இமி சொல்லும் கதைய கேட்கலாம். புதிதாய் மனமுடித்த தம்பதிகள் டீ நிலவை முடித்துக் கொண்டு வீடு திரும்பியிருந்தனர். போகும் போது இருவராக சென்றவர்கள் திரும்பி வரும்போது மூவராக வந்திருந்தனர். இளம் பூரணனின் அம்மா மாரியம்மா சற்று அதிர்ச்சியோடு கேட்டார், இத எங்கிருந்து புடிச்சுக்கிட்டு வந்தீங்க?
1: என்னது புடிச்சுக்கிட்டு வந்தோமா? மா, கடையில பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம்,
0: தாமதிக்காமல் பதில் கூறினான் மகன்.
1: என்னது பணம் கொடுத்து வாங்குனீங்களா? ஏண்டா, நாயை எல்லாம் யாராவது காசு கொடுத்து வாங்குவாங்களா? நேத்து மார்க்கெட்டுக்கு பக்கத்துல கூட நாய்க்குட்டி ஒண்ணு சுத்திக்கிட்டே கிடந்துச்சு. நாய் வளர்க்க போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அந்த நாய்க்குட்டியே புடிச்சுக்கிட்டு வந்திருப்பேன்ல. என்ன நீ?
0: அம்மா மனதில் பட்டதை பேசினார். சட்டென மருமகளை பார்த்து,
1: ஏமா மித்ரா, நீயாவது அவனுக்கு சொல்ல வேணாமா என்றார். மித்ரா வாயை திறக்காமல் மௌனமாக இருந்தாள். நாய்க்குட்டியை வாங்க சொன்னவளே அவளாக இருக்கும் போது எப்படி அவளால் மாமியாரின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியும்?
0: ஐயோ, அவசரப்பட்டு விலைக்கு வாங்கிய நாயின்னு சொல்லிட்டேனே என்று தன் தலையிலேயே கொட்டிக்கொண்டான் இளம் பூரணன். அடுத்து மாரியம்மாவின் தலை மகன் பக்கம் திரும்பியது. இளம் பூரணனுக்கு தெரியும் அடுத்ததாக அம்மா நாயின் விலை என்ன என்று கேட்பார் என்று. அப்படி அவர் கேட்டால் அதற்கு உண்மையை பதிலாக சொன்னால் ஒருவேளை அம்மா நெஞ்சை பிடித்து கொண்டு சோஃபாவில் சாய்ந்துவிடும் அபாயம் இருக்கிறது. அதனால சமயம் பார்த்து பொறுமையாத்தான் சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்குன்னு அவன் மனதிற்குள் நினைத்து கொண்டார். இளம் பூரணனின் அம்மா வெள்ளந்தியான மனிதர். அவரது உலகம் வீடுதான், கணவன் பிள்ளைகள்தான் அனைத்தும் என வயோதிகம் வரை வாழ்க்கையை உருட்டி கொண்டு வந்துவிட்டார். இந்த நிலையில அவருக்கு எப்படி தெரியும் இறக்குமதி நாய்க்குட்டிகளின் விலை விவரங்களை பற்றியெல்லாம்? அதிலும் தான் வாங்கி

0: அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. குடும்பத்தின் கைவசம் இருந்த சேமிப்பு மொத்தமும் கரைந்து காணாமல் போனது. அத்துணை செலவு செய்த போதிலும் கூட அப்பா நீண்ட காலம் உயிர் வாழவில்லை என்பது உண்மையில் துயரமிக்கது. இதற்கிடையில் 5 ஆண்டுகளாக காதலித்து வரும் மித்ராவின் வீட்டில் விரைவில் திருமணம் செய்ய சொல்லி நெருக்குதல் உருவானது. வேறு வழியில்லாமலும் இனியும் காலம் கடத்த மனமில்லாமலும் உடனடியாக திருமணம் நடத்தி முடித்தான் இளம்பூரணன். திருமணத்தின் பின்னணியில் வாங்கிய கடனின் வாசம் இன்னும் வீசிக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் இவ்வளவு விலை கொடுத்து நாயை வாங்க வேண்டிய அவசியம் என்ன என்கிற கேள்வி ஏற்புடையதுதானே. காதலித்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலேயே மித்ரா அவனிடம் பேசி வைத்திருந்தாள், எனக்கு செல்ல பிராணிகளை வளர்ப்பது ரொம்ப பிடிக்கும், ஆனா இப்போ அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறதுனால அதற்கு வழி இல்ல. திருமணத்துக்கு பிறகு வீட்டுல நாய் வளர்க்க எனக்கு அனுமதிக்கணும். இளம் பூரணனும் சரி என்று ஒப்புதல் தந்திருந்தார். தேனிலவுக்கு சென்ற இடத்தில் வளர்ப்பு பிராணிகளை விற்பனை செய்யும் கடையொன்றில் பார்வைக்கு வசீகரமாய் காட்சி அளித்த நாய்க்குட்டியின் மேல் விருப்பப்பட்டு அதனை வாங்கி தரும்படி கேட்டுவிட்டாள் மித்ரா. திருமணத்திற்கு பிறகு காதல் மனைவி கேட்ட முதல் விஷயம் என்பதால் விலையை அறிவதற்கு முன்னமே வாங்கித்தரேன் என்று வாக்கு கொடுத்து விட்டான் இளம்பூரணன். விலையை தெரிந்து கொண்ட போதுதான் இடி அவன் தலையில் இறங்கியது. புது மனைவியின் மனங்கோணாமல் இருக்க நாய்க்குட்டியை வாங்கிக் கொண்டு வீடு வந்து சேர்ந்தார். இதையெல்லாம் அம்மாவிடம் எப்படிதான் சொல்லி புரிய வைக்கிறது? அம்மா வாய் திறக்க எத்தனித்த நேரத்தில்,
1: மா டிராவல் பண்ணி வந்த களைப்பு அதிகமா இருக்கு, முதல்ல கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்புறம் பேசுவோமா
0: என்று சொல்லிக்கொண்டே அறையை நோக்கி நடந்தான் இளம்பூரணன். கையில் நாய்க்குட்டியை ஏந்தியவாறு கணவனை பின்தொடர்ந்து போனாள் மித்ரா. நடப்பு சூழலின் தன்மை உணர்ந்து பிறகு பேசிக் கொள்ளலாம் என்று மாரியம்மாவும் அமைதி காத்தார். நாயை வீட்டுக்குள் விடுவதையே விரும்பாத மாரியம்மா அதனை படுக்கையறை வரை கொண்டு வந்து செல்வதை ஆத்திரத்தோடு முறைத்து பார்த்து நின்றார். புது மருமகளாச்ச, விட்டுதான் பிடிக்கணும்னு மனதில் நினைத்துக் கொண்டார். பயண களைப்பெல்லாம் விட்டு விலகிய பிறகு இளம் பூரணனும் மித்ராவும் வெளியே கிளம்பினர். நாய்க்குட்டி மித்ராவின் கைகளை விட்டு அகலாமல் இருந்தது.
1: இப்பதான் வந்தீங்க, மறுபடியும் எங்க போறீங்க
0: என்று மாரியம்மா கேட்பதற்குள் தாயின் முக குறிப்பறிந்து,
1: மா இங்க பக்கத்துல கடைக்கு போயிட்டு வந்துடுறோமா
0: என்று சொல்லிக் கொண்டே வெளியேறினான் இளம்பூரணன். மித்ராவும் வந்துடுறோம் என்று கடமைக்கு சொல்லியவளாய் நடையை கட்டினாள். இரவான பிறகே வெளியே சென்றவர்கள் வீடு திரும்பினர். குட்டி நாயை வளர்ப்பதற்கு சிறிய கூண்டு ஒன்றை வாங்கி வந்திருந்தனர். மேலும் நாயை பராமரிப்பதற்கான பொருட்களும் வெளிநாட்டு நாய்கள் உண்ணும் பிரத்யேக உணவு வகைகளையும் வாங்கி வந்திருந்தனர். சைபீரியன் ஹஸ்கியின் விலையை போலவே அதன் பராமரிப்பு செலவுகளும் உச்சபட்சமாகத்தான் இருந்தது. நடப்பதெல்லாம் தனக்கு சாதகமாக நடப்பதால் மித்ராவின் முகத்தில் மட்டும் மகிழ்ச்சியின் கொடி படர்ந்திருந்தது. மாரியம்மாவுக்கு அதற்கு மேல் பொறுமையெல்லாம் இல்ல.
1: டே இளம்பூரணா, நாய வீட்டுக்குள்ளையெல்லாம் விட வேணாம், வளர்க்கணும்னா அஞ்சலில வச்சு வளர்த்துக்குங்க.
0: அம்மா சொன்னதை கேட்டவுடன் இளம்பூரணன் சட்டென திரும்பி மித்ராவை பார்த்தான். அவள் கொஞ்சமும் கலவரமடையாமல் சாதாரணமாகவே நின்று கொண்டிருந்தது அவனுக்கு ஆச்சரியம் அளித்தது. சரிங்க அத்த, வெளியே வச்சு வளர்க்கிறோம். மித்ராவின் பதில் இளம் பூரணனுக்கு ஆச்சரியத்தை தாண்டி அதிர்ச்சியாகவும் இருந்தது. அவள் தன் தாயின் கூற்றை மறுத்து எதிர்வினையாற்றுவாள் என்று நினைத்தவன் அப்படியே உறைந்து போய் நின்றிருந்தான்.
1: எப்படியோ மாமியாருக்கும் மருமகளுக்கும் முட்டி கொள்ளாமல் போனது என்று நினைத்து
0: உள்ளுக்குள் பெருமூச்சு விட முடிந்தது அவனால். இரவில் உறங்குவதற்கு முன் இளம் பூரணனும் மித்ராவும் கடுமையாக ஆலோசித்துக் கொண்டிருந்தனர். நாய்க்கு என்ன பெயர் வைக்கலாம் என்பதில் தம்பதிகள் முடிவெடுப்பதற்கு சிரமப்பட்டனர். மித்ரா சொன்ன பெயர்தான் இறுதியில் தேர்வில் வெற்றி பெற்றது. நாய்க்கு அவர்கள் முடிவு செய்த பெயர் இமி. மறுநாளே இவர்கள் நாய்க்குட்டியை இமி இமி என்று அழைப்பதை பார்த்துவிட்டு மாரியம்மா கேட்ட,
1: என்ன இமி உமின்னு பேர் வச்சு கூப்பிடுறீங்க? நல்ல தமிழ் பேர் வைக்க வேண்டியது தானே, தமிழ் பற்றி இருந்ததுனால.

0: தானே நாங்க உனக்கு இளம் பூரணன் அப்படின்னு அழகான தமிழ் பேர் வச்சிருக்கோம் என்று மகனிடம் கடிந்து பேசினார் அம்மா. இதுவும் தமிழ் பேரு தாமா, ஆனா சுருக்கமா வச்சிருக்கோம். என் பேர்ல உள்ள முதல் எழுத்து ஈயையும் மித்ரா பேர்ல உள்ள முதல் எழுத்து மீயையும் சேர்த்து உருவாக்குன பேரு தாமா இது. அமைதியாக பதில் சொன்னான் இளம்பூரணன். ஏண்டா இதெல்லாம் ஒரு காரணமா? சொல்லிக்கொண்டே சமையலறை பக்கமாக நடந்தார் மாமியார். ஒரு வாரம் கடந்திருந்தது.
1: இளம்பூரணா, உன் பொண்டாட்டியோட பழக்க வழக்கமே சரியில்லடா. நாயோட விளையாடிட்டு கை காலு கழுவாம அப்படியே வீட்டுக்குள்ள வந்து சமையல் வேலையெல்லாம் பாக்குறா.
0: அந்த நாயி அவ முகத்தை எல்லாம் நாக்கால எச்சில் படுத்துது. இதெல்லாம் பாக்க நல்லாவா இருக்கு? கொஞ்சமாவது சுத்தபத்தம் வேணாமா உன் பொண்டாட்டிக்கு? மருமகள் இல்லாத நேரம் பார்த்து மகனிடம் குற்ற பத்திரிகையை தாக்கல் செய்தார் மாமியார்.
1: நான் கேக்குறமா நீரு என்று சுருக்கமாக சொல்லி வைத்தான்.
0: இதை மனைவியிடம் எப்படி கேக்குறதுன்னு பிடிபடாமல் இருந்த அவனுக்கு அன்றொரு நாள் வாய்ப்பு அமைந்தது. மித்ராவை நெருங்கி பேச எத்தனித்த போது எதிர்பாராத விதமாக அவள் மயங்கி அவன் மீது சரிந்து விழுந்தாள். அவளது கைகளும் கால்களும் பனிக்கட்டியை போல உறைந்தது. இளம் பூரணன் பதறி போனான். உடனடியாக அவளை மருத்துவமனையில் சேர்த்தான். மித்ராவுக்கு நடத்தப்பட்ட சோதனையில் அவளது உடலில் செப்சிஸ் எனப்படும் கடுமையான தொற்று ஏற்பட்டுள்ளதும் அதனால் அவளது இதயம் மற்றும் முக்கிய உறுப்புகள் செயலிழக்க தொடங்கியதும் தெரிய வந்தது. அனுமதிக்கப்பட்ட 24 மணி நேரத்திற்குள் அவள் கோமா நிலைக்கு சென்றாள். அவளது உடலில் ஏற்பட்ட தொற்றை தடுக்க மருத்துவர்கள் வேறு வழியின்றி அவளது 2 கால்களையும் மற்றும் 2 கைகளையும் முட்டிக்கு கீழே அறுவை சிகிச்சை மூலம் அகற்றினர்.
1: நீங்க மித்ராவோட கணவரா? உங்க மனைவிக்கு இந்த கொடிய பாதிப்பு வந்ததுக்கு காரணமே அவங்க வளர்த்த நாயோட உமிழ்நீர் தான். மித்ராவோட உடல்ல இருந்த ஒரு சிறிய வெட்டுக்காயும் அல்லது கீரல்ல நாய் நாக்கால வருடியிருக்கு. நாய்களின் வாயில பொதுவாக காணப்படும் கெப்னோசைட்டோபோகா கெனிமோசஸ் என்ற பாக்டீரியா அந்த சிறிய காயம் வழியாக ரத்த ஓட்டத்துல கலந்திருக்கு. இந்த பாக்டீரியா நாய்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஆனா மனுஷங்களோட ரத்தத்துல கலக்கும் போது அது செப்சிஸ் எனப்படும் உயிருக்கு ஆபத்தான நிலைய உருவாக்குது.
0: மருத்துவரின் பேச்சை கண்களில் நீர் வழிய கேட்டுக்கொண்டிருந்தான் இளம் பூரணன்.
2: ஏன் டாக்டர்? எல்லாருமே வீட்டுல நாய் வளர்க்குறாங்க தானே, ஆனா அவங்களுக்கெல்லாம் இப்படி இல்லையே. மித்ராவுக்கு மட்டும் ஏன் இப்படி டாக்டர்? தழுத்தழுத்த குரல் கேட்டான் இளம் பூரணன்.
1: நீங்க சொல்றது உண்மைதான். இது மிக அரிதான நிகழ்வாகத்தான் இருக்குது. ஆனா நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவங்களுக்கு அல்லது துரதிருஷ்டவசமா உடல்ல காயம் உள்ளவங்க இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளாக வேண்டியிருக்கு. ஒருவேளை உடல்ல சிறிய கீரல் வெட்டுக்காயம் அல்லது பூச்சிக்கடியெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நாய் வாய் வைக்க விடாம பாத்து கொள்றது ரொம்ப முக்கியம். இல்லனா விளைவுகள் இந்த மாதிரி தான் மோசமா போகும். பல நேரங்கள்ல கிருமி தொற்றினால ஏற்படும் மரணங்கள் செப்சிஸ் என்று பொதுப்படையாக குறிப்பிடப்படுகின்றதே தவிர அது நாய் நக்கியதால் அல்லது சின்ன காயத்தினால் உருவானது என்பது கண்டறியப்படாமலேயே போயிருது. இளம் பூரணனின் கேள்விக்கு சந்தேகத்திற்கு இடமின்றி பதில் சொல்லி விடை பெற்றுக் கொண்டார் மருத்துவர். பல நாட்கள் மருத்துவமனையில் தங்க வைத்து சிகிச்சை பெற்ற பின் வீட்டுக்கு அழைத்து செல்ல அனுமதிக்கப்பட்டாள் மித்ரா. வீடு களை இழந்து போயிருந்தது. சிரிப்பென்பதை அனைவரும் மறந்து விட்டிருந்தனர். நடந்தது எதுவும் விளங்கிக் கொள்ள இயலாத நிலையில் வெறுமனே குறைத்துக் கொண்டிருந்தது இனி. படுக்கையில் அசைவற்று கிடந்தாள் மித்ரா.
3: இமி சிறுகதை கேட்டீங்க. இந்த சிறுகதை தயாரிப்பு பின்னணியில் என்னதான் நடந்திருக்கும்? நீங்க கேட்க ஆர்வப்படுறது எங்களுக்கு புரியுது.
4: கொஞ்சம் கிட்ட வச்சு பேசணும்.
5: இமி இல்ல எப்படி கொஞ்ச நாள் ஓடிரும் போல நாய்க்குட்டி.
6: சிச்சோ டிட்டி டுடு இமி இமி
3: மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு சிறுகதையோடு உங்களை சந்திக்கிறோம்.
7: தயாரிப்பு நளினி அச்சுதன்.
8: மின் நல்ல ஃபேம், இளமை புதுமை இனிமை.

0: பெற்றோர்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712991 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM இல் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம். உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712991 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-tuition சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

வணக்கம். நான் இங்க ஜேபி ஸ்குடாய் பகுதியிலிருந்து ஜெயராஜ் பேசுறேன். நீங்க போடுற பாடல் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சமான பாடலா இருக்கு. மனோ பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடல், ரொம்ப கவர்ந்த பாடல்களா போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி.

மனு வேகமாக ஒரு கற்று கத்திருந்தாங்க. கடைசி கட்டத்தில் இனிமேல் பாடல்களை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். இன்றைக்கு ஆகஸ்ட் திங்கள் முதலாம் நாள், இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் இங்கிருந்து நாங்கள் உங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறோம். எப்போதுமே மகிழ்ச்சியாக இருங்க, உங்களுடைய மகிழ்ச்சியில் எங்களுக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் அங்கிருந்து பாடல்களை ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட ரசனை இருக்குது, உங்களுடைய அந்த ரசனைகள் தான் எங்களுக்கு இன்னும் இன்னும் தேடல் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. உங்களுக்கான பாடல்களை தேடி வழங்கணும் அப்படிங்கிறதுனா இங்கே எங்களுக்கு மனசில் நிறைய ஆசைகள் இருக்கு, அதை நாங்கள் ஒவ்வொன்றா நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோங்க.

நாளைய உலகம் இல்லை என்றானால் அதுக்கு பதில் சொல்ல தெரியல. ஆனா எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் ஆனந்தத்தின் காற்று தீராயிசே மாறி வந்த மாதிரி இந்த 80s 90s வெளிவந்த பாடல்கள் உங்களுக்கு நாங்க கொடுத்துட்டே இருக்கணுங்க. மாலை நேரத்தில் அதை கொடுக்கற சுகம் இருக்கு, அதை நீங்க அங்கிருந்து ரசிக்கிற சுகம் இருக்கு, அது எப்போதுமே கிடைக்காது. அது எப்போதும் இருந்தா சரி. சரி, இன்றைய தீராயிசை நிறைவு பாடலை ரங்கீலா திரையிலிருந்து நம்ம கேட்க போற மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்க நேச மனசுக்கு ரொம்ப நன்றி. 8:00 மேல் காற்றின் மொழியில் உங்களோட பேச கிஷன் ரொம்ப தயாரா வந்து காத்திருக்காரு. எப்போதுமே உங்கள் பயணம் எங்களோடு இருக்கட்டும். மனசையும் உடம்பையும் பார்த்துக்குங்க. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நான் உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.

இது. இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். நெதர்லாந்தில் நடைபெற்ற வின்பென் இளைஞர் பிரிவு உலக இசை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற ஸ்ரீ புத்ரி பள்ளியின் ஒர்கெஸ்ட்ரா இசைக்குழுவினருக்கு பிரதமர் டெத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தமது வாழ்த்தினை தெரிவித்துள்ளார். இந்த வெற்றி ஒட்டுமொத்த மலேசியர்களுக்கும் ஊக்கமளிக்கும் என்பதோடு நாட்டின் பெயரை உலக அரங்கில் மிளிரச் செய்ய தொடர்ந்து பாடாற்றும்படி பிரதமர் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் முதியோர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதில் உள்ள சவாலை எதிர்கொள்ளும் வகையில் பொருளாதார அமைச்சு அடுத்த ஆண்டு முன்னோடி திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஆராய்வதாக அமைச்சர் அக்மல் நசருல்லா மொஹமட் நசீர் தெரிவித்தார். உள்ளூர் கைவினைப் பொருட்களை பன்னாட்டு அளவில் விளம்பரப்படுத்துவதையும் உள்நாட்டு சுற்றுலாவை ஊக்குவிப்பதையும் வலுப்படுத்தும் முயற்சியாக முதல் முறையாக மலேசிய பன்னாட்டு கைவினை கண்காட்சி MICFக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செப்டம்பர் 24 முதல் அக்டோபர் 5 வரை கோலாலம்பூர் கைவினை வளாகத்தில் இந்த கண்காட்சி நடைபெறும் என சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சின் தலைமைச் செயலாளர் டத்து ஷஹருடின் அபு சோஹோட் குறிப்பிட்டார். தென்சீன கடலில் சர்ச்சைக்குரிய ஸ்காப்ரு பவளப்பாறை பகுதியைச் சுற்றி சீன ராணுவம் வான் கடற்படை படைகளை உள்ளடக்கிய போர் காவல் சுற்று நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. பெய்ஜிங் ஹுவாங் யங் டவு என அறியப்படும் அந்த பகுதியில் உள்ள வான்வெளி நீர்நிலைகளில் இந்த பயிற்சி நடத்தப்பட்டதாக சீன மக்கள் விடுதலை இராணுவத்தின் தெற்கு தளபதி பிரிவு கூறியது. பலத்த காற்றால் தூண்டப்பட்ட காட்டுத்தீ கிரீஸில் சில பகுதிகளில் குறிப்பாக ஏதென்ஸ் அருகே பரவி வருகிறது. தீயணைப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதுடன் சில பகுதிகளில் மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். தொடர்ச்சியான கடும் வெப்ப அலைகள் குறைந்த மழை பொழிவு காரணமாக இந்த கோடையில் ஐரோப்பா கடுமையான காட்டு தீயை எதிர்கொண்டுள்ளது. விளையாட்டு தைவான் பொது பூப்பந்து. நாட்டின் முதன்மை மகளிர் இரட்டையர் பெர்லிதான் ஹெம் தீனா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினர். அவர்கள் 21-15, 21-17 என்ற புள்ளிகளில் அமெரிக்காவின் பிரான்சிஸ்கா கோபெட் ஜெனி காயை வென்றனர். நாளை நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் பெர்லி தீனா ஜப்பானின் சுமிரே நகடே மியு தகஹஷியுடன் பொருதுவர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

காற்றின் மொழி நிகழ்ச்சிகள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சிங்க. இந்த பக்கம் கிஷன் கூட பேசிட்டு இருக்கேன். ஒரு சிலர் வந்து நெரிசலன் போயிட்டு இப்போ இங்க திரும்பிட்டு இருப்பீங்க, நெரிசலா இருக்குங்க. ஏன்னா நானும் அங்கிருந்தா வரேன், அதை வச்சா சொல்றேன். ரொம்ப நெரிசலா இருந்தது, பிறகு மழையும் கூட நிறைய இடங்கள்ல இப்போ. அதனால பாதுகாப்பான பயணமா உங்களுக்கு இருக்கட்டும். தொலைபேசியை பார்த்துக்கிட்டே வாகனத்துல பயணம் செய்யக்கூடாதுங்க. ஓட்டுறவங்களை சொல்றோம், ஆமா, தொலைபேசியை கொஞ்சம் கீழே வச்சிருங்க. டிக்டாக்லாம் பார்த்துட்டு வாகனத்தை ஓட்டாதீங்க. நம்மை நம்பி நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்களையும் மனசுல வச்சுக்கோங்க. ஒரு பாதுகாப்பான பயணமா உங்களுக்கு இந்த இரவு பொழுது இருக்கட்டும். வழக்கமா வார இறுதி நாட்கள் அப்படின்னாலே வெளியே எங்கேயாவது போறதா தான் இருக்கும். இப்போ உங்களுடைய திட்டங்கள் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னாலும் எங்களுக்கு மகிழ்ச்சி. தொடர்ந்து அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு தெலுங்கு பாடல்களை நம்ம கேட்டு ரசிக்க போறோம். பப்பு படத்துக்காக தொடக்க பாடல் அல்போன் நேஹா வராங்க, கேட்கலாம்.

0: மனசு சரியில்லையா?
1: இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாசம்
2: தொழுகை நேர அறிவிப்பு.
3: நேர்களே, கோலாலம்பூர், புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:42. கோலாலம்பூர், புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:42.
1: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னலாம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னலாம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

பிரேமம் படத்துக்காக அந்த பாடல் நம்ம விஜய் யேசுதாஸ் பாடி இருந்தாருங்க. சரி, மலேசிய பொது சேவை துறையின் கீழ் வேலை வாய்ப்பு, இதை நீங்க அடிக்கடி அந்த அகப்பக்கத்தை திறந்து பார்த்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகளை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஜபத்தான் அக்கௌண்டன்ட் நகர் மலேசியா, இதற்கு கீழே 13 இடங்கள் காலியா இருக்கு. நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா 6 August 2026 வியாழக்கிழமை, அதாவது அடுத்த வாரம் வியாழக்கிழமை 11:59 விண்ணப்பிச்சிடணும். எங்க SPA.gov.my இந்த அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா மேல் விவரங்களை அங்க நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு இந்த தகவலை நீங்க பகிர்ந்துக்கலாம். இப்போ அடுத்த பாடல் கார்த்திக் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: லிங்கம் 90 ஆண்டிலே சமையல் அறை சின்னம், சுவையிலே உச்சம்.
2: அன்று
3: போல் இனி என்றும் லிங்கம் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும்.
4: கவரும் மனம், கிடைக்கும் சுவை, என்றும் நிலைக்கும் நெஞ்சினிலே.
0: சிம்பிள் சமையலும் சூப்பர் சமையல் ஆயிடுமே.
1: லிங்கம்
0: இப்போ பிரியங்காவில் அதிரவைக்கும் ஆடி தள்ளுபடி, குறைந்த விலை மலிவோ மலிவு. மலிவாக வாங்கிட கல்யாண புடவைகள் காஞ்சிபுரம், பனாரஸ், பாம்பே, பாலிவுட் சாரிங்க பஞ்சாபி ஆடைங்கன்னு அள்ளி குவிக்க வாங்க இப்போ பிரியங்காவுக்கு.

0: வெண்கல பாத்திரங்கள் பூஜை பொழுங்க இமிடேஷன் நகைங்கடு அனைத்துமே நம்ப முடியாத விலை குறைப்பு. கிளம்புங்க ஜவுளி கடலான இப்போ பிரியங்காவுக்கு.
1: வரலாற்று பயணத்தில் மீண்டும் கலப்படம். நம்ம கலைஞர்கள் பாடுறாங்க. நகைச்சுவை இல்லனா எப்படி?
2: போட்ல போயிட்டே இருக்க, திடீர்னு இந்த பக்கம் கடல் இந்த போட்டு ஓட்டையாயி தண்ணி பூருது. நீ என்ன செய்வ? இன்னொரு சைடு ஓட்டை போட்டு தண்ணியெல்லாம் வழியாச்சு.
1: திறமைகளை காட்டுவதற்கு உங்களில்
3: ஒருவன்.
1: ஞாயிற்றுக்கிழமை காலை 10:15
3: காலப்படம்.

సమాధాన భేద దండం నాలుగు ఓడినప్పుడు తగులు దదా.

கமல்ஹாசன் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இன்றைக்கு ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாள் இன்று அப்படின்ற மாதிரி இன்றைக்கு ஒரு புதிய தொடக்கமா உங்களுக்கு இருந்திருக்கும். ஜூலை மாதம் எதெல்லாம் உங்களால செய்ய முடியல அப்படின்னு நினைச்சீங்களோ கவலையே படாதீங்க, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்காகவே இருக்கு, இல்ல நமக்காகவே இருக்கு. நிச்சயமா நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும். அதே சமயம் இன்றைக்கு யார் பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கீங்க, மினல் எஃப்எம் சார்பா எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்த நாங்க இங்கிருந்து தெரிவிச்சுக்கிறோம். 10 மணிக்கு பிறகு டிக்டாக் நேரலை பக்கமா நீங்க பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு தாராளமா கேட்கலாம். புத்தம் புதிய தமிழ் பாடல்களை, என்ன பாடல் உங்களுக்கு வேணும், யாருக்காக வேணும், டிக்டாக் பக்கமா வந்து சொல்ல மறந்துடாதீங்க. அதே சமயம் பழம் பாடல்களை கேட்கணும் இல்லையா, அது 11 மணிக்கு பிறகு நீங்க அழைத்து பாடல் கேட்கணும் அப்படின்னா தாராளமா நீங்க அழைக்கலாம். சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 4 7 6 8

0: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை 7:30 பின் கே எஸ் மணியம் எழுதிய சூரியவர்மன்.
1: இரண்டாம் சூரியவர்மனின் கதையில் தொடர்வோமா?
2: சில நாட்களாக விஷ்ணு என் கனவில்
3: தோன்றுகிறார்.
2: அவருக்காக நான் எழுப்பும் ஆலயம் உலகையே வியக்கும் பிரம்மாண்டமான ஆலயமாக இருக்கும்.
4: இரவில் ரகசியமாக நீச்சல் வீரர்களை அனுப்பி அவர்களின் கப்பல்களை தீயால் அழிக்கலாம்.
5: இது போர் அறம் அல்லவே?
6: உன் பெயர் சொல்ல காலங்களை கடந்தும் நிலைத்து நிற்கும் அங்கோர்வாட்.
0: சூரியவர்மன்.
7: அக்கா, இது இலவசமா தான் குடுக்கறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
8: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
7: ஏங்க, இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
8: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன். நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
7: அஸ்வினி, விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யாருக்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
8: கண்ணா லட்டு தின்ன ஆசையா?
7: அப்படியே இந்த பாக்கிங் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
8: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா? எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
7: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
8: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
8: மின்னல் எஃப்எம்.

சங்கர் மகாதேவன் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இன்றைக்கு 1 ஆகஸ்ட் என்ன ஒரு விஷயம் அனுசரிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பெக்ட் ஃபார் பேரண்ட்ஸ் டே, பெற்றோர்களுக்கு மரியாதை செலுத்தும் நாள் இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. வழக்கமாக வந்து பெற்றோர்களோடு நேரம் செலவிடுவது அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில், இப்போ உள்ள இளைஞர்கள் பரபரப்பாக வெளியில் நிறைய வேலைகள் இருக்கும், பரபரப்பாக இருப்பாங்க. ஆனால் அப்பா அம்மாவை இன்றைக்காவது வெளியே போயிட்டு வரலாமா, வாங்கலாம் இன்றைக்கு உங்களை கூட்டிகிட்டு இங்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குற அந்த விஷயம் ரொம்ப குறைஞ்சி போச்சு இல்லையா. அதனால பெற்றோர்கள் இப்போ வீட்டில் இருக்காங்க அப்படின்னா, எங்கேயாவது வெளியே போவோமா, எங்கேயாவது தனியாக போயிட்டு வருவோமாமா, போய் பேசிட்டு வருவோமா அப்படின்ற மாதிரி கேளுங்க, கூட்டிட்டு போங்க. அம்மா மட்டும் இல்லைங்க, அப்பாவையும் சேர்த்து தான் பெற்றோர்களை வந்து கொஞ்சம் அவங்களோட நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நாள். அதை இன்றைக்கு மட்டும் இல்லை, என்றைக்குமே அவர்களோடு ஏதாவது ஒரு நேரம் கிடைக்குது, எங்கேயாவது வெளியே போக முடியுது, கூட்டிட்டு போய் அவங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியுது அப்படின்னா, அதை விட பெரிய ஒரு பரிசு அப்பா அம்மாவுக்கு கிடைச்சிடவே முடியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான் பரிசு அப்படின்னு நினைப்பாங்க. நம்பிக்கையில்தான் நாளைக்கு நீங்கள் கூட்டிட்டு போங்க, அப்புறம் உங்களுக்கே தெரியும். இப்போ அடுத்த பாடல் ஹரிஷ் ராகவேந்திரா மகதி வராங்க, கேட்கலாம்.

0: நெகிரி சம்பிலான் சட்டமன்ற தேர்தல் அதிகாரப்படியற்ற முடிவுகள் படி பிஎன் முன்னிலை. அடுத்த ஆண்டு முதியோருக்கான முன்னோடி திட்டங்களை ஆராய்கிறது பொருளாதார அமைச்சு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். தொடக்கமாக 16வது நெகிரி சம்பிலான் சட்டமன்ற தேர்தலின் அதிகாரப்படியற்ற முடிவுகள். 8:30 வரை தேசிய முன்னணி பிஎன் 18 தொகுதிகளை கைப்பற்றியுள்ள வேளை, தேசிய கூட்டணி பிஎன் 7 இடங்களில் வெற்றியை பதிவு செய்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை செயல்முறையின் போது அறிவிக்கப்பட்ட நிலவரங்களின் அடிப்படையில் இந்த முடிவு இருப்பதாக அம்னு தலைமைச் செயலாளர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஷ்ரப் வஸ்டி டுசுகி தெரிவித்தார். இவ்வேளை மம்பாவ், லோபா, புக்கிட்கபாயாங், சிரம்பான்ஜியா ஆகிய தொகுதிகளில் நம்பிக்கை கூட்டணி பிஎச் வெற்றி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. இதனிடையே செம்போங், பாலோங், ஸ்ரீமனந்தி, சுங்கை லூய் ஆகிய தொகுதிகளில் தேசிய முன்னணி பிஎன் வேட்பாளர்களும், பகன் பினாங், கமாஸ் தொகுதிகளில் தேசிய கூட்டணி பிஎன் வெற்றி பெற்றுள்ளதாக எஸ்பிஆர் கூறியது. முன்னதாக சரியாக மாலை 6 மணிக்கு மாநிலம் முழுவதும் உள்ள 401 வாக்களிப்பு மையங்களும் மூடப்பட்டதை தொடர்ந்து இந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு செயல்முறை அதிகாரப்படியாக நிறைவடைந்தது. 36 தொகுதிகளில் போட்டியிட்ட 103 வேட்பாளர்களின் வெற்றி தோல்வியை மக்கள் தீர்மானிக்க உள்ள நிலையில் தொடக்க முடிவுகள் 10 மணி முதல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இம்முறை இந்த மாநில தேர்தலில் 72 முதல் 75 விழுக்காட்டு வாக்காளர்கள் தங்கள் கடமையை நிறைவேற்றுவார்கள் என்று தேர்தல் ஆணையம் எஸ்பிஆர் இலக்கு நிர்ணயித்திருந்தது. இந்த தேர்தலில் வாக்களிக்க தகுதியுள்ளவர்களுக்கு வழங்கப்பட்ட முன்கூட்டிய வழக்கமான வாக்குச்சீட்டுகளை எண்ணும் பணி மாலை 6 மணிக்கு தொடங்கியது. மாநிலம் முழுவதும் உள்ள 8 அதிகாரப்படியான வாக்கு எண்ணும் மையங்களில் போட்டியிடும் அனைத்து கட்சிகள் அல்லது தனிப்பட்ட வேட்பாளர்களின் பேராளர்கள் முன்னிலையில் எஸ்பிஆர் அதிகாரிகள் இந்த பணியை மேற்கொண்டனர். ஜூலை 28 நடைபெற்ற முன்கூட்டிய வாக்களிப்பில் மொத்தம் 22,339 வாக்காளர்கள் பங்கேற்றனர். அவர்களுள் 16,467 பேர் நேரில் சென்று வாக்களித்தனர். இது 11,293 இராணுவ வீரர்களையும் அவர்களது துணைவியையும், 5,174 காவற்படையினரையும் அவர்களது இல்லாளையும் உள்ளடக்கியது. ஏனையோர் அஞ்சல் மூலம் வாக்களித்தனர். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நெதர்லாந்தில் நடைபெற்ற உலக இசைப் போட்டியின் இளையோர் வின்பேன் பிரிவில் தங்கம் வென்ற தலைநகர் ஸ்ரீ புத்ரி பள்ளியின் இசைக்குழுவினருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்த வெற்றி நாட்டின் நற்பெயரை மேலோங்கச் செய்வதில் தொடர்ந்து விடாமுயற்சி, ஒழுக்கம், ஒருபோதும் குறையாத உறுதியுடன் செயல்பட எல்லா மலேசியர்களுக்கும் ஊக்கியாக அமைய வேண்டும் என்று பிரதமர் எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார். தொடர்புடைய மாணவர்களின் கலை ஆர்வத்திற்கு ஊக்கமும் ஆதரவும் அளிக்கும் வகையில் டத்துஸ்ரீ அன்வார் கடந்த ஏப்ரலில் எஸ்பி வின்ஸ் இசைக்குழுவினருக்கு 100,000 ரிங்கிட் நிதியுதவியை அறிவித்தார். நாட்டில் முதியோர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதில் உள்ள சவாலை எதிர்கொள்ளும் வகையில் பொருளாதார அமைச்சு அடுத்த ஆண்டு முன்னோடி திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஆராய்கிறது. 13வது மலேசிய திட்டத்தின் பணிச்சட்டகத்தின் கீழ் முதியோர் தொடர்பான செயல் திட்டம் ஆணிவேராக இருப்பதாக அமைச்சர் அக்மல் நசருல்லா மொஹமட் நசீர் தெரிவித்தார். அடுத்த ஆண்டுக்கான மேம்பாட்டு பணிகளுக்கான செயல் திட்டம் முதியோர் நலன் சார்ந்த கூறுகள் உள்ளிட்ட எல்லா பிரிவுகளையும் உள்ளடக்கும் வகையில் சிறப்பாக வடிவமைக்கப்படும் என்று அவர் கூறினார். சிலாங்கூர் தங்கு பர்மைசூரி நூராஷிக்கின் அண்மையில் பரவலாக பேசப்பட்டு வரும் செல்லப்பிராணிகள், கைவிடப்பட்ட விலங்குகள், குறிப்பாக நாய்கள், பூனைகள் ஆகியவற்றுக்கு எதிரான கொடூரமான சம்பவங்கள் முடிவில்லாமல் இருப்பது குறித்து தனது ஆழ்ந்த கவலை, ஏமாற்றம் மட்டுமின்றி சினத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார். அதேவேளை 2015 விலங்கு நலச் சட்டத்தில் உள்ள தண்டனைகளை மீளாய்வு செய்ய வேண்டும் என்றும், விலங்குகளுக்கு தீங்கிழைப்பவர்களுக்கும் எதிரான தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டு சீராக செயல்படுத்தப்பட வேண்டும் என அவர் கூட்டரசு அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டதாக இஸ்தனா அலாம் ஷா கூறியது. மலேசிய பன்னாட்டு கைவினைப் பொருட்கள் கண்காட்சி MICF முதன் முறையாக குலலும்பூர் கைவினைப் பொருள் வளாகத்தில் செப்டம்பர் 24 முதல் அக்டோபர் 5 வரை நடைபெறவுள்ளது. உள்ளூர் கைவினைப் பொருட்களை உலகளவில் விளம்பரப்படுத்துவதையும் உள்ளூர் சுற்றுலாவை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு இந்த கண்காட்சி நடத்தப்படுகிறது. முன்னரே தேசிய கைவினை நாள் என அறியப்பட்ட MICF கண்காட்சி பன்னாட்டு சுற்றுப்பயணிகளை ஈர்க்கும் வகையிலும் F1 பந்தயத்துடன் இணைந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சின் தலைமைச் செயலாளர் டத்து ஷஹருடின் அபு சோஹோர் தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: தென் சீன கடலில் சர்ச்சைக்குரிய ஸ்காப்ரூ பவளப்பாறை பகுதியை சுற்றி சீன ராணுவம் வான் கடற்படை படைகளை உள்ளடக்கிய போர் காவல் சுற்று நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. பெய்ஜிங் ஹுவங் யன் டவு என அறியப்படும் அந்த பகுதியில் உள்ள வான்வெளி நீர்நிலைகளில் இந்த பயிற்சி நடத்தப்பட்டதாக சீன மக்கள் விடுதலை இராணுவத்தின் தெற்கு தளபதி பிரிவு கூறியது. வட்டார அமைதியையும் நிலைத்தன்மையையும் பாதிக்கும் வகையில் சில நாடுகள் நடவடிக்கை எடுத்து வருவதாக சீனா குற்றம் சாட்டியது. கம்போடியாவில் இவ்வாண்டு முதல் 7 மாதங்களில் போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பில் 16,498 பேர் கைது செய்யப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது 10 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக போதைப்பொருள் எதிர்ப்பு துறை தெரிவித்தது. தடுத்து வைக்கப்பட்டவர்களுள் 889 பேர் 21 நாடுகளைச் சேர்ந்தவர்கள். அவர்களுள் 108 பேர் பெண்கள். ஜனவரி தொடங்கி ஜூலை வரை 2.51 டன் சட்டவிரோத போதைப் பொருட்களும் 105 கிலோகிராம் உலர்ந்த கஞ்சாவும் பறிமுதல் செய்யப்பட்டன. பலத்த காற்றால் தூண்டப்பட்ட காட்டுத்தீ கிரீஸில் சில பகுதிகளில் குறிப்பாக ஏதென்ஸ் அருகே பரவி வருகிறது. தீயணைப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதுடன் சில பகுதிகளில் மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். தொடர்ச்சியான கடும் வெப்ப அலைகள் குறைந்த மழைப்பொழிவு காரணமாக இந்த கோடையில் ஐரோப்பா கடுமையான காட்டுத்தீயை எதிர்கொண்டுள்ளது. காட்டுத்தீயினால் பிரான்சும் ஸ்பெயினும் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த தீ கிரீஸில் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. பிரான்சின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள வா மலைப்பகுதியில் கட்டுப்படுத்தப்பட்டிருந்த காட்டுத்தீ மீண்டும் பரவி 6 மணி நேரத்தில் 1,000 ஹெக்டருக்கும் மேற்பட்ட நிலத்தை பாதித்துள்ளது. விளையாட்டு தைவான் பொது பூப்பந்து. கடந்த மாதம் இணைக்கப்பட்ட நாட்டின் ஆடவர் இரட்டையர் ஏரன்சியா ஏரன்தாய் முதன் முறையாக இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினர். அவர்கள் உபசரணை நாட்டின் சென் செங் குவான் லியூ குவாங் ஹெங்கை 24-26, 21-19, 21-16 எனும் புள்ளிகளில் வென்றனர். நாளை நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் ஏரன்சியா ஏரன்தாய் இந்தோனேசியாவின் டேனியல் மார்டின் லியோ ரோலி கனாண்டோவுடன் பொருதுவர். கடுமையான எதிர்ப்பை தொடர்ந்து பன்னாட்டு கார்பந்து கூட்டமைப்பு ஃபீஃபா உலகக்கிண்ண ஆட்டங்களில் முதலீட்டாளர்களை ஈடுபடுத்தும் திட்டத்தை கைவிட எடுத்த முடிவை ஐரோப்பிய கார்பந்து கூட்டமைப்பு யுஎஃப்ஏ வரவேற்றுள்ளது. எதிர்காலத்தில் இதுபோன்ற முக்கிய முடிவுகள் ஆலோசனையின்றி அவசரமாக எடுக்கப்படுவதை தடுப்பதற்காக பங்குதாரர்களுடனும் தொடர்புடைய அமைப்புகளுடனும் இணைந்து செயல்படுவதாகவும் அந்த உலக அமைப்பு உறுதியளித்துள்ளது. உலகக்கிண்ணம் போன்ற முக்கியமான ஆட்டங்கள் தொடர்பான வணிக முடிவுகள் எல்லா தரப்பினரின் கருத்துக்களையும் உள்ளடக்கி இருக்க வேண்டும் என யுஎஃப்ஏ வலியுறுத்தியுள்ளது. நெகிரி சிம்பிலான் சட்டமன்ற தேர்தல் அதிகாரப்படியற்ற முடிவுகளின்படி பிஎன் முன்னிலை. அடுத்த ஆண்டு முதியோருக்கான முன்னோடி திட்டங்களை ஆராய்கிறது பொருளாதார அமைச்சு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று 1960 இன்றைய நாளில் மலாயா கூட்டரசில் அவசர நிலை முடிவடைந்ததை முன்னிட்டு கோலாலம்பூரில் மாபெரும் அணிவகுப்பு நடைபெற்றது. 12 நீடித்த அவசர காலத்தின் போது நாட்டுக்காக போராடிய வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் முழு சீருடையில் அணிவகுத்து வந்த அவர்களை காண 100,000 அதிகமானோர் திரண்டனர். இந்த அணிவகுப்பில் ஆயுதப்படைகளைச் சேர்ந்த 6,000 வீரர்கள், 400 ராணுவ வாகனங்கள், 70 விமானங்கள் பங்கேற்றன. இந்நிகழ்ச்சி பேரரசர் சுல்தான் இஷாமுடன் அலாம் ஷா, பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான், சிறப்பு விருந்தினர்கள், வெளிநாட்டு பேராளர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. அவசர காலம் முடிவடைந்ததை கொண்டாடும் விழாக்கள் நெகிரி சிபிலான், பினாங்கு, கெடா மாநிலங்களிலும் நடத்தப்பட்டன.
3: தேசிய பழஞ்சொழி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
2: இஸ்லாமிய வானொலி நாடகம் அனுதாப அலைகள். எழுத்து எஸ்டி ஷேக் தாவூத். அனுதாப அலைகள் இஸ்லாமிய வானொலி நாடகம்.
3: தம்பி, நீங்களும் அழுகுறீங்க, குழந்தையும் அழுகுது. குழந்தைக்கு அம்மா எங்க?
4: என் மனைவி வஃபாத்தாய் 2 மாசம் ஆகுதாண்டி.
3: உங்க அம்மா இல்ல, அவங்க அம்மா வீட்டுல யாரும் இல்லையா?
4: ரெண்டு தரப்புலயும் யாருமே இல்லன்ட்டு. நான் தான் 2 மாசமா ஆபீஸுக்கு லீவ் போட்டுட்டு குழந்தைய கவனிச்சுக்கிறேன்.
3: சரியான சோதனை காலம் தான் தம்பி உங்களுக்கு. தம்பி, குழந்தைய என் கையில கொடுங்க.
5: அம்மா, நீங்க குழந்தைய பாருங்க, நான் டாக்டர் பாத்துட்டு வந்துடுறேன்.
3: சரிம்மா, நீ உள்ள போ. தம்பி,
4: ஆண்டி
3: பால் கொண்டு வந்தீங்களா?
4: இதோ தரேன்டி.
3: பாருங்க தம்பி, உங்க பொண்ணு அழுகைய நிறுத்திருச்சு, பால் குடிக்க ஆரம்பிச்சுட்டா.
4: ஆமா ஆண்டி, ரொம்ப நன்றி ஆண்டி.
3: தம்பி, நீங்க அழுகையை நிறுத்துங்க. கண்ணீரை தொடங்கி தம்பி.
4: நல்ல நேரத்துல வந்து உதவி செஞ்சீங்க.
5: அம்மா, டாக்டர் பார்த்தாச்சு, பரவாயில்லையே, குழந்தை அழுகையை நிறுத்திட்டாலே.
3: தம்பி, ஆண்கள் அரவணைப்புக்கும் பெண்கள் அரவணைப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு.
4: ஆமாங்க ஆண்டி.
3: நீங்க அழும்போது எங்க ரெண்டு பேருக்கு மனசு கலங்கிருச்சு தம்பி.
5: ஆமா.
3: உங்க பேர் என்ன தம்பி?
4: அயூப் கான்.
3: நீங்க எங்க இருக்கீங்க?
4: பக்கம்தான் ஆண்டி, 1 கிலோமீட்டர் தூரம்.
3: இதுல வந்தீங்க?
4: குழந்தைய வச்சுக்கிட்டு மோட்டர் ஓட்ட முடியாதுன்னு டாக்ஸில தான் ஆண்டி வந்தேன்.
3: தம்பி, நீங்க எங்களோட வாங்கல, குழந்தையும் பாதுகாப்பா எங்களோட வரட்டும்.
4: வேண்டாம் ஆண்டி, உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்?
3: இதுல என்ன சிரமம் இருக்கு? பிறருக்கு உதவுறத சிரமமா நினைக்கிறவங்க முஸ்லீமாவே இருக்க முடியாது.
5: நீங்க எங்களோட வாங்க, ஏதாவது ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும்.
4: சரி.

0: உட்காருங்க தம்பி, இது உங்க வீடு மாதிரி.
1: சரி ஆண்டி.
0: ரிஹானா, ஏதாவது தண்ணி கலக்கிட்டவா?
2: இதோ வரேம்மா.
0: தம்பி, நான் சொல்ல போறத மறுக்காதீங்க. குழந்தை பத்தி கவலை உங்களுக்கு வேணாம். பாத்தீங்களா, எவ்வளவு அமைதியா தோல்ல படுத்துக்கிட்டு கை காலை ஆட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்க உங்க பொண்ணு.
1: ஆமா ஆண்டி, எனக்கே ஆச்சரியமா இருக்கு.
0: குழந்தை என் கையில ஒப்படைச்சிட்டு நீங்க நிம்மதியா போய் உங்க டியூட்டில ஜாயின் பண்ணுங்க. தினமும் வேலை முடிஞ்சு சாயந்தரமா வந்து உங்க குழந்தைய பாத்துட்டு போங்க, இல்லனாலும் கூட்டிட்டு போங்க. தனியா குழந்தைய வச்சுக்கிட்டு வேலைக்கும் போய்கிட்டு எவ்வளவு சிரமமா இருக்கு உங்களுக்கு. என் மகன் ரெஹனாக்கும் சின்ன குழந்தைன்னா ரொம்ப ஆசை. என்ன சொல்றீங்க தம்பி?
1: அதெல்லாம் சரிதான் டி. இருந்தாலும்
0: என்ன இருந்தாலும் குழந்தை விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து. அதை எப்படி எங்கள்கிட்ட ஒப்படைக்கிறதுன்னு பாக்குறீங்களா?
1: சேச்சே, அல்லாவே, நான் அப்படிலாம் நினைக்கலாண்டி. நீங்க எப்படி இவ்வளவு சிரமத்தை?
2: சிரமமா? எங்களுக்கு இவ கிடைச்சது தங்க போதில கிடைச்ச மாதிரி நினைக்கிறோம். உயிரா வளர்ப்போம். நாங்க முத டீ குடிங்க.
1: எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு பெரிய உதவி கிடைக்கும் என் கவலை மாறணும்னு நான் கனவுல கூட நினைக்கல.
0: உங்க கண்ணீரை பார்த்ததும் எனக்கும் என் மகளுக்கும் மன கலங்கிருச்சு தம்பி. அதனால எடுத்த முடிவுதான் இது. நீங்க கவலைப்படாதீங்க, சொந்த பிள்ளை மாதிரி நாங்க பாத்துக்கிறோம். அதுக்கு நீங்க எந்த காசும் கொடுக்க வேணாம்.
1: ரொம்ப நன்றி ஆண்டி.
2: இதுக்கு எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? மனதாபிமானம் தானே
1: ஆண்டி.
0: என்ன தம்பி?
1: எங்க அம்மா மௌத்தாவும் போது எனக்கு சொன்னது இப்ப ஞாபகத்துக்கு வருது.
0: என்ன தம்பி சொன்னாங்க?
1: எங்க அம்மா சொன்னது, அம்மாவோட நிலைமை இப்படி இருக்க, எல்லாம் எடுத்துக்கிட்டா என்ன பண்றது, அத்தாவும் மௌத் ஆயிட்டாங்க, பெரியவங்க இல்லாம ஆயிடுமோ, கலங்காத, நீ ஒழுக்கமான பையன், நல்லா படிக்கிற, இறையச்சம் உள்ளவனா இருக்க, பெத்தவங்களை உயிரா மதிக்கிற, பணிவிடைகள் செய்யற,

0: Assalamualaikum.
1: Waalaikumsalam. குழந்தை தூங்குறா, அம்மா மார்க்கெட் வர போயிருக்காங்க.
0: நான் வெளியில போயிட்டு அம்மா வந்தது வர்றேன்.
1: நல்லது, வாங்க. உள்ள வராதது நல்லதுதான். இஸ்லாம் என்ன சொல்லுதோ, நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்களோ அதுதானே நம்ம கடைபிடிக்கணும்.
0: நம்ம உள்ள போகாதது நல்லதுதான். ஒரு இளம் பெண் கல்யாணம் ஆனவளோ ஆகாதவளோ ஒரு அண்ணி ஆடவனோட தனியா இருக்க முடியாது. இதுதான் இஸ்லாம். அரை மணி நேரம் கழிச்சு அவங்க அம்மா வந்ததும் வரலாம்.

0: வாங்கம்மா. மா, எல்லாம் வாங்கிட்டீங்களா?
1: எல்லாம் வாங்கிட்டமா.
0: மா, இப்பதான் மாயப் வந்தாரு. நீங்க இல்லன்னு சொன்னதும் அப்புறம் வரேன்னு போயிட்டாருமா.
1: ஏமா, உட்கார சொல்ல வேண்டியதுனே.
0: இல்லம்மா, அவரு போனது சரிதான். நான் தனியா இருக்கும் போது நல்லா இல்லம்மா.
1: அட, இது எனக்கு புரியாம போச்சே. போனது சரிதான்.
2: போட்டு
1: தூக்கிட்டு வரேன்.
2: அஃபியா, இப்படி ஒரு அடைக்கலும் புகழிடும் நமக்கு கிடைக்கணும். அத்தா கனவுல கூட நினைக்கலாமா?
1: நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க தம்பி, எல்லாம் அவனோட ஏற்பாடு. ஆஃபியா, நல்ல பேர் வச்சிருக்கீங்க.
2: இது எங்க அம்மா பேர், ஆஃபியா ஃபாத்திமா.
1: மாஷா அல்லாஹ். தம்பி, இந்தாங்க ஜூஸ் எடுத்துக்கோங்க.
2: ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னும் அரை மணி நேரத்துல வந்துடுறா.
1: வந்துடுறேன்.

0: அஸ்ஸலாமலைக்கும்.
1: வலைக்கும் சலாம். நல்ல நேரத்தில் வந்தடா, எனக்கு முடிவு எழுத வந்துட்டியாடா. ஐயோ
0: டேய், ஏன்டா இப்படிலாம் பேசுற? இப்படிலாம் பேசக்கூடாதுடா, நீ வாழணும்டா.
1: எங்கள் வீட்டில் இருந்து எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்காங்க, அது வரைக்கும் நான் இருப்பேனா தெரியலையே.
0: நான்டா உளறிக்கிட்டு இருக்க, உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ நல்லபடியா இருப்ப, ஷல்லா நம்புடா.
1: ஐயோ, இந்த கவருக்குள்ள ஒரு லெட்டர் இருக்கு, இந்த இந்த ஃபோட்டோ பாரு, இந்த ஃபோட்டோவில் உங்களோட அட்ரஸ் இருக்கு.
0: எங்கே கொண்டா?
1: அந்த லெட்டரில் என்னால் விவாகரத்து செய்யப்பட்ட என்னோட முதல் மனைவிக்கு என் கல்யாண சமயம், நீ அப்போ இங்கே இல்லை, ஆஃபீஸ் வேலை விஷயமா ஆஸ்திரேலியா போயிட்ட, அதனால் என் மனைவி யாருன்னு உனக்கு தெரியாது. இந்த இந்த லெட்டரை நீ அவசியம் அவள்கிட்ட ஒப்படைக்கணும். அவளுக்கு நான் பெரிய துரோகம் செய்துட்டேன்டா. துரோகம் தாண்டா, எனக்கு தூக்கு தண்டனையா மாறி சங்க விழிச்சிருச்சு. அவ ரொம்ப ரொம்ப கண்ணியமானவா, அவளுக்கு கலங்க
2: கற்பிச்சுட்டேன்டா. இன்னும் ராஜு
0: அலைக்கும்.
3: வலைக்கும் செல்லாம், உள்ள வாங்க. அம்மா உள்ளுக்கு குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
0: ஓ, இந்தாங்க இந்த லெட்டர். உங்களுக்கு ஃபைசல் தெரியும்ல, உங்களுடைய முன்னாள் கணவர். இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டு அவரு

0: செவ்வாத்தாயிட்டார்.
1: யா அல்லாஹ், என்ன சொல்றீங்க? இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்புக்குரிய மாஜி மனைவிக்கு
2: நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். என்னுடைய ஹவ்வா நஃப்ஸு பணத்தாசை ஒரு பெரும் பணக்காரிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உனக்கு பொய்க்கலம்னு சொல்லி விவகாரத்தை பண்ணிட்டேன். இந்த பலனையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த நோய் வந்ததுன்னு தெரிஞ்ச உடனே
3: கல்யாணத்துக்கு முன்னையே அல்லாஹ் எனக்கு மரண தண்டனை கொடுத்துட்டான்.
2: நீ இதை படிக்கும் போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன்.
3: என்ன அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிடு, என்னோட மாப்பிளத்துக்காக
2: துவா செய், உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். இப்படி மாஜி கணவன் நான் தோட முடிச்சுக்கிறேன்.
1: என்னாச்சு
4: ஆண்டி? ரிஹானாவை நிக்கா பண்ணி ஒரு வருஷம் காலம் வாழ்ந்துட்டு அவங்க மேல போய் கலங்க சொல்லி விவாகரத்து செஞ்ச ஃபைசல் அவுத் ஆயிட்டார்.
1: இன்னால் இல்லாயுவ இன்ன இளைய ராஜுவோன் அழுடி, நல்ல ஆளு. ஒரு வருஷ காலம் அவனோட வாழ்ந்த நன்றி கடலுக்காக அழு. அவன் நல்லாதான் இருந்தான். ஒரு கோண புத்திக்காரியோட பேச்சு கேட்டு மாறிட்டான்.
4: என் நண்பன் தான் ஆண்டி. அவனோட கல்யாண சமயம் நான் 3 மாசமா ஆபீஸ் வேலையா ஆஸ்திரேலியா போயிட்டேன்.
1: எனக்கு
4: மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நான் நாளைக்கு வரேன் ஆண்டி.
5: அஸ்ஸலாமு அலைக்கும்.
1: வாலைக்கும் சலாம்.

0: அஸ்ஸலாமு
1: வலைக்கம். சலாம். என்ன தம்பி, ரெண்டு பை நிறையா
0: பழம், ஸ்வீட்ஸ் தயவு செய்து வாங்கிக்கங்க ஆண்டி.
1: ஏன் தயவு செய்து? தாராளமா வாங்கிக்கிறேன். உள்ள வாங்க தம்பி, உட்காருங்க.
0: ஆண்டி
1: சொல்லுங்க தம்பி.
0: அவனு கேட்டா கோபிச்சு மாட்டீங்களே?
1: தாராளமா கேளுங்க.
0: தியானவுக்கு ஒரு மாப்பிள்ள வருது, பேசலாமா?
1: இல்ல தம்பி, நாங்க ஒரு மாப்பிளைய ரெண்டு பேருமே நினைச்சுகிட்டு இருக்கோம். முதல்ல ஏமாந்துட்டோம், இனிமேல ஏமாறக்கூடாது இல்லையா? அந்த மாப்பிள்ள கிடைச்சா மட்டும்தான் எங்களுக்கு சந்தோஷம். அவசரப்படாம பார்த்துதான் செய்யணும்.
0: அல்ஹம்துலில்லா. நீங்க அது யாருன்னு சொல்லுங்க ஆண்டி, நானும் நல்லா விசாரிக்கிறேன்.
1: நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. ரெஹானாவையும் ஆஃபியாவையும் இனி என்னால பிரிச்சு பார்க்க முடியாது. நிரந்தரமா ரெஹானாவை ஆஃபியாவுக்கு தாயாக்க விரும்புறேன் இன்ஷால்லா.
0: ஆண்டி, நான் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஆண்டி. அல்ஹம்துலில்லா. எனக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆண்டி. அல்ஹம்துலில்லா, நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இதைத்தான் ஆண்டி நானும் கேட்க முடியாம தவிச்சேன். நீங்களே சொல்லிட்டீங்க, என் கவலை எல்லாம் அந்த ஏகவல்ல நான் தீர்த்து வச்சிட்டேன் ஆண்டி.
1: என் மனமும் குளிந்துருச்சு தம்பி.
0: அல்ஹம்துலில்லா.
1: என்னதான் என் மகளை வைரமா நினைச்சாலும் அதை தங்கத்துல பதிச்சாதான் தம்பி அந்த வைரத்துக்கு வாழ்க்கை.
0: ஆமா ஆண்டி.
1: உங்களை போல தங்க குணமுள்ள மாப்பிள்ள எங்களுக்கு கிடைக்கிறத நாங்க விட முடியுமா? நீங்க கிடைக்கிறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரிஹானா, இப்படி வாமா, குழந்தைய தூக்கிட்டு வந்து உட்காரு. நீந்தாமா, நிரந்தரமாவே ஆஃபியாவோட தாயா போறேன்.
2: அம்மா, நானா? என்ன சொல்றீங்க?
1: நீதாமா?
2: அல்ஹம்துலில்லா.
1: இப்ப நான் உங்க மூணு பேருக்கும் ஸ்வீட் ஓட்ட போறேன். முதல்ல ஆஃபியாவுக்கு தான். அவதான உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சவ.
0: நூத்துக்கு நூறு உண்மம்மா.
1: இன்ஷால்லா இந்த மாச கடைசியில உங்க ரெண்டு பேருக்கும் நிக்கா முடிச்சு வைக்கலாம்னு நினைக்கிறேன்.
0: அல்ஹம்துலில்லா, ரொம்ப சந்தோஷமா.
3: நேர்களே, இதுவரை எஸ் டி ஷேக் டவுட் எழுதிய அனுதாப அலைகள் இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் சஜரின் சுல்தான், அமீர் அப்பாஸ், சைத் நசீர் மற்றும் ரஷிதா பேகம் ஆகியோர் பங்கேற்றனர்.
4: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: நாடு நகரம் எங்குமே எனினுமே புதுமையின் பிறப்பிடம் ஏழாம் சுவையின் இருப்பிடம் மீன் கோழி இறைச்சி குருமா நல்லெண்ணெய் உருகா
2: சமையலை சுவையாக்கிட கூடவே உள்ள லிங்கம்ஸ் மசாலைகள் தான்
3: மலேசியாவிலேயே தரமான சுவையான மசாலை லிங்கம்ஸ் மசாலை தான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும்
2: ருசியான உணவை தயாரித்தோம் என்ற உணர்வு சமையல் ராணிகளே உங்கள் உள்ளத்தில் உள்ளே ஒரு பெருமிதம் உங்கள் அருகிலேயே எளிதில் கிடைக்கும்
4: லிங்கம்ஸ்
5: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்
6: In the mix with DJ Fever.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். 16வது நெகிரி சிம்பிலான் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள். அதிகாரப்பற்ற முடிவுகளின் அடிப்படையில் தேசிய முன்னணி பி என்னும் தேசிய கூட்டணி பி என்னும் 3/2 பெரும்பான்மையை பெற்றுள்ளதை அடுத்து அந்த கூட்டணி மாநில அரசாங்கத்தை அமைக்கும் என்று பி என் தலைவர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீத் ஹமீடி கூறினார். பி என் 18 இடங்களை கைப்பற்றியுள்ள வேளை பி என் 7 வெற்றி பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதனிடையே மும்முனை போட்டி நிலவிய லிங்கி தொகுதியில் மாநில மந்திரி பிசார் டத்துஸ்ரீ அமினுடின் ஹருண் வெற்றியை நடுவ விட்டதாக அதிகாரப்படியற்ற முடிவுகள் காட்டுகின்றன. மாநில நம்பிக்கை கூட்டணி பிஹெச் தலைவருமான அவர் தேசிய முன்னணி பி என் வேட்பாளர் டத்து மொமத் ஃபைசால் ரம்லியிடம் தோற்றார். இவ்வேளை டிஏபி தலைமைச் செயலாளர் ஆந்தனி லோக் சென்னா தொகுதியை தக்கவைத்துக் கொள்ள தவறியுள்ளதாக அதிகாரப்படியற்ற முடிவு காட்டுகிறது. நம்பிக்கை கூட்டணி வேட்பாளரான அவருக்கு 4,413 வாக்குகள் கிடைத்த வேளை மாசிசாவைச் சேர்ந்த சியாவ் 5,522 வாக்குகளில் வென்றார். செயற்கை நுண்ணறிவு ஆற்றலையும் இலக்கவியல் சந்தைப்படுத்தல் வியூகங்களையும் கற்றுக்கொள்வதில் நாடு முழுவதும் உள்ள பெண் தொழில் முனைவோர் தேசிய தகவல் பரவலாக்க மையம் நாடி வழங்கும் பயிற்சிகளை பற்றிக் கொள்ள வேண்டும். ஏனெனில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தையும் நன்மைகளையும் அளிக்கக்கூடிய முதன்மை ஆயுதமாக AI தொழில்நுட்பம் விளங்குவதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோ நீச்சிங் எடுத்துரைத்தார். தென் ஆஸ்திரேலியாவின் தென்கிழக்கு கடற்கரை அருகே உள்ள தீவில் 80 மேற்பட்ட கடற்பறவைகள் மடிந்தும் நோயுற்ற நிலையிலும் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அவை H5 பறவை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனவா குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. பாகிஸ்தானில் பிராட் பீக் மலையில் ஏற்பட்ட பனிச்சரிவில் புகழ்பெற்ற மலையேறி நிர்மல் புர்ஜா உயிரிழந்தது உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவரின் மறைவுக்கு நேபாள பிரதமர் பலேந்திரா ஷா ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டி. நாட்டின் உள்ளரங்கு சைக்கிள் ஓட்ட வீரர் டத்து மொமத் அசிசுல் ஹஸ்னி அவாங் ஆடவர் ஸ்பிரிண்ட் பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்தார். தகுதிச் சுற்றில் 9.715 வினாடிகளை பதிவு செய்து 9வது இடத்தை பிடித்த மொமத் அசிசுல் ஹஸ்னி காலிறுதியில் ஆஸ்திரேலியாவின் லேக் ஹாஃப்மேனிடம் தோற்றார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

காற்றின் மொழி நிகழ்ச்சி அந்த பக்கமா கேட்டுட்டு இருக்கிறவங்க அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி. சொல்லியிருந்த மாதிரி 10 மணிக்கு பிறகு டிக்டாக் நேரலை பக்கமா வருவோம். நீங்க வந்து பாட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, நீங்க வாங்க டிக்டாக் நேரலை பக்கமா. என்ன பாட்டு யாருக்காக அன்பு பரிசா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ பயணத்துல இருக்கீங்களா, பக்கத்துல அவங்க வாகனம் ஓட்டிட்டு இருக்காங்க, பாடலை உங்களை விட்டு கேட்க சொல்றாங்க அப்படின்னா வாங்க வாங்க மின்னலை டிக்டாக் நேரலை பக்கமா வாங்க. என்ன பாட்டு வேணும் இந்த இதமான இரவு நேரத்துல? இப்போ பயணத்துல இருக்கீங்க, பிடிச்சவங்க கூட இருக்காங்க, என்ன பாட்டு மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு கேளுங்க. இப்போ அடுத்த பாட்டு விஜய் தாஸ் சின்மாயி கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை 7:30 பின் கே எஸ் மணியம் எழுதிய சூரியவர்மன்.
1: இரண்டாம் சூரியவர்மனின் கதையில் தொடர்வோமா?
2: சில நாட்களாக விஷ்ணு என் கனவில்
3: தோன்றுகிறார்.
2: நான் எழுப்பும் ஆலயம் உலகையே வியக்கும் பிரம்மாண்டமான ஆலயமாக இருக்கும்.
4: இரவில் ரகசியமாக நீச்சல் வீரர்களை அனுப்பி அவர்களின் கப்பல்களை தீயால் அழிக்கலாம்.
5: இது போர் அறம் அல்லவே?
6: உன் பெயர் சொல்ல காலங்களை கடந்தும் நிலைத்து நிற்கும் அங்கூர்வாட்.
0: சூரியவர்மன்

டிக்டாக் நேரலையில் நீங்க பிடிச்சவங்களுக்கு பாட்டு கேட்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்து வந்து நூருல் ஹைனி என்ன பாட்டு கேட்டிருக்காங்கன்னா, அவங்களுடைய அம்மா ரஹ்மத்காக நீயே நீயே அப்படின்ற பாடல் கேட்டிருக்காங்க. இதற்கிடையில் இப்போ பயணத்தில் இருக்கீங்க அப்படின்னா வார இறுதி நாட்கள் கொஞ்சம் நெரிசலாக இருக்கும், பார்த்து பத்திரமா போங்க. இதற்கிடையில் தொலைபேசியை பயன்படுத்திட்டே வாகனத்தில் பயணம் செய்ய வேண்டாங்க, அதை கீழே வச்சிருங்க. கீழே வச்சுட்டு இந்த பக்கமாக மின்னலஃபமாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்க உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி. தொடர்ந்து என்ன பாட்டு வேணும் டிக்டாக் நேரலை பக்கமாக வாங்க, வந்து நீங்கள் தாராளமாக கேட்கலாம்.

0: உரிப்பான இறைச்சி மசாலையை வாங்குறதா இல்ல உரிப்பான ஹாட் அண்ட் ஸ்பைசி மசாலையை வாங்குறதான்னு
1: இதுக்கா யோசனை? நான் ரெண்டையும் வாங்கி பயன்படுத்துறேன். ஹாட் அண்ட் ஸ்பைசினா உரப்பு மட்டும் இல்ல, இதுல சேர்த்திருக்கிற எல்லாம் வித்தியாசமான பொருளுங்க, சுவையும் வித்தியாசமா இருக்கும். அதோட பாபா சென்யூ பேஸ்புக்ல செஞ்சு பார்க்க ஏராளமான சமையல் குறிப்புகள் இருக்கு. ரெண்டொரு பேக்கெட் வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும்.
0: அப்ப ரெண்டையும் வாங்கிடுறேன்.
2: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
3: குடிசீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
2: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
3: கொஞ்சம் இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
2: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
3: இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம்.

இந்த பாடல் லோஷினி வந்து கலையரசனுக்காக கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜே கே அவருடைய அப்பா பாலகிருஷ்ணனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்க சொல்லியிருந்தாரு. அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்து. அடுத்த பாடல் ஷோபா அவங்களுடைய அம்மாவுக்காக கேட்டிருக்காங்க, வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம்.

நன்றி பூவரசியும் அதே பாடல் கேட்டிருக்கீங்க. அதற்கடுத்தபடியா இப்போ அனிதா பாடல் கேட்டிருக்காங்க, உங்களுடைய கணவர் ராஜனுக்காக ஒரு பாடலை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வந்துகிட்டே இருக்கு.

நீலோத்தி பாட்டை வந்து ராஜ் அவருடைய மனைவி வைஜெயந்தி மாலா, பிறகு தேரா நாயர் கணவருக்காக கேட்டிருந்தாங்க, துரை அவருடைய மனைவி கலைவாணிக்காக கேட்டிருந்தாங்க. அடுத்து வரக்கூடிய பாடல் தேவ யோகேஸ்வரி திவாகர் அவருடைய கணவருக்காக கேட்டிருக்காங்க, பிறகு விமலா கணவர் யோகேஷ்காக ஒரு உள்ளூர் பாட்டு கேட்டிருக்காங்க, அதற்கு பிறகு நிறைவு பாடல் விக்னேஸ்வரி அவங்களுடைய கணவர் சிவாவுக்காக கேட்டிருக்காங்க, கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். பரிசன் நேஷனல் தலைவர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜஹீத் ஹமிடி, நெகிரி சம்பிலான் யங்டி புருத்துவான் பசார், துவான்கு முஹ்ரிஸ் துவான்கு முனாவிரை காண அவரது அரண்மனைக்கு சென்றுள்ளார். பிஎன்பிஎன் தலைவர்களை ஏற்றியிருந்த 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இரவு 10 மணிக்கு அரண்மனையினுள் நுழைந்தன. அவர்கள் துவான்கு முஹ்ரிஸை சந்தித்து மாநில அரசாங்கத்தை அமைப்பதற்காக மந்திரி பசார் வேட்பாளர்களின் பெயர்களை சமர்ப்பிப்பர் என நம்பப்படுகிறது. நெகிரி சம்பிலான் தேர்தலில் மக்கள் வழங்கிய அதிகாரத்தின் அடிப்படையில் பிஎனுக்கும் பிஎனுக்கும் இடையிலான புரிந்துணர்வின் கீழ் மாநில அரசாங்கம் அமைக்கப்படும் என டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜஹீத் ஹமிடி கூறினார். நிலையான அதிகாரமிக்க அரசாங்கத்தை அமைக்கும் மிகப்பெரிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றார் அவர். நெகிரி சம்பிலான் தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கு பக்கத்தன் ஹரப்பன் கூட்டாக பொறுப்பேற்றுக் கொள்வதாக மாநில பிஎச் தலைவர் டத்துஸ்ரீ அமினுடின் ஹருன் கூறியுள்ளார். லிங்கி சட்டமன்றத்தில் போட்டியிட்டது குறித்து தாம் வருத்தம் கொள்ளவில்லை என்றார் அவர். தேசிய மாதத்தையொட்டி ஓர் இல்லம் ஜலோர் கமிலாங் என்ற தேசிய அவாவை வெற்றியடையச் செய்வதில் தேசிய கொடி பறைசாற்றும் உண்மையான மதிப்புகளை அரசு பணியாளர்கள் உயிர்த்துணர வேண்டும். உண்மையான நாட்டுப்பற்று ஜலோர் கமிலாங்கை எத்தனை உயரத்தில் பறக்க விடுகிறோம் என்பதில் இல்லை. மாறாக செயல்கள், முடிவுகள், மக்களுக்கான சேவையின் மூலம் அதன் மதிப்புகள் வெளிப்படுத்தப்படுவதிலேயே உள்ளதென்று அரசாங்க தலைமைச் செயலாளர் தான்சி ஷம்சுல் அஸ்ரி அபுபாக்கர் வலியுறுத்தினார். கொலம்பியா குக்குட்டா நகரில் ட்ரக்கில் வைக்கப்பட்ட குண்டு வெடித்ததில் குறைந்தது 11 பேர் காயமடைந்தனர். அதிபர் அபிலாடோ டிலா எஸ்பிரேலா பதவியேற்புக்கு இன்னும் 6 நாள்கள் எஞ்சியுள்ள நிலையில் இத்தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் வருத்தமளிப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் ஜார்ஜ் குவென்டேரோ கூறினார். நிறைவாக 2026 ஆசியான் கிண்ண கார்பந்து. சற்று முன்னர் பேங்காக் ராஜமங்கலா அரங்கில் நடைபெற்ற பி குழு 3வது ஆட்டத்தில் ஹரிமவ் மலாயா அணி சுழியத்துக்கு 2 என தாய்லாந்திடம் வெற்றியை நழுவவிட்டது. யோட் சக்கன் புராப்பா பெனால்டி மூலம் 1 கோல் புகுத்திய வேளை மற்றொரு கோலை திராசக் பொய் பினாமல் அடித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மலரும் நினைவுகள் எனும் சொர்க்கவாசல் திறக்கும் நேரம் இது. இந்த பக்கம் உங்களுடைய கிஷன் பேசிட்டு இருக்கேங்க. நீங்க தொடர்ந்து அழைக்கலாம். அழைத்து யாருக்காக என்ன பாட்டு வேணும் அப்படின்றத கேட்கலாம். பழம் பாடல்கள்ல உங்களுக்கு என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும், இப்போ உங்க மனசுல இப்போ ஓடிட்டு இருக்க அந்த பாட்டை வானொலி பக்கமா கேட்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அது என்ன ஆசை அப்படின்றத அழைத்து சொல்லுங்க. சொல்லிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை 7:30 பின் கே.எஸ். மணியம் எழுதிய சூரியவர்மன்.
1: இரண்டாம் சூரியவர்மனின் கதையில் தொடர்வோமா?
2: சில நாட்களாக விஷ்ணு என் கனவில் தோன்றுகிறது.
3: நல்ல கனவாயிற்றே.
2: அவருக்காக நான் எழுப்பும் ஆலயம் உலகையே வியக்கும் பிரம்மாண்டமான ஆலயமாக இருக்கும்.
4: இரவில் ரகசியமாக நீச்சல் வீரர்களை அனுப்பி அவர்களின் கப்பல்களை தீயால் அழிக்கலாம்.
5: இது போர் அறம் அல்லவே?
6: உன் பெயர் சொல்ல காலங்களை கடந்தும் நிலைத்து நிற்கும் அங்கூர்வாட்.
0: சூரியவர்மன்.

0: மலரும் நினைவுகளில் உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அழைத்து கேட்கலாங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: இப்போல இருந்து கண்ணம்மா ஐயா அழைக்கிறேன்.
0: கண்ணம்மாமா சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும், யாருக்காக வேணும்?
1: கற்புக்கரசி படத்துல உள்ள பாட்டு ஐயா. கனியா கண்ணியா வாழ்வில் இன்பம் சொல்லவா.
0: இந்த பாட்டு கேட்டு இவ்வளவு நாள் ஆயிருச்சுல்ல வானொலி பக்கமா?
1: ஆமாங்க ஐயா, பாட்டு கேட்கவே முடியல.
0: இந்த பாடல் ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: ஐயோ சின்ன பிள்ளைகள பாரு, இசையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா. அதுல
0: சின்ன வயசா இருக்கும் போது பாத்தது?
1: ஆமாங்க ஐயா, அதெல்லாம் ஒரு 10-14 வயசு 15 வயசு இருக்கும் ஐயா.
0: அப்ப பார்த்த திரைப்படம், ஆனா இப்பயும் பசுமையா சொல்றீங்கல்ல, அப்போ பார்த்தது அப்படின்னு. அதுதான்
1: எனக்கு இப்ப 80 வயசு ஐயா.
0: அழகிய நினைவுகளை இந்த பாடல் உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்போவே.
1: நான் விரும்பி கேக்குறது எங்க மக பூங்கோத, மக பூங்கொடி, தாமரை என்னோட மக, வனஜா சின்னப்பு, அதே மாரி வாசுகி தங்கச்சி ஐயா.
0: உங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேப்போம். நன்றி.

0: வணக்கம் வணக்கம் கிஷன், வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? பேர் சொல்லியே.
0: என் பேர் வந்து கிருஷ்ணவேணி.
1: கிருஷ்ணவேணி சொல்லுங்க, பழம் பாடல என்ன பாட்டு வேணும்?
0: எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து காவியம்மா நெஞ்சு ஓவியம்மா. ஏன்னா அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு மூணு வாட்டி தாஜ்மஹால் போய் அந்த பாட்டை படிக்கணும்னு கூட நினைச்சேன். ஆனா எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு வாக்கு சொல்லிக்கலாமா தம்பி?
1: கண்டிப்பா சொல்லுங்க.
0: என் மகனுக்கு வந்து எனக்கு பிறந்த நாள். அவருக்காக வந்து அவங்க அப்பா அம்மா, நானு கிருஷ்ணவேணி சுகுமாரன், அவங்க மனைவி அதாவது சரவணோட மனைவி, அவங்க ராணி, மகள் வந்து பூஜாதர்ஷினி, அப்புறம் தங்கச்சி சுஜாதா செவ்வாய் கணபதி, மகள் நிரஞ்சனா நெருமதி, அப்புறம் வந்து தம்பி வடிவேலன் விஜயலட்சுமி, இவங்க தான் வாழ்த்து சொல்ல விரும்புறோம்.
1: அவருக்கு மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம் சரியா?
0: ஓகே, ரொம்ப நன்றி.

0: வணக்கம், நவீன்ராஜ் பேசுறேன்.
1: நவீன்ராஜ் சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
0: மயக்கமா கலக்கமா.
1: யாருக்காக?
0: எனக்காக.
1: உங்களுக்காகவே? ஏன், ஒரு மயக்கத்துல இருக்கீங்களா என்னது இப்போ?
0: இல்ல, அந்த வரிகள் ரொம்ப ஆழமா இருக்கும், அதனாலதான். வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் அப்படின்னு வரும்.
1: அப்ப ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கீங்கன்னு மட்டும் புரியுது. சரி, பாட்டை கேட்டோன்னு தெளிவு ஆவீங்கன்னு நம்புவோம். இப்ப எங்க இருக்கீங்க?
0: இப்ப பயணத்துல இருக்கோம், கேளுக்கு வந்துகிட்டு இருக்கோம். சிப்பாங்ல இருந்து.
1: சிப்பாங்ல இருந்து நெரிசலா இருக்கா?
0: இல்ல இல்ல, ஓகேதான்.
1: மழை அந்த பக்கம்?
0: இங்க மழை இல்ல.
1: மழை இல்ல,
0: மழை இல்ல.
1: பாத்து பத்திரமா வாங்க, பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேக்கலாம். சரியா?
0: நன்றி.

0: மலரும் நினைவுகள்ல நீங்களும் பேசணுமா? தொடர்ந்து நீங்க அழைக்கலாங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.
1: வணக்கம்,
0: ஆமா மின்னலசம்க்கு தான் அழைச்சிருக்கீங்க. சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: குணசீலன் பேசுறேன்.
0: குணசீலன், எங்க இருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்க, என்ன பாட்டு?
1: படித்தால் மட்டும் போதுமா? அந்த படத்துல இருந்து பொண்ணு ஒன்று கண்டேன் மனைவிக்காக. மனைவி பேரு லோகசங்கரி.
0: மனைவி கேட்க சொல்லி கேக்குறீங்களா இல்ல நீங்களா கேக்குறீங்களா?
1: இல்ல இல்ல, நானே தான் கேக்குறேன்.
0: நீங்களே தான் கேக்குறீங்க இல்ல? தயங்கி தயங்கி கேக்குறீங்களா? யார்ட்டு கேட்டுட்டு சொல்ற மாதிரியே இருந்துச்சு, அதான் கேட்டேன்.
1: இல்ல இல்ல இல்ல, நானே தான் கேட்டேன்.
0: சரி, மனைவி பக்கத்துல இருக்காங்களா?
1: ஆமா, பக்கத்துல தான் இருக்காங்க, காடி ஓடிட்டு இருக்கோம்.
0: மனைவிக்காக அன்பு பரிசா பயணத்துல இருக்கீங்கல்ல, நிச்சயமா அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். தொடர்ந்து கேக்கலாம், வாங்க.
1: ஓகே, ரொம்ப நன்றி.

0: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: மாம்பழ தோட்டம் மல்லிகை கூட்டம் மணக்க வரும் மாலை.
1: வணக்கம் கிஷன்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சிவலிங்கம் கம்பார்ல இருந்து பேசுறேன்.
2: சிவலிங்கம் சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
1: இன்னைக்கு மனைவிக்கு பிறந்த நாள்.
2: மனைவி பெயர்
1: பூவதி.
2: பூவதி, சரி. அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்து. என்ன பாட்டு அவங்களுக்காக கொடுத்துடலாம்?
1: பரிசு படத்திலிருந்து என்ன என்ன நினைக்கிறது ஏதேதும்.
2: மனைவிக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு, கேக்கலாம்.

0: வேகத்தில் வளரும்
1: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம். வணக்கம், யார் இந்த பக்கம்?
2: வணக்கங்க கிஷன், நான் சரமாலிருந்து மனோகரி பேசுறேன்.
1: மனோகரி, சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
2: தலைப்பு வந்து காதல் இல்லாது ஆனந்தமேது கனியாத பருவம் இனிமை தராது.
1: இந்த பாட்டு யாருக்காக?
2: பழம் பாடல் கேட்கும் எல்லாருக்காகவும்.
1: அந்த பாட்டு வந்துட்டு இருக்கு, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி
2: நன்றி, வணக்கம்.

0: மனதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். யத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் மயங்குகிறார்.
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், நான் ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: ராஜேஸ்வரி, எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: காப்பார்ல இருந்து அழைக்கிறேன்.
0: காப்பார்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: ஆமா ஆமா.
0: இப்போ மனசுல என்ன பாட்டு கேட்கணும்னு தோணுது?
1: எனக்கு வந்து பார் மகளே பார்.
0: இந்த பாட்டு யாருக்காக?
1: எல்லாருக்காகவும்.
0: எல்லோருக்காகவும் பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேக்கலாமா?
1: கேக்கலாம், ரொம்ப நன்றி.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்து.
1: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
2: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மேதா பேசுனா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
2: திருத்த முடியாது.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றது மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் FM.
3: வணக்கம், நான் செஃப் மானன். நான் சமையல் துறையில் 11 வருஷமா இருக்கேன். மலேசியனாலே உணவு தான் இங்க நான் சமைக்க ஆரம்பிச்சு வெளிநாடுகள்ல சமைக்க இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் சமைக்கிற சாப்பாடு வெளிநாட்டுக்காரங்க சாப்பிட்டு மலேசிய சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம் நாட்டு உணவு வந்து உலக அரங்கில் கொண்டு போகணும், அது என்னோட பெருமை மட்டும் இல்ல, அது என்னோட கடமையாவும் நான் கருதுறேன். வெளிநாட்டுகள் எத்தனையோ சமையல் போட்டிகளை நான் கலந்திருக்கேன், வெற்றியும் பெற்றிருக்கேன். வெற்றி பெற்றதை தாண்டி நமது ஜாலூர்க்கு மீளங்கை பிடித்து நிற்கும் தருணம் அந்த சொல்ல வார்த்தையே இல்லைங்க. நான் ஒரு மலேசிய ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றி மலேசியா.
4: ஜாலூர்க மீளங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: இடம்பெறுவது ஞானச்சுடர்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது சாலி மன்பை.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பானவர்களே, இரவு நேரம் நம் கண்ணை உறக்கம் கவ்விக்கொள்ளும் நேரம். இந்நேரத்தில் ஒன்றை நாம் தெரிந்து கொள்வோம் வாருங்களே. அரசன் அக்கால வழக்கப்படி ஒரு பெண்ணை தன் அரண்மனைக்கு விலை கொடுத்து வாங்கி தன் விருப்பத்திற்கு அனுபவிக்க ஆசைப்பட்டார். ஆனால் அவளை தொற்றியிருந்த நோய் அவருடைய ஆசைக்கு தடையாக இருந்தது. உடனே எல்லா பக்கங்களிலிருந்தும் மருத்துவர்களை வரவழைத்தார். இவருடைய உயிரும் உங்கள் கையில்தான் உள்ளது என்று மருத்துவர்களிடம் அழகாய் சொன்னார் அரசர். இங்கே இருவருடைய உயிர் என்றது தன்னுடைய உயிரும் தான் நேசம் கொண்டிருக்கும் பெண்ணின் உயிரும் தான் என்பதை விளக்கம் தந்தார். எப்படி என்றால், காதலியின் மரணம் காதலின் மரணம் அல்லவா? எனது உயிர் சாதாரணம், என் உயிரின் உயிர் அவள். நான் துன்புற்று புண்பட்டு இருக்கிறேன், எனக்கு மருந்து அவள்தான் என்றார் அரசர். யார் என் உயிரை குணப்படுத்தி விட்டாரோ அவர் என்னுடைய முத்து பவலும் அனைத்து பொக்கிஷத்திற்கும் சொந்தக்காரர்கள் ஆகிவிடுவார்கள் என்றார். அப்போது மருத்துவர்கள் எல்லோரும் கூடி, நாம் உயிரை கொடுத்து அப்பெண்ணை காப்பாற்றுவோம், நன்கு ஆலோசித்து எல்லோரும் ஒன்று கூடி குணப்படுத்துவோம் என்றனர். அரசர் ஆனந்தம் கொண்டார். ஆஹா, நம்முடைய பாசமிக்க அந்த பெண்ணுடைய உயிர் காப்பாற்றப்பட்டுவிடும் என்று உத்வேகத்தோடு இருந்தார். அப்போது தம் அகந்தியும் தற்பெருமை காரணமாக அம்மருத்துவர்கள் இறைவனின் பெயரை சொல்ல மறந்து விட்டார்கள். இதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய ஒன்று. இங்கே எப்படி மருத்துவர்கள் சொல்லியிருக்க வேண்டும்? அல்லாஹ் நாடினால் நல்ல சுகத்தை ஏற்படுத்த போதுமானவன், நாங்கள் முயற்சிக்கிறோம் என அல்லாஹிடமல்லவா ஒப்படைத்து முடிவை சொல்லியிருக்க வேண்டும்? அவர்கள் சொல்ல மறந்து விட்டார்கள், தவறிவிட்டார்கள். பலர் இன்ஷா அல்லா என்று கூறாமலேயே பேசி முடிவு செய்கின்றனர். ஆனால் நம்மின் உயிர் முடிவுகள் அனைத்தும் இன்ஷா அல்லாஹுடன்தான் சேர்ந்திருக்கிறது. சிலர் வாயளவிலே இன்ஷா அல்லா சொல்லாவிட்டாலும் ஒவ்வொரு அசைவும் நடவடிக்கும் பேச்சும் மூச்சும் ஏன் அனைத்துமே அல்லாஹ்வின் விருப்பத்திற்கிணங்கவே தான் நடைபெற்று வருகின்றன. இதை நாம் முழுமையாக ஏற்றுத்தான் நடக்க வேண்டும். காரணம், அனைத்தும் நம்மை படைத்தாலும் இறைவனுக்குத்தான் சொந்தம், வேறு யாருக்கும் அல்ல என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அன்று அரண்மனையில் அனைத்தும் இருந்தும் அப்பெண்ணின் நோயை குணப்படுத்த மருத்துவர்களால் இயலவில்லை. அப்பெண்ணோ நாளுக்கு நாள் மெழிந்து கொண்டே போகிறாள். நோயின் தாக்கம் அவளை பீடித்து கொண்டே இருக்கிறது. மரணம் வரும் தருணத்தை இறைவன் நாடிவிட்டால் எப்படிப்பட்ட மருந்தும் மருத்துவரும் செய்ய இயலாது. அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட விலை உயர்ந்த தரமிக்க மருந்துகளும் தனது இயல்பை விட்டு, அதாவது பயனை விட்டு வழி தவறி விடுகின்றது. அப்போது மருத்துவர்களும் மற்றவர்களும் சொல்வார்கள், இறைவன் விட்ட வழிதான் நடக்கும் என்று. இதைதான் இஸ்லாம் மாற்றி சொல்லித் தருகிறது. நீ எதை துவங்கினாலும் அல்லாஹ்வின் பெயரை சொல்லியே துவங்கு, எதை செய்ய முடிவு செய்தாலும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் என்றே சொல்லி முடிவு செய், எதையுமே அல்லாஹ்விடமிருந்தே துவங்கு, அவனிடமே ஒப்படை என்கிறது இஸ்லாம். முடிவில் சொல்லக்கூடாது, துவக்கத்தில் சொல்ல என்பதை தான் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அதனால் நாம் எதுவானாலும் நம்மை படைத்தாலும் அல்லாஹிடமே முழு நம்பிக்கை கொள்வோம். நல்லதை மட்டுமே தந்தருள், ஏற்பட போகும் தீமை இருப்பின் அதை விட்டும் காத்தருள் என்றே ஒவ்வொருவரும் அவனிடமே கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். இறைவா, எல்லா நலனையும் எல்லா வளமும் எங்களுக்கு தந்தருள். நோய் நொடியில்லாத வாழ்க்கையை, வளமிக்க வாழ்க்கையை உலக மக்கள் அனைவருக்கும் தந்தருள். இந்த நேரத்தில் நல்வாழ்வை பெறுவதற்கு அல்லாஹ்வே நமக்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இதுவரை ஞான சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் உஸ்தாஸ் முகமது சாலி மன்பை.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கின்.

0: இந்த அளவில் காற்றின் மொழி நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவு கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது அன்பு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். அடுத்து இடைவிடா இசையதான் கேட்டு ரசிக்க போறீங்க. பயணத்துல இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு பிடிக்க போகுது பாடல்கள் எல்லாமே. அதனால தொடர்ந்து மின்னல் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கிற உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் ரொம்ப நன்றிங்க. நல்ல ஓய்விடுங்க.
1: மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.

0: முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்கு உரிய வழி இருக்கு.

கொண்டாடு கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பார்த்திருக்கு தொட்ட இடம் அத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை நாராயண.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

மின்னல் FM இளமை புதுமை இனிமை.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: ஆர்டிஎம் இல்லை நம்ம கேட்காம அசைன்மெண்ட் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அசைன்மெண்ட் டியூ டேட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நேரத்துல நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் தர ஒரே விஷயம் நம்ம ஆர்டிஎம் இல்லை சொன்னா அதை கேட்டுட்டே இருந்தா போதும். அஸ் எ காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் என்ன எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன்னா, ஆர்டிஎம் கிளிக்ன்றது ஒரு ஆப் எல்லாத்துக்கும் இருக்கணும். ஏன்னா அது மட்டும்தான் என்ன பர்சனலா எங்க அசைன்மெண்ட் எல்லாத்தையும் நல்லா செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
1: என் நேரத்திலும் உங்கள் விரல் விசையில் மின்னல் ஃபேன்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்கதான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
1: உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
1: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்துரு.
1: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
0: மதுவா சுத்தி இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மேதா பேசுனா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது.
1: இப்படி ஆச்சு.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
1: என்னங்க நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றது மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் FM
2: துத்தி தரமா பேசிக்கிட்டு இருந்தா துன்ற சோத்துக்கு தாளம் தான்டா போடணும்.
3: நீ வளர்த்ததா புடி, நான் என்ன பண்ணுவேன்?
2: ராங் பண்ணாத, என் கையில ராங் காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
3: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சா ஏண்டாடே அது ராங்கா போடுமாடாச்சி. நான் போடுன்றீங்களா போதுன்றீங்களா?
4: போவாதே
3: அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை.

மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை மங்கள இசை

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். நெஹ்ரு செம்பிலானின் புதிய அரசாங்கத்திற்கு கூட்டரசு அரசாங்கம் தொடர்ந்து ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்கும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நேற்று முடிவடைந்த 16வது நெஹ்ரு செம்பிலான் சட்டமன்ற தேர்தலில் தேசிய முன்னணியின் வெற்றிக்கு அவர் தமது வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டார். தேசிய முன்னணி பிஎன்எம், தேசிய கூட்டணி பிஎன்எம் 3-2 பெரும்பான்மையை பெற்றுள்ளதை அடுத்து அந்த கூட்டணி நெஹ்ரு செம்பிலான் மாநிலத்தில் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. அவ்விரு கூட்டணிகளும் இணைந்து மாநில அரசாங்கத்தை அமைக்க உள்ளன. இதனிடையே நெஹ்ரு செம்பிலான் மந்திரிபசார் பதவிக்கான 3 வேட்பாளர்களின் பெயர்களை அக்கூட்டணி சமர்ப்பித்துள்ளதாக தேசிய முன்னணி தலைவர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அமர் ஜைத் ஹமீடி தெரிவித்துள்ளார். நேற்றிரவு ஹிங்காப் அரண்மனையில் யாங்டே பொருத்வான் பசார் துவான்கு முரேஸ் துவான்கு முனாவரிடம் அதற்கான கடிதத்தை சமர்ப்பித்துள்ளதாக அம்னோ தலைவருமான அவர் கூறினார். 50 நாடுகளைச் சேர்ந்தோர் அமெரிக்க விசாவை பெறுவதற்கு $20,000 முன்பணம் செலுத்த வேண்டும் என்பதை அமெரிக்க வெளியுறவுத்துறை கட்டாயமாக்க உள்ளது. முன்னதாக 2025 அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டோர் மீண்டும் தங்கள் நாட்டிற்கு திரும்புவதை உறுதி செய்யும் உத்தரவாதமாக இந்த முன்னோடி திட்டம் தொடங்கப்பட்டது. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான அசாமில் ஏற்பட்ட வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 82 உயர்ந்துள்ளது. மேலும் 2 காணாமல் போனதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அம்மாநிலம் முழுவதும் 2,251 புறநகர் பகுதிகள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ளன. 218 தற்காலிக உதவி மையங்கள் திறக்கப்பட்டுள்ள வேளை 71,000 அதிகமானோர் அடைக்கலம் நாடியுள்ளனர். விளையாட்டு. 2026 குளாஸ்கோ காமன்வெல்த் போட்டி. நாட்டின் ஜூடோ வீரர் அமீர் டேனியல் அப்துல் மஜித் முதன்முறையாக தங்கப்பதக்கம் பெற்று வரலாற்று சாதனையை பதிவு செய்துள்ளார். 21 வயதான அவர் 81 கிலோவுக்கு குறைவான பிரிவில் வெற்றியை பதிவு செய்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03 தொடர்கின்றது தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சூரத்துன் நஸ்ருடன் தொடங்குவோம்.
2: أعوذ بالله من الشيطان الرجيم எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோடுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். நபியே, உமக்கு அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் கிடைத்து அல்லாஹுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதையும் நீர் கண்டால் بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْ إِنَّهُ كَانَ تَوَّابًا அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு உமது இறைவனை புகழ்ந்து அவனை துதி செய்து அவனுடைய அருளையும் மன்னிப்பையும் கோருவீராக. நிச்சயமாக அவன் பிரார்த்தனைகளை அங்கீகரித்து மன்னிப்பு கோருதலையும் அங்கீகரிப்பவனாக இருக்கின்றான்.

நேயர்களே, பெரும்பாலானோர் சொத்து செல்வம் ஆட்சி அதிகாரம் கிடைத்து விடுவதை வெற்றி என்று நினைக்கின்றனர். உலகின் உத்தியோகங்கள் கிடைக்க வேண்டும், தலைமை பீடம் உயர் பதவி கிடைக்க வேண்டும், அல்லது செய்தித்தாள்களில் பெயர் பிரசுரமாக வேண்டும், தொலைக்காட்சியில் எனது உரை இடம்பெற வேண்டும் என்று இவற்றையே வெற்றி என கருதுகின்றார்கள். ஆனால் திருமறையோ மரணத்திற்கு பின் நரகிலிருந்து விடுதலை பெற்று சுவனம் செல்வதுதான் உண்மையான வெற்றி என்று தெளிவாக அறிவிக்கின்றது. உலகின் அற்ப சொற்ப வாழ்வு, சொகுசு, சுகம், தன்னிச்சையான செயல்பாடு, செல்வ வளம், ஆட்சி அதிகாரத்தின் மிதப்பு, இவை நரக வேதனைக்கு முன் எந்த தகுதியும் உடையவை அல்ல என்பது திட்டவட்டமான ஒன்று. பெரும்பாலானோர் இஸ்லாத்தை தழுவிவிட்டால் இவற்றை இழக்க நேரிடும் என்பதாலேயே குஃபுர் எனும் நிராகரிப்பை விட தயாராக இல்லை. திருமறை ஒளிவு மறைவின்றி விலக்கிவிட்டது. இவை அற்ப சொற்ப பொருட்கள். உலகின் சிறிய பெரிய பொருட்கள் அனைத்தும் ஏமாற்றத்திற்குரியவை. உலகமும் அழிந்துவிடும். உலகில் இப்பொருட்களுடன் ஈமான் இறையச்ச வாழ்வை மேற்கொள்ளாமல் மரணம் நிகழ்ந்துவிட்டால் மறுமையிலும் நாசம்தான் விளையும். மேலும் இறை நிராகரிப்போர் உலகில் சுதந்திரமாக சுற்றி நடமாடி வருவதைக் கண்டு ஏமாந்துவிட வேண்டாம். காலையில் கிழக்கிலும் மாலையில் மேற்கிலும் காட்சியளிக்கின்றார்கள். ஆட்சி அவர்களின் கைகளிலும் இதர நாடுகள் அவர்களுக்கு அடிப்பணிந்தும் காட்சி தருகின்றன. முழு உலகத்தின் மீது அவர்களின் ஆதிக்கம் உள்ளது. என்றாலும் இவை அனைத்தும் இறை நிராகரிப்பின் காரணமாக அவர்களின் விஷயத்தில் முற்றிலும் மண்ணை போன்றேயாகும். ஈமான் உடையவர்கள் அவற்றைக் கண்டு பொறாமை கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்பதை திருமறை பகிங்கரப்படுத்துகிறது.

நேர்களே, அநேகர் நமக்கு இறைவன் செல்வத்தையும் சந்ததிகளையும் அளவின்றி கொடுத்துள்ளான். எனவே நமக்கு மறு உலக வேதனை இராது என்று நினைக்கின்றார்கள். செல்வமும் குழந்தை பேரும் இறை நெருக்கத்திற்கு காரணமானவை என்று சிலர் எண்ணுகின்றார்கள். ஆனால் அருள்மறை குர்ஆன் இந்த இரண்டு கருத்தையும் மறுத்து, செல்வத்தின் குறைவும் அதிகமும் இறைவேதனையை தடுத்துவிடாது. அல்லாஹ் அவன் விரும்பியபடி சிலருக்கு அதிகமாகவும் சிலருக்கு குறைத்தும் செல்வத்தை வழங்குகின்றான். இது இறைவனின் திருப்திக்குரிய அடையாளம் அல்ல. செல்வமும் சந்ததியும் இறைவனை நெருங்க வைக்கக்கூடியவையும் அல்ல. இறை நெருக்கம் ஈமான் நற்செயல் மூலமே கிடைக்கும் என விளக்குகிறது. எவனது வழக்கரத்தில் செயலேடு வழங்கப்படுமோ அவன் மகிழ்வுடன் மற்றவர்களை நோக்கி, இதோ என் செயலேடு, இதனை நீங்கள் படித்து பாருங்கள் என்றும், நிச்சயமாக நான் எனது கேள்விக் கணக்கை சந்திப்பேன் என்று நம்பியிருந்ததாகவும் கூறுவான். எனவே அவன் திருப்திகரமான சுக வாழ்வில் மேலான சோனபதியில் இருப்பான். அதன் பழங்கள் இவர்கள் படுத்திருந்தாலும் அமர்ந்திருந்தாலும் நின்று கொண்டிருந்தாலும் எந்த நிலையிலும் கையிக்கு எட்டக்கூடியதாக இவர்களை நெருங்கி வரும். சென்ற நாட்களில் நீங்கள் சேகரித்து வைத்திருந்த நன்மைகளின் காரணமாக இன்று மிக தாராளமாக இவற்றை புசியுங்கள், அருந்துங்கள் என்று அவர்களிடம் கூறப்படும். இடக்கரத்தில் செயலேடு வழங்கப்பட்டவன், என் செயலேடு எனக்கு வழங்கப்படாமல் இருக்கக்கூடாதா? என் கணக்கை இன்னதென்று நான் அறியாதிருக்கக்கூடாதா? நான் இறந்தபொழுது என் காரியம் முடிவு பெற்றிருக்கக்கூடாதா? எனது பொருள் எனக்கு ஒன்றும் பயனளிக்கவில்லையே, எனது செல்வாக்கும் என்னை விட்டு அழிந்து விட்டது என்று பிராலபிப்பான். அவனை பிடியுங்கள், அவனுக்கு விலங்கிடுங்கள், பின்னர் அவனை நரகில் தள்ளுங்கள் என்றும், 70 முழு நீல சங்கிலியால் அவனை கட்டுங்கள் என்றும் கூறுவோம். நிச்சயமாக அவன் மகத்தான அல்லாஹுவை விசுவாசிக்கவில்லை. ஏழைகளுக்கு ஆகாரம் அளிக்காததுடன் பிறரையும் ஆகாரம் அளிக்கும்படி அவன் தூண்டவில்லை. ஆகவே இன்றைய தினம் அவனுக்கு இங்கு யாதொரு நண்பனும் இல்லை. புண்களில் வெடியும் சீழ்களைத் தவிர அவனுக்கு வேறு ஆகாரமில்லை என்றும் கூறப்படும். அதனை குற்றவாளிகளைத் தவிர மற்றெவரும் புசியார். அல் குர்ஆன் சூரத்துல் ஹாக்கா வசனம் 19-37.

நேர்களே, சற்று முன்பு கூறப்பட்ட திருக்குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ்விற்கு வழிபட்ட அடியார்களுக்கு மறுமை நாளில் அவர்களின் செயலேட்டை அவர்களின் வழக்கரங்களில் வழங்கப்படும். இது அவர்கள் வெற்றியாளர்கள் என்பதன் அடையாளமாகும். நரகிலிருந்து விடுதலை பெற்று சுவனம் செல்ல அவர்கள் விஷயத்தில் தீர்ப்பு செய்யப்பட்டுவிட்டது. தமது செயலேட்டை பெற்றுக்கொண்டு மனமகிழ்வுறுவார்கள். மற்றவர்களிடம் காட்டி எங்களின் செயலேட்டை படித்து பாருங்கள் என்று குதூகலமாக கூறுவார்கள். தமக்கு இந்த வெற்றி மறுமை நாளன்று கேள்வி விசாரணை கட்டாயம் நிகழும் என்று நம்பியிருந்ததனால்தான் கிடைத்தது. இந்த மன உறுத்தலால்தான் இறை திருப்தியை அடைய வேண்டும் என்ற துடிப்பும் முனைப்பும் இருந்து கொண்டிருந்தது என்ற நல்லடியார்களின் விவரம் முதலில் கூறப்பட்டுள்ளது. பிறகு இரண்டாவதாக, இடது கரங்களில் செயலேடு கொடுக்கப்பட்டவர்கள் அழிவிற்குரியவர்கள். செயலேடு இடது கரத்தில் கொடுக்கப்படுவது இவர்கள் இறை துரோகிகள், நரகிற்கு செல்பவர்கள் என்பதற்கு அடையாளமாகும். தமது அழிவை பார்த்து அவர்கள் சொல்வார்கள், நம் செல்வம் எப்பலனையும் அழிக்கவில்லை, பதவிகள் எல்லாம் பறிப்போய்விட்டன, ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தும் அழிந்துவிட்டன, உலக ரீதியான ஆதிக்கம் இங்கு எவ்விதத்திலும் பயனாக இல்லை. இவ்வாறு தீயவர்களை பற்றி விளக்கப்பட்டுள்ளது. இவ்வுலகில் இருந்து கொண்டே மரணத்திற்கு பின் உள்ள வெற்றிக்காக கவலை கொண்டவர்தான் புத்திசாலி. தன்னை தோல்வி பாதையில் இருந்து அகற்றி வெற்றி பாதையில் ஆக்கி கொண்டவர்கள்தான் அறிவாளி. அதாவது அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்று நற்செயல்களை வாழ்நாளெல்லாம் கடைபிடித்து வர வேண்டும். ஆக நேர்களே, நாமும் புத்திசாலிகளாக இருந்து மறுமையில் வெற்றி பெற்றவர்களாக திகழ்வோமாக. ஆமீன்.

0: நேர்களே, இறைவன் எவரையும் அவரது சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. அவரவர் புரிந்த நன்மைகள் அவரவருக்கே உரியவை, அவரவர் புரிந்த தீமைகளும் அவரவருக்கே உரியவை. நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை, உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. மூளைக்குள்ள 1000 வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னுதா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னல் எஃப்எம் கேக்குறீங்க.
3: நேரம் காலை மணி 6:30.

நேயர்களுக்கு காலை வணக்கம். மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதுல வணக்கம் இன்னல உங்களை சந்திக்க ரவீன் வந்திருக்கேன். இது திருவள்ளுவர் ஆண்டு 2057, பிரபாபவ ஆண்டு ஆடி திங்கள் 17 2026 ஆகஸ்ட் 2 வந்திருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான முதல் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நம்ம நுழையிறோம். பாருங்க, முதல் 7 மாதங்கள் எவ்வளவு வேகமா பறந்து ஓடிருச்சு. இந்த ஆகஸ்ட் மாதம் வந்துருச்சா, இன்னும் கொஞ்ச நாள்ல தீபாவளி வந்துரும், கிறிஸ்மஸ், அப்புறம் இந்த ஆண்டுக்கு ஒரு முழுக்கு போட்டு புதிய ஆண்டை நம்ம வரவேற்க போறோம். பாருங்க, இப்ப இருக்கிற இந்த காலம் வந்து முன்பு மாதிரி இல்ல, முன்னெல்லாம் அப்படியே மெதுவா ஓடுற மாதிரி இருக்கும். ஆனா இப்பெல்லாம் பாருங்க, அவ்வளோ வேகமா நேரம் காலம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வேகத்திற்கேற்ப நாமும் இன்றைய காலை பொழுதுல கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்போம். என்ன, தொடக்க பாடலுக்கு போகலாம். சிவன் போற்றி பாடலோடு இன்றைய வணக்கம் இன்னல் ஆரம்பிப்போம்.

சரி வாங்க, இன்றைக்கு நாளிதழ்கள் வந்திருக்கும் சில முக்கியமான செய்திகளை பார்ப்போம். மலேசிய நண்பர்ல இந்த செய்தி வந்திருக்கு. ஷாலாம் LRT ரயில் சேவை இலவச பயணத்தை ரேபிட் KL ஆகஸ்ட் 14 தேதி வரைக்கும் நீடித்திருக்கின்றது. ஷாலாம் பெத்தாலிங் ஜோயா கிளாங் ஆகிய நகரங்களை இணைக்கும் இந்த புதிய ரயில் சேவை பார்த்தோம்னா பொதுமக்கள் இன்னும் நன்கு அறிந்து கொள்ளும் வகையில் இலவசமாக சேவை நீட்டிப்பு வழங்கப்படுகின்றது. இதற்கான பேருந்து பயணங்களையும் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்னும் அதிகமான மக்கள் இதில் பயணம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. மக்கள் ஊசிக்கு நம்ம போகலாம். சட்டவிரோத சாலை மோட்டார் பந்தயங்களை மற்ற வாகன ஓட்டிகளின் உயிருக்கு பெரும் ஆபத்தாகி இருக்கிறது. எனவே இது போன்ற பந்தயங்களை முறியடிக்க வேண்டும் என்று மேன்மை தங்கிய பஹாங் ஆட்சியாளர் அல் சுல்தான் அப்துல்லா வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார். தற்போது பஹாங் மாநிலத்தில் மட்டுமல்ல நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பார்த்தோம்னா பொது சாலைகள்ல எல்லாம் இது போன்ற சட்டவிரோத மோட்டார் பந்தயங்கள் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. வேலைக்காகவும் மற்ற அலுவல்களுக்காகவும் வேலைக்கு சென்ற தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மிகவும் பத்திரமாக வீடு திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்த்து வீட்டு வாசல்ல காத்துக் கொண்டிருக்கும் பெற்றோர் அதிகமா இருக்காங்க. இது போன்ற பந்தயங்கள் காரணமாக ஏராளமான விபத்துகள் நிகழ்வதாக அல் சுல்தான் அப்துல்லா தெரிவித்திருக்காரு. நேற்று தமது பிறந்தநாளை முன்னிட்டு இஸ்தானா அப்துல் அசிஸ் அரண்மனையில பல்வேறு பிரமுகர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவிக்கும் நிகழ்ச்சியில கலந்ததுக்கு அப்புறமா உரையாற்றும் போது பஹாங் ஆட்சியாளர் இந்த ஒரு விபரத்தை சொல்லியிருக்காரு. இணையதளங்கள்ல வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கலாம். 2010 டெல்லி காமன்வெல்த் போட்டியில கை நழுவிய தங்க பதக்கத்திற்கு பிறகு 16 கழித்து மலேசியாவுக்கு உள்ளரங்கு சைக்கிள் ஓட்ட புயல் டத்தோ அசிசுல் அஸ்னி அவாங் தனது கனவு தங்கத்தை மலேசியாவுக்கு எடுத்து கொடுத்திருக்காரு. தி கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில ஆண்களுக்கான இறுதிப் போட்டியில த பாக்கெட் ராக்கெட்மேன் என அன்போடு அழைக்கப்படும் 38 வயதான அசிசுல் பார்த்தோம்னா தனது அபார யுக்தியால் இந்த தங்க பதக்கத்தை எடுத்து கொடுத்திருக்காரு. தன்னுடைய கடைசி காமன்வெல்த் தொடர்ல 16 போராட்ட பிறகு முதல் தங்க பதக்கத்தை அவர் எடுத்திருக்காரு. 2010 நடந்த போட்டியில தொழில்நுட்ப தவறுனால தங்கம் வந்து பறிக்கப்பட்டது. அப்புறம் வந்து 2014 வெண்கலம் வென்றிருந்தார். அவருடைய ஒரு நீண்ட கால கனவு நடந்திருக்குங்க. இவரை போல பல பதக்கங்களை குவித்துக் கொண்டிருக்கும் மலேசிய தங்கங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நிறைய செய்திகள் வந்திருக்கின்றன. செய்திகள் இணையதளங்களா இருக்கட்டும், நாளிதழ்களா இருக்கட்டும், நிறையவே இருக்கிறதுனால படித்து விவரங்கள்

0: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.
1: ஹலோ சார், சார் கேக்குதுங்களா? சார்
2: நல்லா கேக்குதுமா? கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
1: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார். ஒரே பதட்டமா இருக்கு சார்.
2: 2 மணி நேரமா காணுமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
1: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேன்னு இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
2: அதிகமாவா? அதிகமானா
1: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பரை கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
2: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
1: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன சார் ஒரு இது இல்லாம பேசிட்டு இருக்கீங்க?
2: பின்ன என்னமா? லைக்ஸுக்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா? நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
1: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
2: இப்படிக்கு
1: மின்னல் FM.
3: வணக்கம் மின்னல் FM. என் பேரு கதிரவன் சுப்பராயன், வயது 65. நான் 2 ஜனவரி 2023 புறப்பட்டு மோட்டார் சைக்கிள்ல சுத்திட்டு 9 மாசம் 2026 மலேசியாவுக்கு நான் வந்தேன். 109 நாடுகளை மோட்டார் சைக்கிளே சுத்திட்டு வந்து மலேசியாவை பிரபலப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்கு நான் போனேன். பெருமைக்கு சொல்ல, ஒவ்வொரு நாட்டுக்கு மலேசியா பத்தி பேசும்போது ரொம்ப புகழ்ச்சியா பேசுறாங்க. மலேசியால வந்து இப்படிலாம் இருக்கு, விதமான சாப்பாடு. நான் கூகுள்ல எடுத்து காட்டுவேன், பாருங்க மலேசியா எங்கதான் இருக்கு, நீங்க வந்து பாருங்க. ஒரு தடவை மூணு இடம் ரொம்ப நாங்க ஒற்றுமையா வாழ்றோம். மலேசியாவை கொடி வந்துட்டு 2 கோடி என்னுடைய மோட்டார் சைக்கிள் நான் வச்சிருந்தேன். இப்ப கொடுத்து வச்சுவேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம நாட்டுல பிறந்ததுக்கு
4: ஜாலோர்க்கு மீலாங்கை பறக்க விடுவோம். மலேசியராய் பெருமை கொள்வோம்.
5: எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
2: என்ன கேக்குறாங்க?
5: எப்போ வரும், எப்போ வரும்னு கேக்குறாங்க.
2: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
5: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
2: கண்ணா, எப்போ வரும், எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
5: வந்தாச்சு. மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த கலப்படம் நிகழ்ச்சி இனி மின்னல் எஃப்எம்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10:15 கேட்கலாங்க.
1: கலைஞர்களை கொண்டாடும் கலப்படம்.
2: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது மின்னல் எஃப்எம்.

மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் ஃபேம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் ஃபேம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: தேசிய முன்னணியும் தேசிய கூட்டணியும் நெஹ்ரு செம்பிலானின் புதிய அரசாங்கத்தை அமைக்கின்றன. மூத்த குடிமக்களுக்கான முன்னோடி திட்டங்களை அரசாங்கம் ஆராயும். வணக்கம், சலாம் மலேசியா மடாடி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலே. நெஹ்ரு செம்பிலானின் மாநில புதிய அரசாங்கத்திற்கு கூட்டரசு அரசாங்கம் தொடர்ந்து ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்கும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். 16வது நெஹ்ரு செம்பிலான் சட்டமன்ற தேர்தலில் தேசிய முன்னணி வெற்றிக்கு அவர் தமது வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டார். கடந்த 8 ஆண்டுகளாக நம்பிக்கை கூட்டணி பிஎச்சிக்கும் மாநில மந்திரிபசாராக பொறுப்பு வகித்த டாக்டர் ஸ்ரீ உத்தமா அமீருடீன் ஹாருனுக்கும் மாநில மக்கள் வழங்கிய ஆதரவுக்கும் அவர் நன்றி தெரிவித்தார். இதனிடையே நம்பிக்கை கூட்டணி விட்டுச் செல்லும் நல்லாட்சியும் நிலைத்தன்மையும் அம்மாநில முன்னேற்றத்திற்காக மேலும் வலுப்படுத்தப்படும் என்று டாக்டர் ஸ்ரீ அன்வார் நம்பிக்கை தெரிவித்தார். 8 ஆண்டுகளுக்கு பிறகு தேசிய முன்னணி பிஎன் நெஹ்ரு செம்பிலான் மாநிலத்தின் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. தேசிய கூட்டணி பிஎனுடன் இணைந்து 3/2 பெரும்பான்மையை அது பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த கூட்டணி நெஹ்ரு செம்பிலான் மாநில அரசாங்கத்தை அமைக்க உள்ளது. போட்டியிட்ட அனைத்து 16 தொகுதிகளிலும் அம்னு வெற்றி பெற்றுள்ளது. மாசிசா 2 தொகுதிகளை கைப்பற்றியது. பிஎன் கூட்டணியில் பாஸ் 4 தொகுதிகளையும் வவசான் கட்சி 3 தொகுதிகளையும் வென்றன. நெஹ்ரு செம்பிலான் தேர்தலில் மக்கள் வழங்கிய அதிகாரத்தின் அடிப்படையில் பிஎனுக்கும் பிஎனுக்கும் இடையிலான புரிந்துணர்வின் கீழ் மாநில அரசாங்கம் அமைக்கப்படும் என பிஎன் தலைவர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அஹமத் சயீத் ஹமீடி கூறினார். இதனிடையே நெஹ்ரு செம்பிலான் மந்திரிபசார் பதவிக்கான 3 வேட்பாளர்களின் பெயர்களை அக்கூட்டணி சமர்ப்பித்துள்ளதாக பிஎன் தலைவர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அஹமத் சயீத் ஹமீடி தெரிவித்துள்ளார். நேற்றிரவு ஹிங்காப் அரண்மனையில் யாங்டிபர் துவான் பசார் துவான்கு மோரிஸ் துவான்கு முனாவரிடம் அதற்கான கடிதத்தை சமர்ப்பித்துள்ளதாக அம்னோ தலைவருமான அவர் கூறினார். புதிய மந்திரிபசாரை தேர்ந்தெடுப்பது மாநில ஆட்சியாளரின் அதிகாரத்திற்கும் விருப்பத்திற்கும் உட்பட்டது என்பதால் அந்த 3 பெயர்களையும் துவான்கு மோரிஸிடம் ஒப்புதலுக்காக சமர்ப்பித்துள்ளதாக குறிப்பிட்டார். எனினும் அவர் வேட்பாளர்களின் பெயர்களை வெளியிடவில்லை. இதுகுறித்த முடிவுகள் அரண்மனை தரப்பிலிருந்து வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். மூத்த குடிமக்கள் கொண்ட நாடு எனும் நிலையை எதிர்கொள்ள பொருளாதார அமைச்சு அடுத்த ஆண்டு முன்னோடி திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஆராய்கிறது. மக்கள் தொகையில் 65 வயது அதற்கும் மேற்பட்டவர்களின் எண்ணிக்கை 7 விழுக்காட்டுக்கும் அதிகமாக கொண்ட மாநிலங்களில் உள்ள சவால்களுக்கு தீர்வு காண்பது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என அமைச்சர் அக்மால் நஸ்ருல்லா முகமது நசீர் தெரிவித்தார். மலேசிய புள்ளியியல் துறை டோசம் வெளியிட்ட அறிக்கையில் 12 மாநிலங்கள் மூத்த குடிமக்களை அதிகம் கொண்ட மாநிலங்களாக அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் 13வது மலேசிய திட்டத்தின் பணி சட்டகத்தின் கீழ் முதியோர் தொடர்பான செயல் திட்டம் முக்கிய அம்சமாக இருப்பதாக அக்மால் நஸ்ருல்லா கூறினார். அரச விசாரணை ஆணையம் RCIயின் பரிந்துரைகளை தொடர்ந்து 1995ஆம் ஆண்டு தபோகாஜி வாரிய சட்டத்தில் திருத்தங்கள் செய்வதற்கான முன்மொழிவு ஆராயப்பட்டு வருவதாக பிரதமர் துறையின் சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி ஹசான் தெரிவித்தார். மேலும் அவ்வாரியத்தின் நிர்வாக அம்சங்கள் பல்வேறு சீரமைப்புகளுடன் வலுப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். மேலும் பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை கருத்தில் கொண்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். RCI அறிக்கையில் இடம்பெற்றுள்ள பரிந்துரைகளில் இவ்வாரியத்தின் நிர்வாகத்தையும் கண்காணிப்பையும் வலுப்படுத்த முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் உள்ள பெண் தொழில் முனைவோர் தேசிய தகவல் பரவலாக்க மையம் நாடி வழங்கி வரும் செயற்கை நுண்ணறிவு திறன்களையும் இலக்கவியல் சந்தைப்படுத்தல் வியூகங்களையும் கற்றுக்கொள்ளும் பயிற்சிகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தொழில் முனைவோரின் வணிக திறனை மேம்படுத்தவும் அவர்களின் சந்தையை விரிவுபடுத்தவும் பெரிய அளவிலான தாக்கத்தையும் நன்மைகளையும் வழங்கக்கூடிய ஒரு முக்கிய கருவியாக AI விளங்குவதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோனிங் சிங் தெரிவித்துள்ளார். எனவே தங்கள் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள நாடி மையங்களில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பல்வேறு சிறப்பு பயிற்சிகளை பெற்றுக் கொள்ளுமாறு அவர் ஊக்குவித்துள்ளார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான அசாமில் ஏற்பட்ட வெள்ளத்தில் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 82 உயர்ந்துள்ளது. மேலும் இருவர் காணாமல் போனதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிவசகார் மாவட்டத்தில் மிக அதிகமாக 42 பேர் உயிரிழந்தனர். அதனைத் தொடர்ந்து சாராய்டியோ, ஜோர்ஹாட் ஆகிய மாவட்டங்களில் முறையே 21 பேரும் 9 பேரும் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலம் முழுவதும் 2251 புறநகர் பகுதிகள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ளன. 218 தற்காலிக உதவி மையங்கள் திறக்கப்பட்டுள்ள வேளை 71,000 அதிகமானோர் அடைக்கலம் நாடியுள்ளனர். 50 நாடுகளைச் சேர்ந்தோர் அமெரிக்க விசாவை பெறுவதற்கு $20,000 முன்பணம் செலுத்த வேண்டும் என்பதை அமெரிக்க வெளியுறவுத்துறை கட்டாயமாக்க உள்ளது. முன்னதாக 2025 ஆண்டு அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்வோர் மீண்டும் தங்கள் நாட்டிற்கு திரும்புவதை உறுதி செய்யும் உத்தரவாதமாக $5,000 முதல் $15,000 வரையிலான முன்பணத்தை செலுத்த கோரும் முன்னோடி திட்டம் தொடங்கப்பட்டது. தற்போது அத்திட்டம் மீளாய்வு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து B1, B2 வணிக சுற்றுலா விசா விண்ணப்பங்களுக்கு $20,000 முன்பணம் செலுத்தும் நடைமுறை August 3 தொடங்கி செயல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் இஸ்ரேலிய தாக்குதல்களைத் தொடர்ந்து அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட சவால் மிகுந்த மீட்பு பணிகளின் போது இடிபாடுகளில் சிக்குண்ட 112 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். காசாவின் தென்பகுதியான சப்ராவில் 136 மணி நேரம் வெறும் கைகளால் தோண்டப்பட்டதில் அந்த உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதாக அவர்கள் கூறினர். மீட்கப்பட்ட உடல்களில் 40 சிறார் உடையவை, மேலும் 38 பெண்கள், 7 மாற்றுத்திறனாளிகளின் உடல்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இவ்வேளை 2 வாரங்களாக தொடர்ந்த மீட்பு பணிகளுக்கு பன்னாட்டு செஞ்சிலுவை சங்கம் ஆதரவளித்துள்ளது. விளையாட்டு 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டி. நாட்டின் ஜூடோ வீரர் அமீர் டேனியல் அப்துல் மஜித் முதன்முறையாக தங்கப்பதக்கம் பெற்று வரலாற்று சாதனையை பதிவு செய்துள்ளார். ரஷ்யாவின் டிமட்டி மேவ்சன் 2 இடத்தை பிடித்த வேளை ஆஸ்திரேலியாவின் கேஷின் ஒய்சி வெண்கலத்தை தன் வசப்படுத்திக் கொண்டார். இதனிடையே இவ்வெற்றி கடின உழைப்புக்கும் தியாகத்திற்கும் கிடைத்த பலன் என அமீர் டேனியல் குறிப்பிட்டுள்ளார். 21 வயதான அவர் 81 கிலோவுக்கு கீழான பிரிவில் வெற்றியை பதிவு செய்துள்ளார். பினாங்கைச் சேர்ந்த அவர் தற்போது ஓய்வெடுக்கும் அதேவேளை குடும்பத்தினருடன் 1 வார விடுப்பை செலவிட உள்ளதாக தெரிவித்துள்ளார். நிறைவாக கிளாஸ்கோ காமன்வெல்த் பதக்கப்பட்டியல் நிலவரம். மலேசியா 8 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கல பதக்கங்களை வென்று 10 நிலையை வகிக்கிறது. ஆஸ்திரேலியா 65 தங்கம், 41 வெள்ளி, 52 வெண்கல பதக்கங்களுடன் முதல் நிலையில் உள்ளது. 26 தங்கம், 40 வெள்ளி, 35 வெண்கல பதக்கங்களுடன் இங்கிலாந்து 2 நிலை வகிக்கும் வேளை 18 தங்கம், 20 வெள்ளி, 21 வெண்கல பதக்கங்களை பெற்ற கனடா 3 நிலையில் உள்ளது. 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கல பதக்கங்களுடன் இந்தியா 4 இடத்தில் உள்ளது. தேசிய முன்னணியும் தேசிய கூட்டணியும் நெகிர் சிம்பிலானின் புதிய அரசாங்கத்தை அமைக்கின்றன. மூத்த குடிமக்களுக்கான முன்னோடி திட்டங்களை அரசாங்கம் ஆராயும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று
2: 1973 ஆண்டு இன்றைய நாளில் துணை பிரதமர் துன் டாக்டர் இஸ்மாயில் கோலியூர் மேக்ஸ்வெல் சாலை இல்லத்தில் காலமானார். 57 வயதான இவர் 10 மணி அளவில் மாரடைப்பு காரணமாக மரணமடைந்தார். அவரது உடல் மறுநாள் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பின்னர் தலைநகர் தேசிய பள்ளி வாசல் வளாகத்தில் வீரர்கள் கல்லறையில் முழு அரச மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. அங்கு அடக்கம் செய்யப்பட்ட முதல் நல்லுடல் இவருடையது. மரணமடைந்த அதே நாள் பிற்பகல் 4:22 அளவில் தீபகற்ப மாணவர் கூட்டமைப்பு GPMS இன் வெள்ளி விழா கொண்டாட்டத்தை அவர் தொடக்கி வைத்திருந்தார். 1956 ஆண்டு வர்த்தக தொழில்துறை அமைச்சராகவும் 1957 செப்டம்பர் 5 நாள் அமெரிக்காவிற்கான மலாயா கூட்டரசின் முதல் தூதராகவும் ஐநாவுக்கான மலாயா கூட்டரசின் முதல் நிரந்தர பேராளராகவும் நியமிக்கப்பட்டார். பின்னர் 1960 உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற அவர் 1969 ஆண்டில் மீண்டும் அதே பொறுப்பை ஏற்றார். 1956 ஜனவரி 1 நாள் மலாயா கூட்டரசின் சுதந்திரம் தொடர்பாக லண்டனில் நடைபெற்ற கலந்துரையாடலுக்காக சென்ற சுதந்திர தூதுக்குழுவிலும் அவர் முக்கிய உறுப்பினராக இடம்பெற்றிருந்தார்.
1: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rk.gov.my

நேயர்களுக்கு காலை வணக்கம். வணக்கம் இன்னல ரவி உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள நம்ம நுழைந்திருக்கோம். இந்த ஆண்டிற்கான முதல் 7 மாதங்கள் அவ்வளவு சிறப்பா முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு சிறப்பா முடிஞ்சிருக்கா? சிலருக்கு எதிர்பார்த்தபடி நடந்திருக்கும், சிலருக்கு அட போங்க நம்ம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு புலம்பல் அங்க கண்டிப்பா இருக்கும். சரி விடுங்க, மற்றும் ஒரு நம்பிக்கையான மாதம் நமக்கு வந்திருக்கு. முந்தைய மாதங்கள்ல செய்த தவறுகளை திருத்தி புதிய இலக்குகளை நோக்கி நம்ம இந்த மாதம் போவோம். என்ன ஒரு சுவாரஸ்யமான தகவல் தெரியுங்களா? தங்களுடைய வாரத்தை ஞாயிற்றுக்கிழமைகள்ல திட்டமிடுறாங்க பாருங்க. அதாவது அந்த ஒரு அடுத்து வரக்கூடிய அந்த ஒரு வாரம் முழுக்க என்ன செய்ய போறோம், நம்ம வேலை எப்படி செய்ய போறோம், என்னென்ன பொறுப்புகள் நமக்கு இருக்கு, அதெல்லாம் கணக்கா அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையில திட்டமிடுறாங்க பாருங்க. கணக்கா என்னென்ன செய்து முடிக்கணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிருவாங்களாம். அதாவது ஞாயிற்றுக்கிழமைகள்ல திட்டமிடும் போது ஒரு வாரத்துக்கு ஒன்று, இந்த திட்டமிடுறது அப்படின்றது மன அழுத்தத்தை குறைக்குது, நம்ம நேரத்தை மிச்சப்படுத்துது. அந்த இடத்துல ஒரு 2 மணி நேரம் நம்ம திட்டமிடாம செலவு செய்ய வேண்டிய சூழல் வந்தா நம்ம சரியா திட்டமிட்டு செய்தா 1 மணி நேரம் தான் எடுக்குமா? அதனால இனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல உங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு. ஒரு 10-20 நிமிடம் அமர்ந்து இந்த வரக்கூடிய ஒரு வாரம் முழுக்க நம்ம என்ன செய்ய போறோம், எங்க போக போறோம், குடும்பத்துக்கூட நேரத்தை எப்படி செலவு பண்ண போறோம், உடற்பயிற்சி செய்ய போறோமா, இதெல்லாம் கொஞ்சம் திட்டமிட்டு உங்களுக்கான ஒரு நாள் காட்டியில பதிவு பண்ணிக்கங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான முதல் ஞாயிறு உங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல தொடக்கமா அமையட்டும், சரிங்களா?

உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்ற விழிப்புணர்வு மலேசியர்கள் மத்தியில ரொம்ப அதிகமா வந்திருக்கு. இப்ப இந்த வரக்கூடிய இந்த ஒரு வாரம் முழுக்க பார்த்தோம்னா இன்று தொடங்கி ஒரு வாரத்தை வந்து அனுசரிக்கிறாங்க. அதாவது உங்க பிள்ளைகளோட உடற்பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வந்து அனுசரிக்கிறாங்க. நமக்கே உடற்பயிற்சி செய்யறதுக்கு நேரம் இல்ல, பிள்ளைங்க கூட நாங்க செய்யணுமா நீங்க கேக்கலாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது, நமக்கு உடற்பயிற்சி முக்கியம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இன்னும் அதிகமாக உடற்பயிற்சி அப்படின்றது முக்கியம். WHO என்ன சொல்றாங்கன்னா, 5 வயதிலிருந்து 17 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தினமும் 60 நிமிடங்கள் உடல் சார்ந்த பயிற்சிகளை மேற்கொள்ளணுமா, உடற்பயிற்சி செய்யறது, ஏதாவது விளையாட்டு விளையாடுறது, இது கண்டிப்பா ஈடுபடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப உள்ள சூழ்நிலைக்கு பார்த்தா 80 விழுக்காட்டினர் அந்த அளவுக்கு கூட உடற்பயிற்சி செய்யறதே இல்லையா. சின்ன வயசுலயே வந்துட்டு உடல் பருமன் பிரச்சனை அவங்களுக்கு ரொம்ப வந்துருது, அதனால அங்கு ஒரு சோம்பல் வந்துருது. இதனால என்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லுங்க, குழந்தைகளோட மூல வளர்ச்சி பாதிக்குது, நினைவாற்றல் பாதிக்குது, படிப்பு திறன் பாதிக்குது, எலும்பு வலிமைங்க, இது ரொம்ப முக்கியம் சின்ன பிள்ளைங்களுக்கு, ஏன்னா அவங்க தான் வளர்றாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அதிகமா வருது. அதனால இதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு தான் இந்த ஒரு வாரம் முழுக்க இன்று தொடங்கி August 8 வரைக்கும் உங்க குழந்தைகளோட உடற்பயிற்சி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தை ஊக்குவிக்கிறதுக்காக செய்யறாங்க உலகம் முழுக்க. கேள்வி என்னன்னா, ஒரு வாரம் போதுமா? அந்த ஒரு வாரம் ஊக்குவிக்கிறாங்க, அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. பெற்றோர்களுக்கான ஒரு கேள்வி, கடைசியா உங்க பிள்ளைங்க கூட எப்ப நீங்க உடற்பயிற்சி செய்ய போனீங்க? இந்த உடற்பயிற்சி எல்லாம் செய்யும் போது அவங்க கூட இன்னும் நம்ம மனசு விட்டு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு, அவங்க படிக்கும் போது பள்ளி நிலவரம் எப்படி இருக்கு, நண்பர்கள் கூட பழகக்கூடிய அந்த நிலவரம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க கொஞ்சம் கேட்டு விசாரிக்கலாம். உங்க வீட்டு பக்கத்துல கண்டிப்பா ஏதாவது ஒரு பூங்கா இருக்கும், உங்க பிள்ளைகளை அழைத்துட்டு போங்க, உடற்பயிற்சி செய்யுங்க. இந்த பிள்ளைகளோட இருக்கக்கூடிய நினைவுகள் அவங்க வந்து சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும் தான், வளர்ந்துட்டாங்கன்னா அந்த நினைவுகள் நமக்கு கிடைக்காது. அதனால அவங்க அந்த வளர்ற வயதுல இருக்கும் போதே வெளியில அழைத்துட்டு போங்க, அவங்க கூட நேரத்தை கொஞ்சம் செலவு பண்ணுங்க. அதுதான்

0: உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.
1: வரலாற்று பயணத்தில் மீண்டும் கலப்படம். நம்ம கலைஞர்கள் பாடுறாங்க. நகைச்சுவை இல்லனா எப்படி?
2: ஒரு போட்டுல போயிட்டே இருக்கேன், திடீர்னு இந்த பக்கம் கடல் இந்த போட்டு ஓட்டையாயி தண்ணி பூருது. நீ என்ன செய்வ? இன்னொரு சைடு ஓட்ட போட்டு தண்ணி எல்லாம் வழியா.
1: சிறுமைகளை காட்டுவதற்கு உங்களில்
3: ஒருவன்.
1: ஞாயிற்றுக்கிழமை காலை 10:15
4: கலப்படம்.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்பத்தேன் வந்து பாயட்டும்.

0: முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: அக்கா, இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
2: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
1: ஏங்க, இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
2: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
1: அஸ்வினி, விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யாருக்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
2: கண்ணா லட்டு தின்ன ஆசையா?
1: அப்படியே இந்த பார்க்கிங் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
2: கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா? எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
1: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
2: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
1: இப்படிக்கு
2: மின்னல் FM.
3: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

இந்த மாதிரி நிறைய பாடல்கள் உங்களுக்காக நம்ம மின்னல்ல வணக்கம் மின்னல்ல காத்துக்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சி அடுத்தடுத்து தொடர்ந்து கேளுங்க இந்த மாதிரி பாடல்களை கேட்டு ரசிக்கிறதுக்கு. நம்ம இந்த ஆசிய நாடுகளுக்குள்ள பயணத்தை மேற்கொள்ளும் போது எவ்வளவு சுலபமா இருக்கு தெரியுங்களா? சில நாடுகள்ல கிராப் இருக்கு, நம்ம வந்து அதே செயலியை கொண்டு நம்ம வந்து கிராப் பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து ஆசிய நாடுகளுக்கு இடையே QR கட்டண முறை வந்து ரொம்ப வேகமா விரிவடைந்துகிட்டு இருக்கோம். இப்ப நம்ம நாடு மலேசியா எடுத்துக்கிட்டா, கம்போடியா மலேசியா, இந்தோனேஷியா மலேசியா, சிங்கப்பூர் மலேசியா, தாய்லாந்து மலேசியா போன்ற நாடுகளுக்கு இடையிலான இந்த QR கட்டண இணைப்பு வந்து ரொம்ப வளர்ந்துகிட்டு இருக்கு. நம்ம இந்த ஆசிய நாடுகளுக்கு போகும்போது கூடுதல் பணம் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு சூழலே இல்ல. அங்க எந்த பொருள் வாங்கினாலும் நம்ம QR முறையை பயன்படுத்தி வந்து பொருட்கள்லாம் வாங்கிக்கலாம். ஆனா அண்மையில வந்து ஒரு ஆய்வு எடுக்கப்பட்டதுல என்ன சொல்லப்பட்டதுன்னா, இந்த QR கோட் பயன்படுத்தக்கூடியவர்கள்ல மலேசியர்களும் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. உண்மைக்குமே இப்பெல்லாம் நம்ம எங்க பணம் எடுத்துட்டு போறோம்? எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் QR கோட்ல தான் பணம் செலுத்துறோம். ஆனா QR கோட்ல பணம் செலுத்தும் போது தயவு செய்து பாருங்க, அதுல கூட இப்ப ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. 10 ரிங்கிட்க்கு பொருள் வாங்கினா 10 ரிங்கிட்க்கு மட்டும் செலுத்துறதை நம்ம பாத்துக்கோம். சிலர் பார்த்தோம்னா குறைவா செலுத்துறது, சிலர் ஏதோ ஒரு ஞாபகத்துல கூட செலுத்திட்டு அது கூட ஞாபகமே இருக்காது மறந்துருவாங்க. எவ்வளவுதான் செலுத்தணும் அப்படின்னு கூட தெரியாம இருக்கும். சில இடங்கள்ல இந்த QR முறையிலான ஸ்கேம் வந்துட்டு இந்த மோசடிகள் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. உள்ளூரிலும் சரி, வெளிநாடுகளுக்கு போகும் போதும் சரி, இந்த ஆசிய நாடுகளுக்கு எல்லாம் போகும் போதும் சரி, QR பயன்படுத்தும் போது நம்மள இலகுவாக்குதுதான், சுலபமா இருக்கு நமக்கு, அது உண்மை. இருந்தாலும் நம்ம எப்போதுமே கொஞ்சம் விழிப்பா கவனமா இருக்கணும் சரிங்களா? சில பாடல்கள் வார இறுதி நாட்கள்ல கேட்டா ரொம்ப நல்லா இருக்கும், அதுவும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல கேட்டா அவ்வளவு நல்லா இருக்கும். ஏன்னா சாலையில வாகனம் இருக்காது, பயணத்துல இருக்கும் போது இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் கேட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா பாருங்க, சில இடத்துல ஞாயிற்றுக்கிழமை கூட அவ்வளவு நெரிசலா இருக்குங்க. எங்க நம்ம வெளியில போற மாதிரி இருக்கு. சரி, அது விடுங்க, இந்த பாடலை இப்ப நம்ம கேட்போம்.

0: தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம். உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல, அதத்தான் பேச போகுது உங்கள் யாது ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை யாது ஊரே.
1: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை 7:30 பின் கே.எஸ். மணியம் எழுதிய சூரியவர்மன்
2: 2 சூரியவர்மனின் கதை இது. தொடர்வோமா?
3: சில நாட்களாக விஷ்ணு என் கனவில்
4: தோன்றுகிறார்.
3: அவருக்காக நான் எழுப்பும் ஆலயம் உலகே வியக்கும் பிரம்மாண்டமான ஆலயமாக இருக்கும்.
5: இரவில் ரகசியமாக நீச்சல் வீரர்களை அனுப்பி அவர்களின் கப்பல்களை தீயால் அழிக்கலாம்.
6: இது போர் அறம் அல்லவே?
7: உன் பெயர் சொல்ல காலங்களை கடந்தும் நிலைத்து நிற்கும் அங்கூர்வாட்.
1: சூரியவர்மன்.
4: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
8: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
4: ஆமா, ஒண்ணு வாங்குறதுக்கு கூட 1000 காசு சொல்வீங்க நீங்க.
8: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
4: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
8: இப்பன்னு பார்த்தா
4: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
8: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
4: ஆ, தாராளமா போலாமே, உங்க காடியில போயிருவோமா?
8: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
4: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
8: இப்படிக்கு
4: மின்னல் எஃப்எம்.
0: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com கேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய், இது ஏன் கதப்பா? அதுக்குதான் கைக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.
9: அப்புறங்க, வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, விட்டுருங்க. இது உங்கள் மீனலஃப.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை.
1: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். தேசிய மாதத்தை முன்னிட்டு ஓர் இல்லம் ஒரு ஜானூர் கமிலா முனைப்பு நாடு முழுவதும் 36 பகுதிகளில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக மலேசிய தகவல் துறை ஜப்பான் தலைமை இயக்குநர் அர்வின் கைரோல் அஹமத் தெரிவித்துள்ளார். குடியிருப்புகள் மட்டுமின்றி வணிக தளங்கள், பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள் என அனைத்து இடங்களிலும் தேசிய கொடியை பறக்கிவிடுமாறு அவர் அழைத்தார்.